ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சிராவணவா மாதம் 9 நாள், ஸ்ரீ பரபா வருடம் ஆடி திங்கள் 15 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 31 தேதி வெள்ளிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்களிசை ராகம் காப்பி.

குறளமுதம் அதிகாரம் 3, நீத்தார் பெருமை குறளின் 8. நிறைமொழி மாந்தார் பெருமை நிலைத்து மறைமொழி காட்டிவிடும். பயணமிக்க சொற்களை பேசும் துருவியரின் உயர்வை இவ்வுலகில் வேதம் காட்டி நிற்கிறது. குறளமுதம் கேட்டீர்கள்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல். இன்று இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. நிகழ்ச்சியில் தொல்கதைகள். வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, 7:15 தமிழில் செய்திகள். காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிசில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3வது பருவம். காலை 7:50 உணவே உன்னதம். வளரிளம் பருவ குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய ஊட்டச்சத்து உணவு முறைகள் குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் மாஸ்டோ ஸ்பெஷல். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். காலை 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். காலை 10 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மற்றும் நேர்கள் கருத்து பகிர்வு. 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். நேர் விருப்பம் எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு சின்ன வயசில் நீங்க யார் ஒரு சாதாரண விஷயம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். பிற்பகலில் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வரி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாலை

1.55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமிழர் நிகழ்ச்சியில் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம் லட்சிய பாதை என்னும் தலைப்பில் தமிழ் உரையும் அதனைத் தொடர்ந்து கவிஞர் இளவர் ஞானரீரியன் அவர்கள் இயற்றிய போதி தர்மம் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாலம் தொகுப்பு நிகழ்ச்சி. 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளை வினாடி வினா நிகழ்ச்சி நான் யார். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவு நின்ற பாடல் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விலக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பட்டதகம்லு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழர் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டம் தொழும் தேயிலை விவசாயம் குறித்து விவசாயி ரவி அவருடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடைமுறை குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா இதுக்கு போய் அடட்டிக்கலாமா நாடகம் எழுதியவர் எஸ் எல் நானு. நடிப்பு ரமேஷ், கற்பகம், உமா மகேஸ்வரி, பி ராமன், வாசுதேவன். அமைப்பில் உதவி நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:30 அரங்கிசை. 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். 11:05 ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க நான் நலம் பேணுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை விளங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
2: தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை பயனில பல்லார்முன் சொல்லல் சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ. இவை அனைத்துமே மூத்தோர் வாக்கு. எப்படி சொல்ல வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பவை சொற்கள்தான். சொல் என்பது வார்த்தை, அதிலும் அர்த்தம் செறிந்த வார்த்தையாகும். மனித நாகரிகத்தின் வளர்ச்சி சொல். ஆதி காலத்தில் ஒலியின் மூலமாகவும் சைகைகளின் மூலமாகவும் தனது கருத்துக்களை தெரிவித்த கற்கால மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எழுத்து, சொல், சொற்றொடர் என்று அபரிமிதமான வளர்ச்சி அடைந்தான். அறிவு விருத்திக்கும் எண்ண வெளிப்பாட்டிற்கும் உறவுகளின் ஒருமைப்பாட்டிற்கும் மொழிக்கு அடிப்படையாக விளங்கும் சொல்லே உதவுகின்றது. ஊக்கப்படுத்த முடியாவிட்டாலும் உற்சாகம் இழக்க வைக்கும் சொற்களை தவிர்த்தல் எல்லோருக்கும் நல்லது. எண்களை கொண்டு பணத்தை எண்ணுகின்றோம், எண்ணங்களுக்காக சொற்களை எண்ணி பேச வேண்டும். நாம் சிந்திக்கும் அளவுக்கு சொற்களோ வார்த்தைகளோ வடிவம் பெற்று பேச்சாக வெளிவருவது இல்லை. மனக்குகைக்குள் மனிதர் தொடமுடியாத ஏராளமான இரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. வெளியில் கொட்ட முடியாதவற்றை நாம் மனதிற்குள் பேசி ஆறுதல் அடைகின்றோம். ரோஜா மலர் மிகவும் அழகானதுதான், ஆனால் அதில்தான் கையை குத்தும் முள்ளும் சேர்ந்த அமைப்பாக இருக்கின்றது. சொற்களும் அப்படித்தான், அவை அழகானவை, ஆனால் அளவு தெரியாமல் பயன்படுத்தப்படும் பொழுது ஆபத்தானவையாக உருமாறுகின்றன. சில சொற்கள் நம் வாழ்க்கை

0: கதையையே திசை மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவை. சோர்ந்து போய் விரக்தி மனப்பான்மையில் மனம் நொந்து புலம்புபவர்களிடம் கவலை வேண்டாம், உன்னால் முடியும், உன் நல்ல மனதுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் என்று சொல்லி பாருங்கள். சத்து மிகுந்த பானத்தை பருகினால் எப்படி சத்து கிடைக்குமோ அதுபோல அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு உந்து சக்தி கிடைக்கும். சொல் என்னும் மந்திரம் ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். தரமற்ற பண்டங்களுக்கு பொருட்சந்தையில் மதிப்பு கிடையாது, அதை யாரும் வாங்க துணிய மாட்டார்கள். அதுபோலவே மனிதர்களுக்கிடையே தரமற்ற வார்த்தைகளுக்கும் அவற்றை சொல்லும் தராதரம் தெரியாத மனிதர்களுக்குமான தரம் இறங்கி நிற்கும். எனவேதான் எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யும் போது தரம் தாழ்ந்த சொற்களை புறந்தள்ளிவிட்டு பண்பட்ட சொற்களை கை கொள்ள வேண்டும். சொல்லிய சொல்லை திரும்ப பெற முடியாது. தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு என்று சொல்லின் தன்மையை திருக்குறள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. தீயினால் சுட்டதை புண்ணு என்றும் சொல்லும் சொல்லினால் ஏற்படும் தாக்கத்தை வடு என்றும் அழகாக தரம் பிரிக்கிறார் ஐயன் வள்ளுவர். தீக்காயம் மூலமாக புண் ஏற்படும், ஆனால் குணமாகி மறைந்துவிடும். ஆனால் சொன்ன சொல்லினால் ஏற்பட்ட காயம் வடுவாக மாறி என்றும் மாறாமல் மறையாமல் இருக்கும். எனவே சொல் ஆட்சி திறனை நல்லாட்சி திறனாக வளர்த்து வாழ்க்கை வளம் பெற பாடுபடுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் விளம்பரத்தினை தொடர்ந்து அருளிசை பக்தி பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: இத்துடன் அருள்சை நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இன்று இரவு 7:30 நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் தேயிலை சாகுபடி குறித்து விவசாயி ரவி அவர்கள்.
3: தோட்டம்னாக்கா மத்த காய்கறி மாதிரி இல்ல, இதுக்கு வந்து அமோனி பேஸ் வந்து 2 வருஷத்துக்கு 2 டைம் போடணும். 4 டைம் டிவியில போடுற சொல்றாங்க. நாம் வந்து முங்காரன்ட்டு மே மாசத்தில் ஒன்று ஃபஸ்ட்டில் வந்து அமோனி பேஸு, அதுக்கு பின்னாடி வந்து கடப்பாக்கத்தில் வந்து யூரியா பேஸு, அதுக்கு பின்னாடி மறுபடியும் அமோனி பேஸு, 3 ஏரோ போடுறோம்.
2: நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் நேர்முகம் கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 7:30 நமது தோட்டமும்

இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டர் என்ற அளவில் இழைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் துருவு மேலாண்மை விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோ ரான்டரின் ஃபோரல் என்ற குறுணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணிலிட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசோப் 2 கிராம் அல்லது குளோரோதாலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ் ஃபோரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அளிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசோப் 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். வாழை இயற்கை முறையில் பயிரிடுவதற்கு தொழு உரம் 10 கிலோ மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1.25 கிலோ அடித்தளமாக நடவு செய்த 3 மாதங்களுக்கு பிறகு மண்புழு உரம் 5 கிலோ மற்றும் நடவு செய்த 5 மாதங்களுக்கு பிறகு மரச்சாம்பல் 1.75 கிலோ செடிக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. சணப்பு 1 முறை மற்றும் தட்டப்பயிர் 2 முறை மற்றும் உயிர் உரங்களான ஆர்ஃபரஸ் குளோரின் மைக்கோரைசா 25

கிராம், அசோசிஃபைலம் 50 கிராம், ஃபாஸ்பேட் கரைக்கும் பாக்டீரியா 50 கிராம் மற்றும் டைகோடர்மா ஹார்சியானம் 50 கிராம் செடி பரிந்துரைக்கப்படுகிறது. மழையில்லாத நேரங்களில் இட வேண்டும். கால்நடைகள் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெயிலில் மேய்க்க அனுமதிக்காதீர். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளை பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போட வேண்டும்.

0: நேர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்

மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதா முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான தண்டனைகளை வழங்க இது வகை செய்வதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்க மாநில அரசுகள் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதை இச்சட்ட மசோதா கட்டாயமாக்குவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் முக்கியமான பிரச்சினை என்று அவர் தெரிவித்தார். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கும் கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். அமைச்சரின் பதிலுரையின்போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே இந்த மசோதா நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே வினாத்தாள் முறைகேடு பிரச்சினை நிலவுவதாகவும் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கல்வி மற்றும் தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதன் அவசியத்தை அரசு உணர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் கடுமையான சட்ட விதிகளை கொண்ட மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இது மாணவர்களின் நலனை பாதுகாத்து வெளிப்படையான தேர்வு முறையை ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று

0: மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: நிறைய கான்ட்ராக்ட்ஸ், பிரசாதம் ஸ்டால்ஸ் கொடுக்கறது, பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸ்ல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று, இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைன்ல வந்து நடக்க போகுது. ஆன்லைன்லயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லயே நடக்கும். டெண்டர்கள் எடுக்கும் பொழுது லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாத்திக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து பிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கிறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மதுரை, கோபிச்செட்டிப்பாளையம், தேனி ஆகிய இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் அலட்சியம் மற்றும் தவறான சிகிச்சைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக தாவேக்கு அரசு இதுவரை எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்த தாவேக்கு அரசு நிர்வாகம் தெரியாமல் திணறி வருவதாக அவர் கூறியுள்ளார். இனியாவது மக்களின் அடிப்படை தேவைகளையும் பிரச்சினைகளையும் அரசு கவனிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வடலூர் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. அங்குள்ள 70 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக கடந்த 2023 பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், யோகசாலை உள்ளிட்டவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறநிலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சத்திய ஞான சபை வசம் உள்ள 71 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுவர் அமைக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், பெருவள்ளியில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக அரசு கூறியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். வள்ளலாரின் நோக்கங்களுக்கு எதிராக முந்தைய திமுக அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்று திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களை சென்றடைவதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் பேசிய அவர், செய்திகளை நம்பகத்தன்மையுடன் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை செய்தியாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அத்துடன் செய்திகளை சரிபார்த்து துல்லியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் திரு பழனிசாமி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கத்தின் கீழ் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்துரையாட உள்ளார். ராஜஸ்தானின் கோட்டாவில் அமைக்கப்படும் விமான நிலைய பணிகளின் முன்னேற்றம் குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆய்வு செய்தனர். ஐநாவின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பும் இணைந்து புதுதில்லியில் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொழிலாளர் நலன் தொடர்பான உச்சிமாநாட்டில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு

0: வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறவுள்ள காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கவுள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்றுநர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதலுக்கான ஆணைகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் சென்னையில் நேற்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவகத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன் அங்காடி வளாகத்தில் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். பலுதூக்குதலில் ஆடவர் 110 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கமும் மகளிர் வட்டு எறிதலில் சீமா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம்.
3: பழங்குடி மக்களின் தொல்கதைகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்று நாம் கேட்க இருக்கும் கதை வந்து நீர் போல் வாழ வேண்டும் என்ற ஒரு கதை. இதை வந்து சொன்னவர் வந்து சந்திரன், கோழித்துறை என்ற கிராமம். அந்த கிராமத்துல வந்து ஆளுக்குறும்பர் பழங்குடி மக்கள் அதிகமா வசித்து வராங்க. அவர்களை வந்து ஓவியங்கள் வரைகிறது சம்பந்தமா அவரை பார்க்கறதுக்கு நான் புறப்பட்டேன். ஊட்டியிலிருந்து கோத்தகிரி, கோத்தகிரியிலிருந்து மாமரம். மாமரம் இறங்கினோடனே சந்திரன் சார் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப நேரம் காத்திருந்தார். ஒரு அழகான விஷயத்தை தேடி நான் பயணிக்கிறேன். அப்போ அந்த பயணங்கள் ரொம்ப கடுமையானவை. அந்த கடுமையான பயணத்துல வந்து நல்ல மனிதர்களையும் நல்ல ஆளுமைகளையும் இயற்கை எனக்கு காட்டிக்கொண்டே வருகிறது. அதுக்கு நன்றி செலுத்தி மாமரத்திலிருந்து நடக்கிறோம். கோழித்துறை ரொம்ப அழகான கிராமம், ஆனா வந்து ரொம்ப தூரம் நடக்கணும். மெதுவாக நடக்கிறோம். அப்போ வந்து ஒரு ஆறு குறுக்கிடுது. அந்த ஆறு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு சந்திரன் ஐயாட்ட சொல்றேன். ஆமாங்க, தண்ணி பாருங்க என்ன அழகா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ரொம்ப அழகா இருக்குங்க, போட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே மெதுவா நடக்கிறோம். அப்போ அவர் சொல்றாரு, எங்க அப்பா எல்லாம் வந்து சாயந்தர நேரத்துல உட்கார வச்சு எப்படி வாழணும்னு சொல்லுவாரு. அப்போ வந்து நீர் போல வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது பத்தி ஒரு கதை இருக்கு. நீர் போல் சுதந்திரமாக ஓட வேண்டும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாராம். நீர் போல் தடைகளை தாண்டி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது வந்து நீ சொல்லி தருமா. தேங்காமல் இருக்க வேண்டும். ஒரு விஷயத்துக்கு நம்ம எங்கேயுமே தேங்கி நிக்காம தொடர்ந்து பயணம் செய்யணும். அருவியாக விழும்போது சிரிச்சு சிரிச்சு மகிழ்ந்து விழுகணுமா. ஆறாக செல்லும் போது நடனமாடி செல்லணுமா. தடைகளை தாண்டி சந்தோஷமா கடக்க வேணும். உயிர்களோட தாகத்தை வந்து தணிக்க வேணும். தண்ணீர் எப்படி வாழ்ந்தோ அந்த மாதிரி நம்மளும் வாழணும்ட்டு அந்த கதையை சொல்லி அவங்க தகப்பனார் வந்து இவருக்கு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து எனக்கு ரொம்ப பிரமிச்சு. ஒரு ஆறை பார்த்து சாதாரணமா ஒரு போட்டோகிராஃபர்னா போட்டோ எடுக்கும், அவ்வளவுதான் என்னோட எண்ணங்கள் இருக்கும். அதை தாண்டி மிக ஆழமான அறிவை வந்து இந்த பழங்குடி சகோதரர் எனக்கு வந்து அழகா

0: கருத்துக்க சொன்னார். அவரோட வழக்கு மொழியிலேயே உங்கள்கிட்ட இந்த விஷயத்த வந்து கொடுத்துட்டு போறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இனிமேட்டு யாராச்சும் நீர்நிலைகளை பார்த்தா நான் சொன்ன கதையையும் சந்திரன் ஐயாவையும் நீங்க வந்து எப்போதும் நினைவில் வச்சுக்கணும்ட்டு மிக ஆசைப்படுறேன். நீர் போல் சுதந்திரமாக ஓட வேண்டும், நீர் போல் தடைகளை தாண்டி செல்ல வேண்டும், ஓயாமல் ஓட வேண்டும், தேங்காமல் இருக்க வேண்டும், அருவியால் விழுந்தாலும் சிரித்து சிரித்து மகிழ வேண்டும், ஆறாக செல்லும் போதும் நடனமாடி செல்ல வேண்டும். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து தடைகளை தாண்டி மிகுந்த சந்தோஷத்தோடு கடக்க வேண்டும், உயிர்களை தாகம் தணிக்க வேண்டும். இந்த எண்ணங்களை வந்து பழங்குடி மக்களிடம் மட்டுமே நான் பார்க்கின்றேன். இந்த அழகான கதையை உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறதுல வந்து உள்ளபடியே உள்ளார்ந்து மகிழ்ச்சி கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம். இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: விளம்பரத்தினை தொடர்ந்து காந்தியஞ்சலி கேட்கலாம்.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. காந்தி அஞ்சலி, அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
3: நான் எவ்வளவோ முயன்று பார்த்தும் ஒரு புதிய பெயரை கண்டுபிடிக்க என்னால் முடியவில்லை. ஆகவே இது சம்பந்தமாக சிறந்த யோசனையை கூறுபவருக்கு ஒரு சிறு பரிசு அளிப்பதாக இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகை மூலம் அறிவித்தேன். இதன் பயனாக மகன்லால் காந்தி சதாக்கிரகம், அதாவது சத் என்றால் உண்மை, ஆக்கிரகம் என்றால் உறுதி என்ற இந்த சொல்லுக்கு சிருஷ்டித்து பரிசை பெற்றார். ஆனால் அது இன்னும் தெளிவானதாக இருக்கட்டும் என்பதற்காக அதை சத்தியாகிரகம் என்று மாற்றினேன். அதிலிருந்து அப்போராட்டத்திற்கு குஜராத்தியில் அந்த சொல் வழங்கலாயிற்று. இந்த போராட்டத்திற்கு சரித்திரமே என்னுடைய தென்னாப்பிரிக்க வாழ்க்கையின் சரித்திரமும், முக்கியமாக அந்த உபகண்டத்தில் நான் நடத்திய சத்திய சோதனையின் சரித்திரமும் ஆகும். இந்த சரித்திரத்தின் பெரும் பகுதியை எரவ்டாஜ் சிறையில் இருக்கும்போது எழுதினேன். நான் விடுதலையான பிறகு மீதத்தை பூர்த்தி செய்தேன். அது நவஜீவனில் பிரசுரமாகி பின்னர் புத்தக ரூபமாக வெளிவந்தது. தென்னாப்பிரிக்காவில் நான் செய்த மிகவும் முக்கியமான சோதனைகளை அறிய விரும்புவோருக்கு உதவியாக இருக்கட்டும் என்பதற்காகவே இந்த ஏற்பாடு. இன்னும் படிக்காதவர்கள் நான் எழுதிய தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தை படிக்கும்படி சிபாரிசு செய்வேன். அதில் எழுதியிருப்பதை இங்கே நான் திரும்பச் சொல்லப் போவதில்லை. ஆனால் பின்வரும் சில அத்தியாயங்களில் அந்த சரித்திரத்தில் கூறப்படாத என் வாழ்க்கையின் சொந்த சம்பவங்கள் சிலவற்றை மாத்திரமே கூறுவேன். இவற்றை சொல்லி முடித்ததும் இந்தியாவில் நான் செய்த சில சோதனைகளை குறித்து உடனே கூற ஆரம்பிப்பேன். ஆகையால் இந்த சோதனைகளை வரிசை கிரமத்தில் கவனிக்க விரும்புகிறவர்கள் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக சரித்திரத்தை முன்னால் வைத்துக் கொள்வது நல்லது. மனம், வாக்கு, செயல் ஆகிய மூன்றிலும் பிரம்மச்சரியத்தை அனுசரிக்க வேண்டும் என்பதில் நான் ஆர்வத்துடன் இருந்தேன். அதேபோல் சத்தியாகிரக போராட்டத்திற்கு அதிக அளவு என் காலத்தை செலவிடவும், தூய்மையை வளர்த்து கொண்டு அதற்கு என்னை தகுதியுடையவனாக்கிக் கொள்ளவும் ஆர்வம் கொண்டிருந்தேன். ஆகையால் என் உணவு சம்பந்தமாக மேலும் பல மாறுதல்களை செய்து கொண்டு எனக்கு நானே அதிக கட்டுப்பாடுகளையும் விதித்து கொள்ள வேண்டியதாயிற்று. முன்னால் செய்த மாறுதல்கள் எல்லாம் பெரும்பாலும் தேக ஆரோக்கியத்தை முன்னிட்டு செய்தவை. ஆனால் புதிய சோதனைகளோ சமய நோக்கத்தில் செய்தவை. உண்ணாவிரதமும் ஆகார கட்டுப்பாடும் என் வாழ்க்கையில் இப்பொழுது முக்கியமானவைகளாயின. நாவின் சுவையில் அபாவுடையவனிடமே பெரும்பாலும் காம குரதங்கள் இயல்பாக குடிகொள்ளும். என் விஷயத்திலும் அவ்வாறே இருந்தது. காம இச்சையையும் நாவின் ருசியையும் அடக்க முயன்றதில் நான் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது. அவைகளை முற்றும் அடக்கிவிட்டேன் என்று நான் இன்னும் சொல்லிக் கொள்ளுவதற்கில்லை. என்னை பெரும் தீனிக்காரனாக கருதி வந்தேன். எனது கட்டுத்திட்டம் என்று நண்பர்கள் எதை நினைத்தார்களோ அது கட்டுத்திட்டமாக எனக்கு என்றும் தோன்றவில்லை. நான் இன்று கொண்டிருக்கும் அளவுக்கு கட்டுத்திட்டங்களை வளர்த்து கொள்ள தவறி இருப்பேனாயின் மிருகங்களிலும் இழிந்த நிலைக்கு தாழ்ந்து போய் வெகு காலத்திற்கு முன்பே நாசமடைந்திருப்பேன். என்றாலும் என்னுடைய குறைபாடுகளை போதிய அளவுக்கு நான் அறிந்திருந்ததால் அவைகளை போக்கிக் கொண்டு விட பெரும் முயற்சிகளை நான் செய்தேன். இந்த முயற்சிகளின் பலனாக இவ்வளவு காலமும் இந்த உடலுடன் காலந்தள்ளி வருவதோடு அதை கொண்டு என்னால் இயன்ற பணியையும் செய்து வருகிறேன். என் குறைகளை நான் அறிந்திருந்ததோடு மனதுக்கு இசைந்த சகாக்களின் தொடர்பும் எதிர்பாராத விதமாக ஏற்பட்டது. ஏகாதசி தினத்தன்று பழங்கள் மாத்திரமே சாப்பிடுவது அல்லது பட்டினி விரதம் இருப்பது என்று ஆரம்பித்தேன். ஜன்மாஷ்டமி முதலிய விரத தினங்களையும் அனுஷ்டிக்க தொடங்கினேன். முதலில் பழ ஆகாரத்துடன் ஆரம்பித்தேன். ஆனால் நாவின் சுவை அடக்கத்தை பொறுத்தவரையில் பழ ஆகாரத்திற்கும் தானிய ஆகாரத்திற்கும் எந்தவிதமான வித்தியாசமும் எனக்கு தோன்றவில்லை. தானிய ஆகாரத்தைப் போலவே பழ ஆகாரத்திலும் நாவின் சுவை இன்பத்திற்கு இடமுண்டு என்பதைக் கண்டேன். பழ ஆகாரத்தில் பழக்கப்பட்டுவிட்டால் அதில் ருசி இன்பம் இன்னும் அதிகமாகிவிடும். ஆகையால் பட்டினி இருப்பது அல்லது விடுமுறை நாட்களில் ஒரே வேளை சாப்பாட்டுடன் இருப்பது என்பதற்கு அதிக முக்கியத்துவம் அளித்தேன். பிராய் சித்தம் செய்து கொள்வது போன்ற சந்தர்ப்பம் வந்தால் அதையும் பட்டினி கிடப்பதற்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டேன். உபவாசத்தினால் உடலிலிருந்து கழிவு பொருள்கள் நன்றாக வெளியேறி விடுவதால் சாப்பாடு அதிக ருசியாக இருந்தது, நன்றாக பசி எடுத்தது. பட்டினியை புலன் அடக்கத்துடன் மட்டுமின்றி புலன் நுகர்ச்சிக்கும் சக்தி வாய்ந்த சாதனமாக பயன்படுத்தலாம் என்பது அப்பொழுது எனக்கு தெரிந்தது. இதில் நான் கண்ட இந்த திடுக்கிடும் உண்மைக்கு பின்னால் எனக்கு ஏற்பட்ட இதே போன்ற அனுபவங்களையும் மற்றவர்களின் அனுபவங்களையும் சான்றுகளாக காட்டலாம். என் உடல்நிலையை அபிவிருத்தி செய்யவும் அதற்கு பயிற்சி அளிக்கவும் விரும்பினேன். ஆனால் இப்பொழுது எனது முக்கியமான நோக்கம் கட்டுத்திட்டங்களும் சுவை அடக்கமுமே. ஆகையால் முதலில் ஒரு ஆகாரத்தையும் பிறகு மற்றோர் ஆகாரத்தையும் தேர்ந்தெடுத்து சோதித்தேன். அதே சமயத்தில் அளவையும் குறைத்தேன். ஆனால் சுவை இன்பம் மாத்திரம் எனக்கு முன்பு இருந்ததைப் போன்றே இருந்தது. ஒன்றை விட்டு மற்றொன்றை சாப்பிட ஆரம்பித்த போது முன்னால் சாப்பிட்டதை விட பின்னால் சாப்பிட்டது புதியதாகவும் அதிக ருசியுள்ளதாகவும் எனக்கு தோன்றிற்று. இந்த சோதனைகளை செய்வதில் எனக்கு பல தோழர்களும் இருந்தனர். இவர்களில் முக்கியமானவர் ஹெர்மான் காலன்பாக். இந்த நண்பரை குறித்து தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக சரித்திரத்தில் முன்பே எழுதியிருக்கிறேன். ஆகையால் அதை பற்றி நான் இங்கே திரும்ப சொல்லப் போவதில்லை.
4: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: காந்தி கடிதம் எழுதுவதில் வல்லவர். சின்னஞ்சிறு குழந்தைகளுக்காகவே அவர் நூற்றுக்கணக்கான கடிதங்களை எழுதியிருக்கிறார். குழந்தைகள் அவருடைய ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்களாகவோ வெளியில் உள்ளவர்களாகவோ இருக்கலாம். அவர்கள் இந்தியர்களாகவோ அயல் நாட்டவர்களாகவோ இருக்கலாம். அவருக்கு கடிதம் எழுதிய எந்த குழந்தையும் பதில் பெறாமல் ஏமாந்தது இல்லை. சுதந்திர போராட்ட காலத்தில் அவர் நாடெங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில் அவர்களுக்கெல்லாம் தனித்தனியே கடிதம் எழுத அவகாசம் இல்லாது போயிற்று. அதற்காக ஒரே கடிதத்தில் அத்தனை குழந்தைகளின் பெயர்களையும் குறிப்பிட்டு விடுவார். ஒரு சமயம் அவர் எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது எழுதிய கடிதம் ஒன்றில் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். சிறகில்லாமல் பறவைகள் பறக்க முடியாது, ஆனால் சிறகில்லாமலே பறப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொண்டு விடலாம். நான் அதை எப்படி என்று உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். பாருங்கள், எனக்கு சிறகில்லைதான், ஆனால் தினமும் உங்கள் எண்ணத்தில் நான் பறந்து வந்து இடம் பிடிக்கிறேன் இல்லையா? நீங்களும் அவ்வாறே பறந்து வந்து விடலாம். சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு ஆசிரியர் தேவைப்படாது. ஒரு ஆசிரியரால் நமக்கு வழிகாட்ட முடியும், ஆனால் சிந்திக்கும் திறனை அவரால் வழங்க முடியாது. அது நமக்குள் மறைந்து கிடக்கிறது. தமக்கு கடிதம் எழுதுகிற ஒவ்வொரு குழந்தைக்கும் எப்படி பதில் எழுதுவது என்று காந்திக்கு தெரியும். உன்னுடைய கையெழுத்தை சரி செய்து கொள், அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுது என்று ஒரு குழந்தையின் கடிதத்தில் குறிப்பிடுவார். நீ ஒரு குறிப்பேடு வைத்துக் கொண்டு அதில் உனக்கு தோன்றும் கருத்துக்களை எழுதிவை. நாள் குறிப்பு எழுதுகிற பழக்கம் எதையும் நறுவிசாகச் செய்வதற்கு உதவும் என்று மற்றொரு குழந்தைக்கு கடிதம் எழுதுவார். கடவுளை பற்றி விளக்கம் கேட்ட குழந்தைக்கு, கடவுளை வழிபடுவதற்கு சிறந்த வழி எல்லாவற்றிலும் கடவுளை காண்பதுதான். அப்போதுதான் நமக்கு எல்லாரையும் நேசிக்க தோன்றும். நாம் மக்களுக்கு செய்வது இறைவனுக்கு செய்ததாகும் என்று பதில் எழுதுவார். சமயத்தில் கடிதங்களை விரிவாக எழுத அவருக்கு நேரம் இருக்காது. அப்போது குழந்தைகள் வேதனைப்படுவார்கள். ஒரு குழந்தை அவருக்கு எழுதிய கடிதத்தில், பாபுஜி, நீங்கள் எப்போதுமே கீதையை பற்றி எங்களுக்கு சொல்கிறீர்கள். கீதையில் அர்ஜுனன் கேட்ட ஒரு கேள்விக்கு கிருஷ்ணர் பக்கம் பக்கமாய் பதில் சொல்கிறார். ஒரு பதிலே ஒரு அத்தியாயமாகி விடுகிறது. ஆனால் நாங்கள் ஒரு முழு நீள பக்கத்திற்கு கேள்வி கேட்டால் நீங்கள் ஒரு வார்த்தை அல்லது ஒரு சொற்றொடரில் எங்களுக்கு பதிலளித்து விடுகிறீர்கள் என்று குறைபட்டுக் கொண்டது. காந்தி என்ன பதில் எழுதினார் தெரியுமா? நல்லது குழந்தை, பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு அர்ஜுனன் தான். ஆனால் எனக்கோ அர்ஜுனர்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள். என்னிடம் கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று. அதை படித்த குழந்தைகள் மனம் விட்டு சிரித்தனர்.
2: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.
3: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
4: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
3: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
4: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
3: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
4: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
5: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்னும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை புதுதில்லியில் நேற்று சந்தித்தனர். பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் அப்போது கூறினார். அரசின் முயற்சிகளாலும் மக்களின் பங்கேற்பாலும் பஸ்தர் பகுதி வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்தார். வன்முறை சூழலில் இருந்து இப்பகுதிகள் மாறி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை நோக்கி முன்னேறுவதாக அவர் குறிப்பிட்டார். பஸ்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள், மின்சாரம், குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியின மக்கள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதோடு நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ சாய் ஆகியோரும் பங்கேற்றனர். மேற்காசியாவில் நிலவும் சுழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. மக்களின் நலன்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று பிரதமர் இக்கூட்டத்தில் பேசும்போது கூறினார். கடல்சார் பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டார். உரங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகம் குறித்து

0: இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். கடல்சார் திட்டங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், துறைமுகங்களின் திறன்களை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் முயற்சிகள் மூலம் 2030 ஆண்டுக்குள் மேலும் 700 மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து தற்போது 200 மில்லியன் டன்னாக உள்ளது என்றும், இதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய சிக்கல்களை கருத்தில் கொண்டு கடல்சார் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், 2019 ஆண்டு மொத்த வாகனங்களில் 0.17% மட்டுமே மின்சார வாகனங்களாக இருந்தன என்று அவர் கூறினார். தற்போது அது 8.26% அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் 1,23,00,000 மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 53,000 சார்ஜிங் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். குவாலியரில் தொலைத்தொடர்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், குவாலியர் நகரம் பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் மத்திய பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய திட்டங்களின் மூலம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தியில் குவாலியர் நகரம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மைபாரத் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரம் மாவட்டம் தனியார் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போதைப் பொருளின் தீமைகள், இளைஞர்களின் சமூக பொறுப்பு மற்றும் போதை இல்லா இந்தியா என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களது திறமைகளை
0: இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர்.
3: என் பேர் வந்து எஸ் ரித்திகா. எங்க காலேஜ்ல வந்து மை பாரத் இயக்கத்துல இருந்து போதை விழிப்புணர்வை பத்தி ஸ்பீச் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பாக்கப்படுது. இது போதை விழிப்புணர்வை பத்தி நாங்க எல்லாருமே வந்து நல்லா பேசியிருந்தோம். இதுக்கு வழிவகுத்த என்னோட காலேஜ்க்கும் மை பாரத் இயக்கத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
4: என்னோட நேம் கிஷோர். இங்க வந்து இப்ப மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ட்ரக் ஃப்ரீ யூத் இளைஞர்களோட திறமையும் அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். இதுல நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. இதுக்காக வந்து நான் மை பாரத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்றும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், கோவா, தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத்தின் 13 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் காந்திநகரில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடித்து வருகிறது. மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில்

0: போராட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அசர்பைஜானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதில் அமெரிக்காவின் எப்னேசா எலிசன் தங்கப்பதக்கம் வென்றார். மகாநதி நீர்பகிர்வு தொடர்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு இடையே புதுதில்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். குட் மார்னிங் நிலகேஷ் நிகழ்ச்சியில் நேர்களை கேட்கலாம் ட்ரெண்டிங் ஹிட்ஸ்.

0: ஆண்டனி தாசன் குரலில் கேட்ட பாடல் பேட்டை திரைப்படத்திற்காக.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: உருவாக்கி ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களெல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

நீல நாகமரவர் பைரவியை துரத்திக் கொண்டு சென்றபோது எவ்வளவு பரபரப்போடு சென்றாரோ அவ்வளவிற்கு சிறிதும் குறைவில்லா நிதானத்தோடு படைக்கல சாலைக்கு திரும்பியிருந்தார். அவர் படைக்கல சாலைக்கு திரும்பிய போது விடிவதற்கு சில நாழிகைகளே இருந்தன. அந்த நேரத்தில் அந்த படைக்கல சாலையின் மகிழ மரமும் பவழ மல்லிகையும் தங்களை வளர்த்து அரும்பி பூக்க செய்த மண்ணுக்கு அர்ச்சனை புரிந்து விடுவன போல தத்தம் மலர்களை உதிர்த்திருந்தன. விடிவை நோக்கி ஓடுகிற நேரத்திற்கே உரிய இங்கிதமான குளிர்ச்சியும் பூக்களின் கண்ணி கழியாத புதுமணமும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக நேர்ந்து நிலைத்துவிட்ட ஏதோ ஒரு அநியாயத்திற்காக நிரந்தரமாக ஓலமிட்டுக் கொண்டிருப்பது போன்ற கடல் அலைகளின் ஓசையும் சேர்ந்து இயற்கையின் சங்கேத சப்தங்களே மொழியாக மாறி வழங்கும் மௌன தீவு ஒன்றிற்கு வந்துவிட்டார் போன்ற சூழ்நிலையை அடைந்தார் நீலனாக மறவர். இப்படி சூழ்நிலை இந்த வைகரை நேரத்தில் எல்லா நாளிலும் நிலவுமாயினும் அவருடைய இன்றைய மனநிலைக்கு இது மிகவும் இதமாய் இருந்தது. ஆழ்ந்த தூக்கமும் இல்லாமல் ஆழ்ந்த விழிப்பும் இல்லாமல் பூக்கள் உதிர்ந்திருந்த அந்த மரத்தடியிலே அமர்ந்து நடந்தவற்றை ஒவ்வொன்றாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் அவர். சுனை நீரில் மூழ்குவது போல காற்று உடம்பில் உராய்ந்து கொண்டிருந்தது. அன்று பைரவியை சந்தித்து ரகசியங்களை அறிய முடிந்திருந்தால் அவளிடமிருந்து அறிய முடிந்த ரகசியங்களுடன் படைக்கலச்சாலைக்கு திரும்பி அங்கே தூங்கிக் கொண்டிருக்கும் ஓவியன் மணிமார்பனை எழுப்பி அவனையும் அழைத்துக் கொண்டு பட்டினப்பாக்கத்து பெருமாளிகைக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார் நீலநாகமரவர். முதலில் இருந்தே திட்டமிட்டபடி எதுவும் நடக்கவில்லை. எல்லாம் வேறுவிதமாக மாறியிருந்தன. பெருந்தன்மையும் நல்லவர்களுக்கு இருந்தே தீரவேண்டிய நாணமும் சேர்ந்து தன்னுடைய தீர்மானங்களையெல்லாம் மாற்றிவிட்டதை எண்ணி பார்த்து நெட்டுயிர்த்தார் அவர். மாலையில் வீரச்சோழிய வழநாடுடையார் தம்மிடம் கூறியிருந்த செய்தி இப்போது மீண்டும் நினைவுக்கு வந்தது அவருக்கு. எப்படியோ இந்த வைகாசி விசாகம் வரை இளங்குமரனை காப்பாற்றுங்கள். வைகாசி விசாகத்திற்கு முன்னால் இளங்குமரனை அழைத்துக் கொண்டு மணிப்பல்லவத்துக்கு யாத்திரை போக திட்டமிட்டுள்ளேன். அதற்கு அப்பால் எல்லா துன்பங்களுக்கும் வழி பிறந்துவிடும் என்று வளநாடுடையார் கூறியது பொதுவாக இருந்த போதிலும் இந்த செய்திக்குள் அடங்கியிருக்கும் வேறு செய்தி ஒன்றும் இலைமறை காயாக நீலநாகருடைய சந்தேகத்தில் புலப்பட்டது. வீரச்சோழிய வளநாடுடையார் தன்னை சந்திக்க நேருகிற போதெல்லாம் இளங்குமரனை மணிப்பல்லவத்துக்கு அழைத்துக் கொண்டு போவது பற்றி சொல்லிக் கொண்டிருப்பதை கூர்ந்து உணர்ந்து அந்த செய்திக்கு ஏதோ ஒரு முக்கிய விளைவு இருக்க வேண்டும் என அனுமானித்துக் கொண்டிருந்தார் நீலநாகமரவர். இப்போது அந்த அனுமானமே மேலும் வலுப்பெற்றது. மகிழம் பவழ மல்லிகை ஆகிய மரங்களின் கீழே இவ்வாறு சிந்தித்துக் கொண்டே மிகுதியான எண்ணங்களிலும் குறைவான உறக்கத்திலும் மூழ்கியிருந்த நீலநாகர் தாம் வழக்கமாக காலை கடன்களை தொடங்கும் நேரம் நெருங்கியதை உணர்ந்து உள்ளே போய் இளங்குமரனையும் எழுப்பி அழைத்துக் கொண்டு புறப்பட்டார். முதல் நாள் இரவு படைக்கலச்சாலைக்கு தன்னை தேடிக்கொண்டு வந்த நண்பர்களிடம் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்த காரணத்தால் அப்போது இளங்குமரன் மிகவும் சோர்ந்து போயிருந்தான். களைப்பாகவும் இருந்தான். அதனால் அன்று பகலில் அவன் நாளங்காடிக்கு செல்லவில்லை. அவன் தேடிக்கொண்டு போக வேண்டிய சமயவாதிகளின் கூட்டம் ஒன்று அவனையே தேடிக்கொண்டு படைக்கலச்சாலைக்கு வந்திருந்தது. உறையூருக்கு அருகில் இருந்த சமதண்டம் என்ற ஊரிலிருந்து இந்திர விழாவிற்காக காவிரி பூம்பட்டினத்திற்கு வந்திருந்த ஆசிவகர்களின் கூட்டம் ஒன்றை அவனோடு வாதிடுவதற்காக விசாகை அங்கே அழைத்துக் கொண்டு வந்திருந்தாள். விசாகை தனக்கு இருக்கும் ஞானத்தினால்தானே அந்த ஆசிவகர்களை வென்றிருக்க முடியும். ஆயினும் அவர்களை வெற்றி கொள்ளும் பெருமையை இளங்குமரனுக்கே அளிக்க வேண்டுமென்று கருதியது போல அங்கே அழைத்துக் கொண்டு வந்திருந்தாள். இளங்குமரனை வாதத்தில் வென்றால் அந்த ஆண்டு பூம்புகாரின் இந்திர விழாவில் கூடிய அத்தனை சமயவாதிகளையும் வென்றார் போன்ற பெருமையை அடையலாம் என்ற ஆசையோடு வந்திருந்தனர். சமதண்டத்தை சேர்ந்த ஆசீவக அறிஞர்கள் பலரை தோற்க செய்த ஒருவனை வெல்வதில் இரண்டு விதமான நன்மைகள் உண்டு. வெற்றி வீரனான இளங்குமரனை வெல்வதினால் அவனால் ஏற்கனவே வெற்றி கொள்ளப்பட்டவர்களையும் சேர்த்து வென்றுவிடும் பெருமையை எதிர்பார்த்தனர் சமதண்டத்தார். மேலை சோழ மண்டலத்தினரான சமதண்டத்த அறிஞர்களின் வாதத் திறமையை பற்றி இளங்குமரன் நிறைய கேள்விப்பட்டிருந்தான். எதிராளி பேசும் சொற்களில் ஒரு மாத்திரை மிகுந்து ஒலித்தாலும் குறைந்து ஒலித்தாலும் அந்த ஒலி மிகுதிக்கும் குறைவுக்கும் கூட காரணம் கற்பித்து வாதமிடும் நுணுகிய வாதத்திறமையுடைய சமதண்டத்து ஆசீர்வகர்கள் 50 அவனிடம் வந்திருந்தனர். இந்த 50 பேரும் வலுவில் தேடிக்கொண்டு வாதுக்கு போவது அருமை. இன்றியமையாத காரணம் இருந்தால்தான் வாதத்துக்குரிய எதிராளியை அவர்கள் தாங்களே நேரில் தேடிக்கொண்டு வருவார்கள். அவர்கள் 50 தனித்தனியே வாதிட்டு வெல்ல வேண்டும். அப்படி வெல்வதற்கு குறைந்தபட்சம் 100 செலவழியும் என்று இளங்குமரன்
பலரிடம் பலமுறை கேள்விப்பட்டிருந்தான். இந்த 50 பேரறிஞர்களையும் இவர்களுடைய திறமையை பற்றி கேள்வியுற்றிருப்பதையும் எண்ணுகிற போது என் மனத்தில் இப்போது தோன்றிவிடுவதற்கு பார்க்கிற ஆற்றாமையை நீக்கிக் கொள்ளும் வலிமையை உடனே எனக்கு அழியுங்கள் என்று நினைத்தபடியே தன் ஆசிரியரை தியானம் செய்து கொண்டான் இளங்குமரன். படைக்கல சாலையின் முற்றத்தில் அந்த அறிவு போர் தொடங்கியது. விசாகை, நீலநாகமரவர், மணிமார்பன், அவனுடைய மனைவி ஆகியவர்கள் இளங்குமரனோடு அருகில் நிற்கும் துணைகளாக இருந்தனர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம்.
1: மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

0: உணவே உன்னதம். இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் வளர் இளம் பருவ குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய ஊட்டச்சத்து உணவு முறைகள் குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
1: நம்ம பார்க்க போறது அடலசன்ஸ், அதாவது பருவமடையக்கூடிய வயதுள்ள ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்திலிருந்து இளைஞர்களாக உருவெடுக்கக்கூடிய அந்த பருவம் உடலில் மற்றும் உடலின் ஹார்மோன்களில் அதிகப்படியான மாற்றங்கள் வந்து ஏற்படும். சிறுவர்களிலிருந்து வயது வந்தோருக்கான டயட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 10 to 19 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு டயட்டை நம்ம பார்க்க போகிறோம். உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும், மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஸ்டேஜில் வந்து பெண் குழந்தைகளை காட்டிலும் ஆண் குழந்தைகள் குறைவாக வளர்ச்சி அடைகிறாங்க, பெண் குழந்தைகள் கொஞ்சம் அதிகமாக வளர்ச்சி அடைகிறாங்க. அதாவது சிறுமிகளின் இந்த சிறுமிகளின் உட்கொள்ளும் கொழுப்பானது 10 to 25% கருமுட்டை வளர உதவுகிறது. இது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஸோ நம்ம கொழுப்பு சத்து வந்து தவிர்க்கக்கூடாத ஒன்றாக இருக்குது இந்த ஸ்டேஜில். இப்போ ஆவரேஜாக வந்து இந்த குழந்தைங்க வந்து ஒரு 50 kilo இருக்காங்க இந்த ஏஜில். ஒருத்தர் இன்பை 15 year old பையன் வந்து 15 kg இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட டெய்லி கேலரி வந்து 2860 kilocalories அளவுக்கு அவனுக்கு தேவைப்படும். புரத சத்துன்னு பார்த்தீங்கன்னா 45 gram அளவுக்கு டெய்லி உணவில் இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். அதுவே நார் சத்துன்னு பார்த்தீங்கன்னா 43 gram அளவுக்கு தேவைப்படும். கால்சியம் ஆனது 1000 mg அளவுக்கு தேவைப்படுது. இரும்பு சத்து 22 mg அளவுக்கு தேவைப்படுது. இதுவே பெண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா ஒரு நார்மல் வெயிட், இப்போ அப்ராக்சிமேட்டாக வெயிட் வந்து ஒரு 50 kilo இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களின் கேலரி ஆனது 2400 kilocalories வரைக்கும் குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் தேவைப்படுற ஒன்றா இருக்குது. அடுத்து புரதம்னு பார்த்தீங்கன்னா 43 gram அளவுக்கு தேவைப்படுது. நார் சத்துன்னு பார்த்தீங்கன்னா 36 gram அளவுக்கு தேவைப்படுது. கால்சியம்னு பார்த்தீங்கன்னா 1000 mg அளவுக்கு பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகள் போலவே தேவைப்படுது. இரும்பு சத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைங்களோட பெண் குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 8 mg அதிகமாக 30 mg அளவுக்கு தேவைப்படுது. இதுவே 16 to 17 வயதுள்ள ஆண் குழந்தைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கலரி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 65 kilo இருக்காங்க அப்படின்னா கேலரியானது 3320 calories அளவுக்கு தேவைப்படுது. புரதமானது 55 gram அளவுக்கு தேவைப்படுது. அதுவே நார் சத்தானது 50 gram அளவுக்கு இந்த ஆண் குழந்தைங்களுக்கு தேவைப்படுது. கால்சியமானது 1050 mg அளவுக்கு தேவைப்படுது. இரும்பு சத்தானது 26 mg அளவுக்கு இந்த 16 to 17 வயதுள்ள ஆண் குழந்தைகளுக்கு தேவைப்படுது. அதுவே 16 to 17 வயதுள்ள பெண் குழந்தைகளுக்கு என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, கேலோரியானது 2500 kilocalories அளவுக்கு தேவைப்படுது.

0: அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு. புரதமானது புரோட்டீன் ஆனது 46 கிராம் அளவுக்கு தேவைப்படுது. நார் சத்து வந்து 38 கிராம் அளவுக்கு அவங்க உணவில் எடுத்துக்கணும். கால்சியம் ஆனது 1080 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். அதாவது 13 to 15 அவங்க எடுத்துக்கிட்டதை விட இப்போது கிட்டத்தட்ட 50 மில்லிகிராம் அளவுக்கு அவங்க அதிகமாக எடுத்துக்கணும். இரும்பு சத்தை பொறுத்த அளவுக்கு அவங்க முன்னாடி எடுத்துக்கிட்ட 30 மில்லிகிராமை விட இப்போது 2 கிராம் அதிகமாக 32 மில்லிகிராம் அளவுக்கு இந்த 16 to 17 வயது உள்ள பெண் குழந்தைகள் எடுத்துக்கணும். சிறுமிகளின் வளர்ச்சியானது 10 to 13 வயசில் அதிகமாக காணப்படுகிறது. 18 to 20 வயசில் முழுமையான வளர்ச்சி பெற்றாலும் இவங்களின் எலும்பு வளர்ச்சியானது 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடும். இந்த ஸ்டேஜில் தான் அதிகப்படியான கலோரி மற்றும் புரோட்டீன் வைட்டமின் இந்த சத்துக்கள்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. இப்போ நம்ம என்னென்ன வகை ஊட்டச்சத்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுவர்களின் அதிகபட்ச கேலரியானது 2860 to 3320 கிலோ கேலரி அளவுக்கு எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒட்டுமொத்த கேலரி அவங்க எடுத்துக்கிற ஒட்டுமொத்த கேலரியிலிருந்து 11 to 12% வந்து புரத தேவையில் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரியான ஃபுட்டை கொடுக்கணுங்க. இந்த புரதம் தான் தசை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. 13 வயது சிறுவர்களுக்கு அதிக புரதமும் தேவைப்படுது. மற்றும் கலோரி தான் அந்த குழந்தைங்களை வந்து ஊட்டச்சத்து எப்படின்றத தீர்மானிக்குது. கலோரி எடுத்துக்கிறதுனால அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நம்ம அந்த நாளை ஃபில்ஃபில் பண்ணுற அளவுக்கு கேலரியானது நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ கொழுப்பு ஐட்டம்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கொழுப்பில் வந்து கிட்டத்தட்ட 25% குறைவாக கொழுப்பானது இந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடலசன் இருக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களோட வளர்ச்சியை ரொம்ப பாதிக்கும். கிட்டத்தட்ட 25% அதிகமாக நம்ம உணவில் கொழுப்பு சத்து நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின் போது அவங்களோட வளர்ச்சி சீராக இருக்கும். அதே 25% கீழே போச்சுன்னா வளர்ச்சியானது கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொழுப்பானது சேச்சுரேட்டட் கொழுப்பாக நம்ம சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்மிஷன் கொழுப்பையும் நம்ம அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கணும். முடிஞ்ச அளவு இந்த கொழுப்பை வந்து நம்ம விதைகளிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாதாம், அதாவது பாதாம், வால்நட்டு, வேர்க்கடலை, ஆலிவ் விதை, அப்புறம் வந்து நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய், கடலெண்ணெய், எள், அவகடோ, மீன் எண்ணெய், சால்மன் மீன், கார்டிசன் மீன், மேக்ரல் மீன், டூனா மீன், இந்த மாதிரி மீன்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். விதைகளிலிருந்து நம்ம அவங்களுக்கு தேவையான கொழுப்பு சத்தை நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொழுப்பு சத்தானது குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உணவில் கண்டிப்பாக விட்டமின் ஏக்காக நம்ம காய்கறிகள், இந்த கேரட், அப்புறம் மஞ்சள் நிறமுள்ள காய்கறிகள் நம்ம விட்டமின் ஏக்காக நம்ம உணவில் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி உணவு தான் குழந்தைகளோட செல் வளர்ச்சிக்கும் திசு வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது ஆர்கன் டெவலப்மெண்ட், உடம்பில் இருக்கிற ஆர்கன் ஒவ்வொரு உறுப்புகளும் நல்லா செயல்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக வந்து வைட்டமின்களை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். வைட்டமின் ஏ, டி, இ, கே இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த வைட்டமின் ஏ, டி, இ, கே, இந்த வைட்டமின் கே உடலுக்கு அதிகப்படியான கலோரி உறிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வைட்டமின் டி, இ, ஏ, சி போன்றவை வந்து எந்த அளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடலசன்ஸுக்கு 860 மில்லிகிராம்லேருந்து 1000 மில்லிகிராம் வரைக்கும் கொடுக்கலாம். இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செல்களின் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் திசு வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபலாசின், அப்புறம் வந்துட்டு விட்டமின் B12, இது வந்து டிஎன்ஏ உருவாக்கத்திற்கு அதை சிந்தசிஸ் ஆக இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். நான்வெஜ் எல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கக்கூடாது. இறைச்சி உணவு கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக குழந்தைகள் 2 to 3 லிட்டர் அளவு தண்ணி கண்டிப்பா குடிக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும்.
1: இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.

0: shipping in key waterways of West Asia. US President Donald Trump announces deal for complete disarmament of Hamas and other armed groups in Gaza. IMD forecasts extremely heavy rainfall in several parts of Gujarat during next 48 hours. Fishermen advise not to venture into sea till tomorrow. And weightlifter Lovepreet Singh wins silver medal at Commonwealth Games. Seema Kali Ramana bags bronze medal in discus throw. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:30. நேயர்களை இனி கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ். நிகழ்ச்சிக்கு முன்னதாக
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்,
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
1: ஒரு சூப்பரான காலை வேலை, ரொம்பவும் சில்லுன்னு இருக்கு இல்லைங்களா ஊட்டி இன்னைக்கு. ஸோ இந்த டைம்லேயும் வந்து நம்மளுடைய அன்றாட அலுவலர்கள் வந்து நம்ம தொடங்க போகிறோம். ஸோ இந்நேரம் பாதி பேர் வந்து தொடங்கியிருப்பாங்க, பாதி பேர் வந்து அவங்களுடைய பயண வழியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த சாங்ஸ் எல்லாமே நம்ம ப்ளே பண்ண போகிறோம், உங்களுடைய காலை வேலைகளை உற்சாகப்படுத்த. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் பையா திரைப்படத்திற்காக பென்னி தயாளின் குரலில் ஒலிக்கிறது.

8:36 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டிரைவ் டைம் பேட்ஸ். ஸோ எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு அலுவல் இருக்கும் இல்லைங்களா? பசங்க அப்படின்னா ஸ்கூல் போகணும். ஸோ ஆஃபீஸ் போகிறவங்க இருக்காங்க, ஒர்க் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகள் நிறைய பேர் வந்து அவங்க வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு அலுவல் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னத்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த நாளை வந்து நம்ம எப்படி சிறப்பாக இந்த நாளை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பிளான் பண்ணிகிட்ருப்போம், இல்லை அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த வகையில் இந்த நாளில் நம்ம சிறப்பாக செயல்பட இந்த நேரத்தில் நீங்கள் கேட்குற இசை வந்து உங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்காக உங்களுக்காக ட்ரைவ் டைம் பீட்ஸில் நெக்ஸ்ட் சாங் வந்துக்கிட்டே இருக்குது. காக்கா காக்கா திரைப்படத்திற்காக திப்பு மற்றும் ஷாலினியின் குரலில்

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज, நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸும் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: ஸ்டுடியோ டைம் 8:45 நெருங்கிக் கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டிரைவ் டைம் பேட்ஸ். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் தான் எடுத்து வச்சுருக்கோம். போகல்லா முன்வாசம் திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் குரலில் ஒலிக்கிறது பாடலுக்கு இசை வித்யாசாகர்.

0: இன்னத்த அளவில் நம்ம தொடங்கியிருப்போம். ஸோ தொடங்க போகிறோம். நிறைய பேருக்கு நிறைய பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ நிறைய இலக்குகள் எல்லாமே இருக்கும். ஸோ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, மனசில் வந்து நம்ம நேற்று ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்கே, நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையே, அதுக்குள்ளார இன்னத்த ஒர்க் எல்லாமே இருக்கே அப்படின்னு நம்ம நிறைய யோசனைகளெல்லாம் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கான மன உறுதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட்ஸ் டைம் டு ரைட் எ நியூ ஸ்டோரி அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ நேற்று விஷயங்கள் எல்லாமே நேற்றோட விட்டுருங்க. இன்றைக்கி வந்து புது நாள், புதிய சிந்தனைகள், புதிய ஒர்க் எல்லாமே தொடங்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தீபாவளி திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் மதுஸ்ரீ பாடியுள்ளனர்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

ஸோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நேரங்களில் வந்து நமக்கு காலை நேரம் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான நேரமாக இருந்தாலுமே நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் சாப்பிட்ருங்க. அப்படியும் இல்லை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு நேரமாக ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க, ஒரு காஃபியோ ஒரு டீயோ குடிச்சுக்கோங்க, உங்களோட ஆசுவாசப்படுத்திட்டு உங்களுடைய அலுவலகங்களை தொடங்குங்க. இந்த ஒரு தகவலோட இன்றைய நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக கில்லி திரைப்படத்திற்காக.

0: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கின அந்த லோன்லயே இல்ல. லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
3: ஆர்பிஐ சொல்கிறது.
2: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
0: இனி கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். நம்ம கூட பிரதாப் இருக்காரு. பிரதாப், இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள்ல என்ன ஸ்பெஷல்?
4: சார், ஒவ்வொரு நாளும் ரெட்ரோ ராகங்களில் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் நம்ம கொடுத்துட்டே இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசையமைப்பாளர்களை ஸ்பெஷலாக தான்,
0: அதாவது மாஸ்ட்ரோ ஸ்பெஷல்
4: நிச்சயமா. ஸோ ஒரு சாங்கோட சோல் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசையமைப்பாளர்களுடைய மனதில் தான் இருக்கு இல்லைங்களா. அவங்களுடைய மனதில் இருக்கிற இசையை தான் நம்ம
0: பாடலாம்
4: கேட்கிறோம்.
0: ஓகே.
4: ஸோ அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு இசையமைப்பாளர், தமிழ் சினிமாவினுடைய ஆளுமைகளில் ஒருத்தர்.
0: ஓகே.
4: ஸோ அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நிறைய பேச போறோம். நிறைய பாடல்கள் வந்து அவரோட இதுல கேட்கலாம்.
0: அந்த இசையமைப்பாளர் பத்தி அந்த பாட்டுல தெரிஞ்சுட்டு வந்துடலாங்களா இல்ல நீங்க சொல்லிடுறீங்களா?
4: இல்ல, பாட்டுல தெரியறதா கரெக்டா இருக்கும்.
0: ஓகே, முதல் பாடல்.

0: பிரதாப் பாடல் கேட்டிருப்பீங்க இல்லையா?
1: என்ன ஒரு எனர்ஜியா சார்,
0: சொல்லுங்க.
1: சாங்கே இவ்வளோ எனர்ஜியா. ஸோ எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பாங்க.
0: என்ன மாதிரி பாடல்?
1: பாடல் ஓகே, பாடல் பாடலுக்கு இசையமைப்பாளர் யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பாங்கல்ல?
0: நிச்சயமாக கெஸ் பண்ணியிருப்பாங்க, உலகம் அறிந்த விஷயம் இல்லையா?
1: நிச்சயமா நிச்சயமா.
0: அந்த மாதிரி படத்துடைய விஷயமும் சரி, அதோடைய பாடல் வரிகளும் சரி, பாடல் ஆசிரியர் மற்றும் இசையமைப்பாளர் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும், நீங்களே சொல்லிடுங்களேன்.
1: தேனி இசை தென்றல் தேவா அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகிறார்.
0: ஓகே, நம்ம இந்த 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இன்னைக்கு தேனி இசை தென்றல் தேவா அவருடைய பாடல் தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்
1: நிச்சயமா சார்.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: ஒருத்தன் சொன்னான், நான் எங்கள் அப்பாவை விட்டு எப்பவும் பிரியறதில்ல, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னா. உங்கள் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால், அவர் ஜெயிலில் இருக்கிறாருங்கிறான். ஜெயிலுக்கு போனாலும் சேர்ந்தே போயிட்டு வர்ற அளவுக்கு அப்படி ஒரு பந்தம். அது இருக்கட்டும், இந்த காலத்தில் இவங்கள்லாம் ஜெயிலுக்கு போகிறதுனா ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த காலத்திலெல்லாம் இப்படி முடியாது. ஒரு காலத்தில் ஜெயிலுக்கு போகிறதுன்னா பயந்து நடுங்கினவங்களும் உண்டு. 1403 இங்கிலாந்தில் வந்து சிறைச்சாலை ஏற்பட்டது. அது அரசாங்கத்தின் நேரடி நிர்வாகத்தில் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி சங்க காலத்திலேயே நம்ம தமிழ்நாட்டில் சிறைகள் இருந்திருக்குது. அது பற்றி பல குறிப்புகள்லாம் இருக்குது. கணைக்கால் இரும்புறை சிறையிலிருந்து தண்ணீர் கேட்டு அதை கொடுக்காததுனால அவமானம் தாங்காமல் ஒரு பாடல் எழுதி இறந்ததாக குறிப்பு இருக்குதே. குணவாயில் கோடத்து சிறை வைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாயிற் கோட்டம் கும்பகோணமாக இருக்கணும் அல்லது திருச்சி மலைக்கோட்டையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறையில் வந்து குற்றவாளிகளை வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் சிறைக்கு போகிறதுனா எல்லாருக்கும் பயம். இந்த பயம்

0: தான் மனுஷன் வந்து தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து கணக்கு பார்த்தா இதனால் குற்றம் குறையிறதா தெரியல. அதனால் பெரிய குற்றத்துக்கு மரண தண்டனைன்னு கொண்டு வந்தாங்க. 1550 வருஷத்துக்கு பிறகு இங்கிலாந்துலேயும் இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள்லேயும் சிறைச்சாலைகளை நிறுவினாங்க. அதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? ஒர்க் ஹவுசஸ், ஹவுசஸ் ஆஃப் கரெக்ஷன் இப்படிலாம் அதுக்கு பேர். பிச்சைக்காரங்க, கடங்காரங்க, குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு ஓடினவங்க, சும்மா தெரிகிறவங்க, இவங்களெல்லாம் இங்கே பிடிச்சி கொண்டாந்து அடைச்சி வைக்கிறது வழக்கம். ஆனால் பெரிய தப்பு பண்ணுறவங்களுக்கு சரியான இடமா இல்லை, அதனால் அவங்களுக்கு அதிக பாதுகாப்போடு இருக்கிற மாதிரி சிறைகள் கட்டினாங்க, ஜெயில். இருந்தாலும் விதவிதமான குற்றவாளிகளையும் ஒரே ரூமில் போட்டு அடைச்சி வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு வேளையும் கிடையாது, சரியான சாப்பாடும் கிடையாது, சும்மா ஆடு மாடு மாதிரி அடைஞ்சு கிடக்க வேண்டியது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் கைதிகள்லாம் நல்ல முறையில் நடத்தப்படணும், சிறைகள் வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற கூக்குரல் எழுந்தது. அப்புறமா காலப்போக்கில் பலவிதமான சீர்திருத்தங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போல்லாம் நிலைமை ரொம்ப மாறிப்போச்சு. சிறையில் கைதிகள்லாம் சும்மா இருக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, படிக்கலாம், தொழிற்கல்வி கற்றுக்கலாம், வைத்திய வசதி, பொழுதுபோக்கு வசதி எல்லாம் இருக்குது. சிறைச்சாலைகளை வந்து இன்னமும் சீர்திருத்தணும் அப்படின்னு எவ்வளோ பேர் யோசனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் எதுக்காக? சிறைக்கு போகிறவங்கள்லாம் மனிதாபிமான அடிப்படையில் சீர்திருந்தணுங்கிறதுக்காக தான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் குற்றவாளிகளை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் அடைச்சிருவாங்க. வழக்கு விசாரணைக்கு வர்ற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருக்கணும். விசாரித்து தீர்ப்பு வழங்கியாச்சுன்னா உடனே தண்டனையை நிறைவேற்றி விடுவாங்க. வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. தண்டனைன்னா எப்படி? மரண தண்டனை இல்லைன்னா கசையடி, சித்திரவதை, அபராதம் இப்படி ஏதாவது இருக்கும். தண்டனைக்காக சிறையில் அடைச்சி வைக்கிற பழக்கம் அப்போலாம் கிடையாது. ராஜா ராணி காலத்தில் ஒரு ராணியை ஒருத்தன் கடத்திட்டு போட்டான். உடனே ராஜா கிட்ட எல்லாரும் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொன்னாங்களாம். கடத்திட்டு போனவன் எங்கே இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டுகிட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரா ராஜா. அவனை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாரா அமைச்சர். அவனுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னாரான் அந்த ராஜா.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 9:16 கேட்டுட்டே இருக்கோம் ரெட்ரோ ராகங்கள். பிரதாப், ரெட்ரோ ராகங்கள் இன்னைக்கு மாஸ்டர் ஸ்பெஷல் தேவா அவருடைய பாடல் தான் கேட்டுகிட்டே
6: இருக்கோம். ஸோ தேவா பத்தி பேசணும் அப்படின்னா தேவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கானா பாடலுக்காக தேவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் தாண்டி தேவாவோட ஸ்டைல் வந்து நிறைய இருக்கு. நம்ம அவர் விசாரிக்கிற காலத்தில் தேவாவை பற்றி நம்ம கானா பாடல்கள் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஆனால் இப்போ நம்ம தேவாவை பற்றி இல்லை அவரை பற்றி அவருடைய பாடல்கள் கேட்கும்போது இதெல்லாம் தேவா கிரியேட் செஞ்ச பாடல் அப்படின்னு நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்னொரு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேருக்கு நேரம் ஒரு படம்.
5: ஓகே.
6: ஸோ உங்களுக்கு அந்த படத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். சூர்யா அவர்களும் விஜய் அவர்களும் நடித்த ஒரு படம். ஸோ இந்த படத்துக்கு தேவா இசையமைக்க போகும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா தயாரிப்பாளர் யாருன்னு பார்க்குறாரு.
5: ஓகே.
6: மணிரத்னம். இயக்குனர் வசந்த். இல்லை நமக்கு வந்து இப்போ ஒரு வேறு விதமாக நம்ம இசையமைக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு 2 மாதம் டைம் கேட்டிருக்காரு வசந்தகிட்ட போயிட்டு. இது வந்து மணிரத்னம் படங்க, நான் என்னோட ஃபார்மேட்டில் இசையமைக்க முடியாது, நான் கொஞ்சம் வித்தியாசமாக இசையமைக்கிறேன், ஒரு 2 மாதம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு 2 மாதம் டைம் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டு வரும்போது ஒரு 6 சாங் வந்து கம்போஸ் பண்ணிட்டு வர்றாரு. அத்தனையுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டைலில். ஸோ அதனால தான் இன்றைக்கும் வந்து நேருக்கு நேர் படத்தில் நம்ம கேட்குற அத்தனை பாடல்களும் இது தேவா இசையமைச்சாரா அப்படின்னு வியப்புக்குள்ளாக்குற பாடல்களாக இருக்குது.
5: ஓகே, அந்த பாடலை போடலாம்.
6: நிச்சயமாக சார்.

0: படத்தில் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கான சாங்ஸும் கிரியேட் பண்ணும் இல்லைங்களா?
1: உண்மைதான்.
0: ஸோ கமல் வந்து நிறைய ஒர்க் வாங்குவார், அது ஒரு விஷயம். ரெண்டாவது
1: அவரோட நடுப்பு திறமை வந்து அவ்வளோ காமிச்சிருப்பார் இந்த படத்தில்.
0: இதில் சவாலான தருணங்கள் வந்து தேவாவுக்கு நிறையவே இருந்திருக்கும். அந்த ருக்கு ருக்கு பாட்டில் ஸோ ரெண்டு மாடுலேஷன் வாய்ஸ்க்கும் வந்து அவர் கரெக்டாக மியூசிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இது காதலா காதலா சாங், ஸோ ரெண்டு வருஷனும் வரும். ஸோ ரெண்டு வருஷனுக்கும் அதில் எப்படி டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பார். ஒரு அருமையான ஆல்பம் தான் சார்.
1: ஓகே, பாடல் கேட்டலாமா?
0: நிச்சயமாக சார்.
2: சண்முகே.

ஓடி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி வாய்ஸ்ல கேட்டோம் மரவன் திரைப்படத்துக்காக. பிரதாப், அடுத்த பாடல் எந்த படத்துல கொடுக்கலாம்?
1: அடுத்து ஆசை படத்துல இருந்து ஒரு சாங் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது சார்.
0: ஏன் ஸ்பெஷல் ஆசைக்காக சொல்றீங்க?
1: இது வந்து அவருக்கான ஒரு மாநில அரசு விருது வாங்கி கொடுத்த ஒரு படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: ஓகே, கொடுத்துடலாங்களா?
1: நிச்சயமா, நிச்சயமா.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: நேர்லே, இத்துடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 10:00, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8.

0: മണലയാകി, തല്ലാടും പേതയാകി, ചെല്ല പെടുമ്പയാകി, മലച്ചൂടും മങ്കയാകി, കച്ചറിഞ്ഞ മടങ്കയാകി, മലർമാലി സൂട്ടി, ആണിൻ വാഴ്ക്കയ്ക്ക് അർത്ഥം തരും അരുവിയാകി, പെൺമൈ പൂത്ത് ഉയർ കൊണ്ടുവന്ന് പാലൂട്ടി സീനാട്ടി വളർത്ത് உலகை பண்படுத்தும் தெரிவையாகி, கல்வி வீரம் செல்வம் ஆகியவற்றின் அரசியாகி, அன்பை விதைத்தும் தீயோரை உதைத்தும் நாள்தோறும் குடியின் நன்மைக்காக போர் செய்யும் கொற்றவையாகி, உலகின் எல்லாமும் ஆகிய பெண்களை போற்றும் விதமாக இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். ஹலோ மேம், வணக்கம்.
1: வணக்கங்க.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் ஷீலாங்க.
0: என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஹவுஸ் வைஃப்ங்க.
0: ஓகேங்க. இப்ப நீங்க வீட்ல இருக்கும்போது மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் உங்களோட ரொட்டீன் என்ன, என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்க அத பத்தி சொல்லுங்க.
1: ஓகேங்க, கண்டிப்பா. இப்ப நார்மலா நமக்கு ஹவுஸ் வைஃப்க்கு என்ன குக்கிங், கிளீனிங், சோ இந்த வர்க் எல்லாம் இருக்கும். அது இல்லாம எனக்கு வந்து ஆன்மீகத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. வாரத்துல மூணு நாள் நாலு நாள் கோயிலுக்கு போயிருவேன். சோ அந்த மாதிரியான அதுல வந்து என்னோட டைம் இப்படி பாஸ் ஆயிரும்.
0: ஓகேங்க. வீட்டு வேலைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான வேலைன்னா என்ன சொல்வீங்க?
1: வீட்டு வேலைகள்னா குக்கிங் தாங்க மெயினா சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம சமையல் அறையில எவ்வளவு நேரம் செலவு பண்றோமோ அந்த அளவுதான் வந்து நம்ம ஃபேமிலியோட ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மேக்ஸிமம் நான் வந்து ஹோட்டல் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிருவேன். வீட்டுல வந்து ஹெல்த்தியான மெனு சமைக்கணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப என்னோட மெயின் எய்மே அதுதான். ஆகவே நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
0: ஓகே, அப்படி நீங்க செய்யற எந்த ஃபுட் வந்து வீட்ல எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க?
1: வீட்ல நான் பையனு ஆக்சுவலா சின்ன பசங்களுக்கு எல்லாம் வந்து என்ன சொல்றது, இந்த பன்னீர் மஷ்ரூம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பிடிக்கும். நான் பன்னீர் கிரேவி பண்ணுவேன், அது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: பெண்களுக்கு கட்டாயமா இந்த குணம் இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
1: கண்டிப்பா வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் தாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து அது முக்கியமா வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம வேலைக்கு போறது இல்ல, சம்பாதிக்கிறது இல்ல, அதனால வந்து வீட்டுல எல்லாருக்கும் நம்ம ஒரு அடிமை மாதிரி அவங்களே அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்கள ஒரு சில பேர் வந்து அப்படி ட்ரீட் பண்ணிடுறாங்க. இருக்கிற வெளியில அவங்க வேலையை ஒர்க்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் கொண்டது ஒய்ஃப்ட்ட போடுறது, பசங்க அவங்களுடைய ஸ்டடிஸ்ல இருக்கிறத கொண்டது ஒய்ஃப், எல்லாமே வந்து இவங்க உடம்புல இவங்க மேல போட்டு இவங்க ரொம்ப டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்து இவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஆனா இவ்வளவுதான் நம்ம காதுல வாங்கினாலும் அந்த விஷயத்துல நம்ம சீக்கிரமா நம்ம வெளியே வந்துடணும். முக்கியமா வந்து சின்ன எக்ஸசைஸ் பண்றது, மெடிடேஷன் பண்றது, சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெண்கள் கான்சென்ட்ரேட் பண்ணா அவங்களுக்கு ஹெல்த் வைஸும் சரி, மென்டல் ஹெல்த்தும் சரி, பிசிக்கல் ஹெல்த்தும் சரி, நம்ம மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம்.
0: ரொம்பவே அருமையா சொன்னீங்க. இப்போ வேலைக்கு போற பெண்கள், வீட்டுல இருக்க பெண்கள், இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது யாருக்கு வந்து வேலை பளு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: கண்டிப்பா வீட்டுல இருக்க பெண்களுக்கு தாங்க. ஏன்னா வேலைக்கு போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒன் டேயாவது அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் இருக்கும். பட் வீட்டுல இருக்கிறவங்க வந்து 24/7 அவங்களை சும்மாவே இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு லீவுங்கிறதே கிடையாது இல்லைங்களா?
0: ஆமா.
1: மார்னிங் 9-6 வரைக்கும் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல அவங்க வந்து ஜஸ்ட் சிம்பிளி சிட்டிங் சேர்ல உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த டைம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. பட் வீட்டுல வந்து அப்படி இருக்கவே முடியாது, ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும்.
0: ஓகேங்க, சூப்பரா சொன்னீங்க. இப்ப வந்து பெண்கள் இந்த ஒரு குணத்தை வந்து விட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்குங்களா?
1: கண்டிப்பாங்க. அதாவது வந்து பிடிவாதத்தை அவங்க விடணும். என்னன்னா வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம அதிகமா எதிர்பார்ப்போம் நம்ம வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே. இன்னைக்கு அவங்க வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுறணும், நம்ம சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம். பட் நம்மளோட விருப்பங்களை அவங்க கிட்ட அவங்க மேல நம்ம திணிக்க கூடாது. கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட விருப்பங்களுக்கு அவங்க வந்து மாறுவாங்க. சோ அந்த பிடிபாத குணத்தை விட்டுட்டு கொஞ்சம் லீனியண்டா வந்து எல்லாத்தையும் ஸ்மூத்தா மூவ் பண்ணணும்.
0: ஓகேங்க, சூப்பரா சொன்னீங்க. நீங்க வந்து ரொம்ப ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொன்னீங்க. ஓடிஎஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொல்லுங்க.
1: இப்ப என்னன்னா இந்த வீட்டுல இருக்க பெண்கள் வந்து ரொம்ப வெயிட் கெயின் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு பிசிக்கல் எக்ஸசைஸ் எதுவுமே இல்லாம வீட்டுல என்ன பண்ணிடுறாங்கன்னா குக் பண்ற விஷயங்கள் நிறைய வேஸ்ட் ஆயிடக்கூடாது, வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்ட்டு மிச்சமீதி இருக்கிறது எல்லாத்தையும் இவங்களே சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப வெயிட் ஏத்திடுறாங்க. சோ அதனால வந்து ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம், வெயிட் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இது ரெண்டுமே வந்து உடம்புக்கு நம்ம அதாவது 45+ ஆன லேடிஸ்க்கு நான் சொல்றேன், மெனோபாஸ் டைம்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து வெயிட் ரொம்ப அதிகமா கெயின் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் எல்லாம் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி 40+ நீங்க இருக்கிறீங்கனாலே நீங்க வந்து ஒரு வாக்கிங் போறது முடிஞ்ச வரைக்கும் ஆயில் ஃபுட்டு ரொம்ப ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டு அத ரொட்டீன் ஆக்கிரணும். இத நான் ஃபாலோ பண்ணனும்னு கேக்குறேன்.
0: ஓகேங்க, சூப்பர். மூவிஸ்லாம் பாப்பீங்களா?
1: ஆமாங்க, டைம் கிடைக்கும் போது பாப்பேன்.
0: ஓகே, உங்க லைஃப்ல மறக்க முடியாத மூவி அப்படின ஏதாவது இருக்குங்களா?
1: உங்க மேரேஜ் ஆன புதுசுல நான் ரன் படம் பார்த்தேன்.
0: ஓகே,
1: நான் ஹஸ்பண்ட் போய் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் அந்த படம்தான். இங்க நம்ம காந்தல் ரோஹிணி தியேட்டர்ல தான் பார்த்தோம். ஆக்சுவலி இப்ப அந்த தியேட்டர் இல்ல இங்க. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு மெமரபிளா இருக்குங்க.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடகர் யாரு?
1: எனக்கு பிடிச்சவர் ஹரிஹரன் வாய்ஸ் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்பவே அருமையா

0: நீங்க உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம்.
1: கண்டிப்பாங்க, அதே சேம் ரன் படத்திலே வந்து ஹரிஹரன் சார் பாடின
2: பொய் சொல்ல கூடாது காதலி,
1: இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் சாங் அது. அதுல அவரோட வாய்ஸ், வித்யாசாகரோட மியூசிக், அந்த லொகேஷன் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. முக்கியமா மேடி மாதவனோட டை ஹார்ட் ஃபேன் நாங்கெல்லாம் அந்த டைம்ல எல்லாம். இப்ப இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாம் வந்து அவர் தான் சாக்லேட் பாய். எனக்காக அந்த சாங் பிளே பண்ணுங்க.
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக பிளே பண்ணிடுறோம்.
1: தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ.

0: ஹாய்க்கா, வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: ஸ்டெல்லா மேரிமா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க போட்டஸ்ல கடை வச்சிருக்கோம்ப்பா.
0: என்ன கடை வச்சிருக்கீங்க?
1: சில்லற கடை, சோடா கடை.
0: கடையில என்னென்ன ஐட்டம் வச்சிருப்பீங்க?
1: எல்லா பொருளும் இருக்கும் எங்க கடையில.
0: டூரிஸ்ட் எல்லாம் இதை லைக் பண்ணி வாங்குறாங்களா?
1: வாங்குறாங்கம்மா.
0: ரொம்ப அதிகமா சேல்ஸ் ஆகும்னா என்ன பொருள் சொல்வீங்க?
1: கேரட்.
0: அப்படிங்களா? எப்படி இந்த கேரட்டை நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா?
1: சொல்கிறோம்ப்பா. நாங்கள் காலையில் தோட்டத்தில் போய் எடுத்து கொண்டு எல்லாத்தையும் கழுவி கொண்டு போய் அங்கே வைப்போம். ஆனால் ஒரு நாள் வியாபாரம் ஆகும், ஒரு நாள் சுத்தமாக வியாபாரமே ஆகாது. அதை நாங்கள் வேஸ்ட்டு தான் ஆகும். ரெண்டு நாள் ஆகிட்டா வாங்க மாட்டாங்க எந்த பார்ட்டியுமே. அப்போ அந்த கேரட்டை எடுத்து மாட்டுக்கு கூட்டிகிட்டு தான் நாங்கள் வரணும்.
0: வருவாங்க. ஓகே. கடையும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போய் வீட்டு வேலைகளை எப்படி மேனேஜ் பண்றீங்க?
1: எல்லாமே செஞ்சுதான் ஆகணும். காலையில 5 மணிக்கு எந்திரிப்போம்.
0: ஓகே.
1: சமைச்செல்லாம் எடுத்துட்டு தான் வருவோம். லஞ்சு கொண்டு வருவோம். பின்ன நைட்டும் போய் இருக்கிற வேலையை செய்வோம். கஷ்டம் தப்பா, கடன் வந்தாலே நமக்கு கஷ்டம் தான், வேற வழியே இல்லை எங்களுக்கு. அதை நம்ம நடத்தி தான் ஆகணும்.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பர். திரைப்படம்லாம் பாப்பீங்களா?
1: பாக்குவோம்டா.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு?
1: விஜய்மா.
0: ஹீரோயின் யாரு?
1: நயன்தாரா.
0: ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று பிளே பண்ணிடுறோம். தேங்க்யூ.
1: தேங்க்யூப்பா.

0: ஹலோமா, வணக்கம்.
1: மா வணக்கம்மா.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ராணிமா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
1: மா வீட்டுல இருக்கம்மா, நானு வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கேன்.
0: உங்களுடைய பசங்க, பேர பசங்க, இவங்கள பத்தி சொல்லுங்க.
1: பசங்க எனக்கு ரெண்டு பேரு. பேர ஒரு பையன் ஸ்கூல் படிக்கிறான், பசங்க வேலைக்கு போறாங்கம்மா.
0: ஓகேப்பா. அவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு பேர பசங்க வேலைகள்ல உங்க தலையில கட்டிட்டு ஜாலியா போயிடுறாங்க.
1: ஆமாமா.
0: காலையில இருந்து உங்களுடைய ரொட்டீன் எப்படி இருக்கும்? நீங்க காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? என்னென்ன வேலைகள் செய்வீங்க அதை பத்தி சொல்லுங்க.
1: மா காலையில நானு ஒரு 7-7.5 மணிக்கு எழுந்திருப்பேமா. எந்திரிச்சு பேர பசங்களுக்கு செய்யறதுல இருந்து எனக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறமா காலையில வேலை முடிஞ்ச உடனே மத்தியானத்துக்கு செய்யறதுக்கு கரெக்டா இருக்குமா. அதுக்கப்புறமா ஏதோ கொஞ்சம் ஃப்ரீ டைமா இருந்தா கொஞ்ச நேரம் உட்கார பிடிக்க இருக்குவேன். மறுபடியும் சாயந்தரமா என்னுடைய கடமைங்களை நானே கடைக்கு போறது, வாங்கிட்டு வருது, சமைக்கிறது என் கடமைங்களை நான் செஞ்சிருவேன்.
0: அதுக்கே டைம் சரியா?
1: அதுக்கே கரெக்டா
0: இருக்கேமா. இப்ப நீங்க வந்து உங்களுடைய பசங்களை வளர்த்து அதுக்கப்புறம் பேர பசங்களை வளர்த்திருக்கீங்க. சோ நிறைய நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்க வாழ்க்கையில. இந்த கால பசங்க வந்துட்டு சொல்ற பேச்செல்லாம் கேக்குறாங்களா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க.
1: அந்த காலத்து பசங்க சொல்ற பேச்ச கேட்டாங்க, கொஞ்சம் கரெக்டாவும் இருந்தோம், ஆனா சொல்ற பேச்சும் கேட்டாங்க. இந்த காலத்து பசங்க அப்படி சொல்ற பேச்ச கேக்குறது இல்ல. காரணம் என்னன்னாக்கா, இந்த செல்லுல ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவங்க கிட்ட இருந்து பேசுறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கேக்குறதுனால இந்த காலத்து பிள்ளைங்க அவ்வளவுக்கு ஒண்ணு சொல்றத கேட்டுக்கிறது இல்ல. ஆனா செல்போன கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது.
0: சரி, இப்ப உங்க கால பசங்க வந்து சொல்ற பேச்ச கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்க அவங்களை எப்படி வளர்த்தீங்க? ரொம்ப கண்டிப்பா வளர்த்தீங்களா? இல்ல இந்த கால பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க?
1: அதாவது பசங்களை வளர்த்தோம் அப்படின்னாக்கா, இப்ப இருக்கிற மாதிரி அந்த செல்போனு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஃப்ரீடமாவும் விட்டோம், கண்டிஷனாவும் இருந்தோம், கரெக்டா வளர்ந்துட்டாங்க. இப்ப எல்லாம் நிறைய என்னென்னமோ எல்லாம் வந்துருச்சு. அதனால இப்ப பசங்க வந்து அதுலதான் போறாங்களே தவிர வீட்டுல இருக்கிறத வந்து அப்படி ஒண்ணும் எடுத்துக்கிறது கிடையாது. அதனால பசங்களை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வச்சுக்கணும். ஸ்ட்ரிக்டானா ரொம்ப ஓவர் ஸ்ட்ரிக்டா இருந்தா அடங்க மாட்டாங்க. அளவுக்கு மீறி ஸ்ட்ரிக்டும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நார்மலா போயிட்டு கொஞ்சம் அவங்க என்னென்ன பண்றாங்கன்றதை நம்ம வந்து பின்னாடி இருந்து பாத்துக்கணும்.
0: ஓகேமா, ரொம்பவே அருமையா சொன்னீங்க. நீங்க இருந்த காலத்துல வந்துட்டு நீங்க நிறைய வேலைகள் எல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த காலத்துல எல்லாமே வந்துட்டு தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமா எல்லாமே மிஷின் வந்துருச்சு. அத பத்தி என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க?
1: அந்த காலத்துல நாங்க மசாலா அரைச்சோம், வீடு மொழுகணும், மாவு ஆட்டணும், அதனால வாசலுக்கு தண்ணி தெளிச்சு நாங்க கோலம் போட்டோம், அடுப்பு எரிச்சோம். அப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்துச்சு. கைக்கு கால்கெல்லாம் நல்ல எக்ஸசைஸ் இருந்துச்சு, எந்த நோயும் கிடையாது. இப்ப எல்லாம் சோம்பேறித்தனமா ஆனதுனால எல்லாத்துக்கும் நோய் வந்துருச்சு.
0: சூப்பர். சோ என்ன பண்ணும் சொல்ல வரீங்க
1: அப்படின்னு? நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ், உடம்ப வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். கொஞ்சம் வீடை தொடக்கோ பிடிக்கோ, கீழே குமிஞ்சிக்கிற வீடை கூட்டுறதுக்கு கொஞ்சம் நடக்கணும், கொஞ்சம் சமையல் வேலை பண்ணணும். முடிஞ்சா கொஞ்சம் மசாலா கிசாலா அரைக்கிறது எல்லாம் இந்த மிக்சியில தான். அதெல்லாம் ஒண்ணும் ருசி கிடைக்கிறது இல்ல, அரைச்சு செய்யற மாதிரி ஒரு டேஸ்டும் வர்றது இல்ல. அதனால எல்லாத்துக்கும் இப்ப வந்து நோய் தான்.
0: ஓகேமா, ரொம்பவே அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம்.
1: நல்ல ஒரு பாடலா போடுங்க.
0: ஓகேமா, தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं कनक लता।
1: முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே வாங்சுக்கை சந்திதது இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் ஆகாஷ்வாணி சிறந்து விளங்குவதாக அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளுக்கு தீர்வு காணப்படும் வரை கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் மின்கட்டண புகார்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காய்கறி பயிர்களை சேதப்படுத்திய 4 காட்டு யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் சுற்றுலா மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் பணியாற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மத்திய அரசின் பங்களிப்புடன் கூடிய ஒய்வூதியத்தை பெறுவதற்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி சரண்யா அரி கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்று வட்டார பகுதிகளில் கடும் வெயில் காரணமாக அங்கு உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1,60,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற லவ்பிரீத் சிங் மற்றும் சீமாவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:03, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
4: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணைகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
5: 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி எந்த நாட்டில் நடைபெறுகிறது? கேள்விக்கான சரியான பதில் ஸ்காட்லாந்து.
4: சரியான பதிலளித்த நேயர்கள் தென்பொன்முடி தேனா மணிகண்டன், அறந்தாங்கி ஐயப்பன், திருப்பூர் வெள்ளையங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஷ், உதகை வித்யா, திருப்பூர் வரதன், மேட்டுப்பாளையம் சுந்தரி, தேவாலா ஐஸ்வர்யா.
5: அடுத்த கேள்வி. தமிழக பள்ளி பாடத்திட்டத்தில் புதிய கல்வி முறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது, இதன் பெயர் என்ன? கேள்விக்கான சரியான பதில் ஸ்டீம்.
4: சரியான பதிலளித்த நேயர்கள் மசினங்குடி காயத்ரி, பொள்ளாச்சி கதிர்வேல், கரூர் சுகந்தி, திருவண்ணாமலை மாவட்டம் பாரதி, தூத்துக்குடி ரேகா, செல்வபுரம் மாலினி, கோயமுத்தூர் ஸ்ரீஜா, தொட்டாம்பாளையம் கௌரி ராஜன்.
5: அடுத்த கேள்வி. 2025ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருது பெற்றவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் கவிஞர் வைரமுத்து.
4: சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை மணிநகரம் எஸ் மித்ரன், திருவள்ளூர் மாவட்டம் வனஜா திண்டுக்கல் சூர்யா, திருப்பூர் மாவட்டம் மலர்விழி நாகர்கோவில் ரத்தினம் ஜெயராஜ், மேரிசில் ஜஸ்டின், எடக்காடு விஜய், மைசூர் காருண்யா.
5: அடுத்த கேள்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் செயல்படுத்த யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் ராம்நாத் கோவிந்த். சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை எஸ் அக்ஷய மீனாட்சி, உடுமலை குமார், பொள்ளாச்சி கலா, கோவில்பாளையம் மிருதுலா, துடியலூர் சிவன், பெரம்பலூர் ஸ்டீபன், மேல்கவட்டி

0: கிருஷ்ணன், சின்னக்குன்னூர் சுப்பிரமணி, வெள்ளிப்பாளையம் மலையரசன். அடுத்த கேள்வி. தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என அழைக்கப்படும் பின்னணி பாடகி எஸ் ஜானகி எந்த மாநிலத்தில் பிறந்தவர்? சரியான பதில் ஆந்திரா. சரியான பதிலளித்த நேயர்கள் கோயமுத்தூர் ஜெயா, மதுரை ஐஸ்வர்யா, விளாத்திக்குளம் ரேணுகா, தாராபுரம் நளினி, முத்தூர் வேளாங்கண்ணி. இரண்டு கேள்விகளுக்கு மேல் சரியான பதிலளித்த நேயர்கள் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், அவிநாசி காந்திபுரம் பிரபுதேவி ஸ்ரீசாய், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் ரிதன், திருப்பூர் வெள்ளையங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஸ், கோயமுத்தூர் மாவட்டம் சத்யநாராயணன். அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன், மதுரை சோ சண்முக சுந்தரம். தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள், அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கேள்வி. 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? கேள்வி மீண்டும் ஒரு முறை. 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்?

நிலத்தின் நேரம் 11:08. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி மற்றும் ஊட்டி எஃப்எம் 91.8. இனி கேட்கலாம் எண்ணங்கள் வண்ணங்கள். நேர்களே, எண்ணங்கள் வண்ணங்களுடைய தலைப்பு இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுல நீங்க பயந்த ஒரு சாதாரணமான விஷயம். மீண்டும் ஒரு முறை, சின்ன வயசுல நீங்க பயந்த ஒரு சின்ன சாதாரணமான விஷயம் இருக்கும் இல்லையா, அதை பத்தி நீங்க நம்ம கூட பேசலாம்.

0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்திலிருந்து இளங்கோ.
0: ஓகே சார், இளங்கோ சார், சொல்லுங்க உங்களோட தலைப்புக்கு ஏற்ற கருத்து.
1: சின்ன வயசுல நாங்க பயந்த விஷயம் இப்படிதானே கேக்குறீங்க? சின்ன வயசுல ஒண்ணும் இல்லைங்க, நாங்க அந்த பக்கம் காடுகள், எங்க சொந்த ஊர் பக்கத்துல காடுகள் இருக்கும், பழக்காடு தாரமங்கல பக்கத்துல காட்டுக்கு அந்த பக்கம் நாங்க போலான்னா சின்ன வயசுல எங்களை பயப்படுத்திடுவாரு. அங்க போனா நரி இருக்குது, நரி உங்களை பிடிச்சி கடிச்சிடும் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த காய்கறிலாம் அதெல்லாம் பட்டிக்கடை தானே, ஒரு காம்பவுண்ட்ல இருக்காது, அதனால நல்லா பொறிச்சுட்டு வந்துருவோன்ட்டு பயப்படுத்தி வச்சிருவாங்க. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், அந்த மாலை நேரத்துல போக மாட்டோம், 6 மணி இருட்டு கட்டிட்டா அது பொறிக்கிறதா காலை நேரத்துல வெயில் நேரத்துல காலை நேரத்தை பிடிச்சி வந்துருவோம். அந்த பயம் வந்து எங்களுக்கு வந்து இன்னமும் இருக்குது. ஒரு நேரத்துக்கு அந்த நேரத்துல நைட்ல போனாவே அந்த பக்கம் அந்த காய் நரி இருக்குமா, அவன் சொன்னது உண்மைதானா அப்படின்னு ஒரு நாள் கூட நரி பார்த்தது இல்ல, ஆனா அவன் சொல்லி வச்சதுனால அந்த பயம் இன்னும் இருக்குதுங்க.
0: ஓகே சார், ஓகே, நன்றி நன்றி சார்.
1: அவ்வளவுதானா தலைப்பு? தானே பாடலாம் கிடையாதா?
0: தலைப்போடுதா சார்.
1: நன்றி நன்றி, பரவாயில்ல, நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார். ஹலோ.

0: நான் தென் பொன்மடியிலிருந்து தேன மணிகண்டன் பேசுறேன் சார். உங்க வாய்ஸ் போன்ல கேட்க மாட்டேங்குது. ஆமாங்க சார்,
1: இப்போ கேக்குதுங்களா?
0: ஆ இப்ப கேக்குதுங்க சார், இப்ப கேக்குதுங்க.
1: ஓகேங்க, இன்னைக்கு தலைப்பு உங்களுக்கு தெரியலீங்களா?
0: ஆ தெரியுங்க சார், தேனா மணிகண்டன் பேசுறேங்க சார். பயந்து சின்ன சாதாரண விஷயம் கேட்டிருக்கீங்க.
2: அதாவது சின்ன வயசுல வந்து நம்ம ஒரு சாதாரண மனுஷனுக்கு பயந்துருப்போம் இல்லையா?
0: ஆமாங்க சார், நான் நீலகிரில இருந்து இங்க கீழே வந்துட்டேங்க சார். இந்த சைக்கிள் ஓட்டி பழகம் இல்லைங்களா? அது சும்மா சொல்லி எல்லாம் கொடுத்தாங்க, இது பண்ணுங்க சார். ரெண்டு தடவை கீழே விழுந்துட்டேங்களா. ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுது. ஏன்னா பைக் வாங்கி ஓட்டிட்டு இருக்கிறேங்க, ஆனா எனக்கு இன்னும் சைக்கிள் ஓட்ட தெரியாதுங்க. ஏன்னா அந்த விழுந்ததே எனக்கு இன்னும் பயமா இருக்குதுங்க.
1: வணக்கம்.

0: நம்ம கூட அடுத்த நேயர் யாரு எங்கிருந்து கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார். சத்தியமங்கலம் வந்து கோகிலா பழனிசாமி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கும். இன்னைக்கு தலைப்பு நீங்க கேட்டீங்களா?
1: கேட்டுட்டு தான் இருக்கேன் சார். சிறு வயசுல நீங்க பயந்த விஷயத்தை பத்தி கேட்டிருக்கீங்க.
2: இல்ல, சிறு வயசுல பயந்த இன்னைக்கு இருக்கிற சாதாரண ஒரு விஷயம், இன்னைக்கு அது உங்களுக்கு வந்து சாதாரணமா தோன்ற ஒரு விஷயம், சின்ன வயசுல ரொம்பவும் ஹாரிபிளா தோணி இருக்கும் இல்லைங்களா?
1: ஆமாங்க சார்.
2: சோ அதை பத்தி சொல்லுங்க.
1: அதை பத்தி தான் சார் சொல்றேன். நண்பர்கள் எல்லாரும் குளிக்க போவோம் சார்.
0: குளிக்க போவீங்களா?
1: குளிக்க கிணத்துல குளிக்க போவாங்க. எல்லாரும் கிணத்துல டைவ் அடிப்பாங்க, மேல குதிப்பாங்க. வேடிக்கை மட்டும் பாத்துட்டு இருப்பேன் சார்.
0: ஓகே.
1: ஆனா நீச்சல் தெரியாது எனக்கு. ஆனா மேல இருந்து எல்லாரும் ஒரு கரை பக்கம் நின்றுட்டு அந்த கிணத்துல அந்த ஸ்டெப் ஸ்டெப்பா வெட்டி விட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பக்கமும் எல்லாரும் நின்றுட்டு என்னை நடுக்கிணத்துல தள்ளி விட்டுட்டாங்க சார்.
0: ஐயோ.
1: அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு 16 நண்பர்கள் எல்லாம் இருப்போம் நாங்க. அன்னைக்கு எல்லாம் விளையாட்டு போறோம்.
0: எவ்வளவு அடி சார் அந்த கிணறு
1: சார்? 70 அடிக்கு மேல இருக்கும் சார். விவசாய கிணறு எல்லாம்.
0: விவசாய கிணறு தண்ணி இருந்துச்சுங்களா?
1: தண்ணி எல்லாம் ஃபுல்லா இருக்குங்க சார்.
0: அப்ப உங்களுக்கு அப்பவே நீச்சல் தெரிஞ்சிருக்கும்.
1: நீச்சல் எல்லாம் தெரியாதுங்க, அதனாலதான் தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டு 3 பேர் வந்து சேர்ந்து தூக்கி மேல பம்ப் செட்ல உட்கார வச்சிருந்தாங்க. அப்புறம் உட்கார வச்சு மறுபடி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் நீச்சல் அடிச்சு இவ்வளவு இதா பண்றாங்களே.
0: அப்ப உங்களை எப்படி காப்பாத்துறாங்க?
1: முடியுது. அவங்களே எனக்கு தூக்கி விட்டாங்க சார்.
2: சரி, நீங்க நீச்சல் பழகினீங்களா இல்லீங்களா? நீங்க நீச்சல் பழகணும்னுதான் தூக்கி போட்டிருக்காங்க.
1: இல்ல இல்ல சார், பழகல. பழகத்து நீச்சல் தெரியாதவங்க ஒரு காரத்துல வேடிக்கை பாத்துட்டு இருந்தாலும் தள்ளி விட்டு.
0: அவர் கேக்குறது இது வரைக்கும் இப்ப வரைக்கும் பழகியாச்சான்னு கேக்குறாரு. அந்த பயம் அவங்களை விட்டு போச்சாங்க.
1: நீச்சல் பழகியாச்சுங்க சார். இன்னைக்குதான் அது சாதாரணமா தெரியுது.
2: ஓகே, அந்த பயத்தை நீங்க ஓவர்கம் பண்ணி வந்துட்டீங்க.
1: அந்த பயத்தை வந்து அன்னைக்கு பயம் சார், வாழ்க்கையில முதல் பயம் தண்ணியில தள்ளி விட்டது வந்து ரொம்ப நேரம் தத்தளிச்சு அப்புறம் எல்லாம் மேல தூக்கிட்டு. இந்த 5 லிட்டர் கேன் இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமா,
1: சப்போர்ட்டுங்க. அதை கட்டிட்டு தான் சார் நீச்சலே பழகணும் நானு மறுபடியும்.
0: ஆனா வந்து நம்ம இந்த நீலகிரி மாவட்டத்துல ஒரு பல பேருக்கு அந்த நீச்சல் வராது தெரியுங்களா
1: சார்? கத்துக்கலாம் சார். நீங்க வந்து முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சொரக்கா மண்டைன்னு சொல்லி காஞ்சி போனது இருக்கும் சார். அதை கட்டிட்டுதான் நீச்சல் பழகிட்டு இருப்பாங்க முக்காவாசி பேரு. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமா 5 லிட்டர் கேன்லாம் தண்ணியில மூடி நல்லா டைப் பண்ணிட்டோம்னா மதங்காதுங்க. துளி ஓட இருந்தாலும் தண்ணீர் குடிச்சிருங்க கேனு. அப்புறம் அது நம்மளுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தும். ஆனா அது யாரும் முயற்சி பண்ணக்கூடாது சார். நல்லா இருந்தா முயற்சி பண்ணலாம், இல்லைன்னா அதை விட்டுடலாம். ஆனா நீச்சல் பழகிட்டுங்க சார். நான் மறுபடியும் பம்ப் செட் மேல பைப்பில் இருந்து குதிப்பேன் சார்.
0: ஓகே சார், நன்றி நன்றி.
1: அந்த பயம் போயிடுச்சு எனக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப எளிதா இருந்தது. அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீச்சல் பழகிறதுக்கு, இன்னைக்கு எளிதா இருக்கு சார்.
0: சரி சார், நன்றி நன்றி
1: நன்றி சார் வாய்ப்புக்கு.
0: அடுத்த நேர், ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: யார் எங்க நேரீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: ஓகே ஓகே. உங்களுக்கான அன்னைக்கு பயந்த இன்னைக்கு சாதாரணமா இருக்கிற ஒரு விஷயம்.
3: ஆமா, அதாவது எனக்கு மாடு அது பக்கத்தை இன்னொரு இடத்துக்கு போகணும்னா பயம். தெருவுல மாடு நின்னுட்டு இருக்கு, புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கு. அத கிராஸ் பண்ணி எனக்கு அது பக்கத்துல இருந்தா போக மாட்டேன். அதனால நான் ஸ்கூலுக்கு லேட்டா போயிருக்கிறேன். ஸ்கூலுக்கு லேட்டா போய் திட்டு வாங்கி அடி வாங்கி பனிஷ்மெண்ட் எல்லாமும் வாங்கியிருக்கிறேன். யாராவது பக்கத்துல துணைக்கு இருக்கு தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதோட கொம்பு பட்டு ஏதாவது அடிபட்டு. அதனால என்ன என் மைண்டுக்குள்ள ஆயிடுச்சுன்னா எல்லா மாடும் குத்தும், காரணம் இல்லாத குத்தும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு இன்னர் தாட். அப்புறமா நான் நினைச்சு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு குணம் படைச்சது. அதுக்கு என்ன கஷ்டமோ, அன்னைக்கு என்ன கோபமோ, அதனாலதான் அதை நம்ம குத்து வந்திருக்கு. ஏன்னா என் மைண்ட்ல பிக்ஸ் ஆச்சு, நான் நல்ல மாடுக்கு செய்ய போனேன். கழனி தண்ணி தானே வச்சேன், அது என்ன குத்துது? நான் அப்ப எதுவும் அன்னைக்குள்ள செய்யலையே.

0: உங்களோட உங்களோட பயம் வந்து எனக்கு புரியுதுங்க. இப்ப எனக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், அந்த பயத்துல நீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்களா?
1: ஓவர் கம் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன், 10 மாடு பக்கத்து பக்கத்து பக்கத்துல இருந்தது அப்படின்னா கூட அந்த மாடை கடந்து நான் போறேன். அப்போ எனக்கு யாரும் சொல்லல இது மாதிரி தைரியமா இது பண்ணு அப்படி இப்படின்லாம். அம்மா அப்பா கிட்ட சொன்னேன், சரி யாராவது பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு போ அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லல. இப்போ எனக்கே தைரியம் வந்துருச்சு. இவ்ளோ லேட்டா போனோமே, இப்போ இவ்ளோ சீக்கிரம் போறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே என்ன நினைச்சு ஆச்சரியமா இருக்கு, அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணிட்டேன்.
0: ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்க. உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு நன்றி.
1: இருவருக்கும் நன்றி.
2: நன்றி நன்றி. அடுத்த காலர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சார், திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
2: சொல்லுங்க சந்திரசேகர், தலைப்பு கேட்டிங்களா?
3: ஆ, சின்ன வயசுல பயம்.
2: அதான் சார், சின்ன வயசுல நீங்க பயந்துருப்பீங்க, ஆனா இப்ப யோசிச்சா என்னடா இந்த சாதாரண விஷயத்துக்காக பயந்தமானு யோசிச்சிருப்பீங்க.
3: ஆமா, நீச்சல் கத்துக்கிறதுதான் ரொம்ப பயமா இருந்ததுங்க.
0: நிறைய பேருக்கு நீச்சல் தான் ஒரு பயப்படுற விஷயமா இருந்திருக்கு இல்லைங்க சார்?
3: ஆமாங்க, அடிச்சு குளிச்சு போவாருங்க. வாடா குளிக்கிறதுன்னு சொல்லுங்க, உட்காந்துக்குவேன், குளிக்க மாட்டேங்க.
0: வெளியில வரணும் நினைக்கிறீங்க, இல்லாட்டி நமக்கு யாராவது விஷயத்தை கத்துக்காமே இருந்துருவீங்கல்ல?
3: ஆமா கண்டிப்பா. ஆமா, கரெக்ட் தான்.
0: சோ ஓகே, இப்ப நீங்க நீச்சல் கத்துருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
3: ஏன் நீச்சல் கத்து கிட்டத்தட்ட வயசு எனக்கு 50 ஆச்சுங்க, வயசு கத்துக்கிட்டாங்க. அந்த வந்து எட்டா என்னோட சின்ன பசங்களாம் நீச்சல் கத்துட்டு குதிப்பாங்க வைப்பாங்க. நான் 13 வயசுலதான் நீச்சல் கத்துக்கிட்டேன்.
0: ஓகே ஓகேங்க ஓகேங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க.
2: நன்றி நன்றி
3: நன்றிங்க.
2: அடுத்த நேர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம்.
2: யார், எங்க இருந்துங்க?
4: கோவை மாவட்டம் சின்னவன் சார், செல்வராஜ் மஞ்சுளா பேசுறேன் சார். நல்லா இருக்குங்களா?
2: நல்லம்மா இருக்கும் செல்வராஜ் மஞ்சுளா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கறாங்க சார்.
2: தலைப்பு கேட்டிங்களா?
4: தலைப்பு சொல்லுங்க சார். மறந்துருச்சு.
2: சின்ன வயசுல நீங்க பயந்துருப்பீங்க, அது ஆனா இப்ப வந்து அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். அப்படி என்ன விஷயம்?
4: சின்ன வயசுல பாத்துட்டு இருட்டு கண்ட பையன், பேய் இருக்குன்னு சொன்னாங்க அது பையன், அப்ப நாய் கண்ட பையன், எல்லாமே பயந்துட்டு இருக்கு சார். இப்ப பாத்தேன், அதெல்லாம் சும்மா சொல்லி புரிஞ்சுட்டாங்க சார்.
2: இப்ப எதுக்குமே பயம் இல்ல இல்லையா?
0: இல்ல இல்ல, இவரு சொல்றது
4: இல்லைங்க சார். இப்ப எதுக்கு பயங்க சார், நல்லா வாழ்ந்து காட்டுங்கிற பயம் இருக்குங்க சார்.
0: அது ஓகே, அது வந்து எல்லாத்துக்குமே இருக்கிற ஜென்ரலான ஒரு தாட் தான்
4: இருக்குது. ஆனா இப்ப சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, அதாவது இத ஒரு
0: சொல்லி
4: அது அப்படி சாப்பிட்டு
0: புரியாத விஷயத்தை பார்த்து பயப்படுறது வந்து இயல்பான விஷயமா தான் இருக்கும்.
4: பெரியவங்க பார்த்து ஏதோ ஒண்ணு சொல்லி பயன்படுத்துறத வச்சுக்கிறாங்க இனி பசங்களை.
2: ஓகே சார், நன்றி நன்றி
4: நன்றி நன்றி நன்றி சார்.
2: அடுத்த நேர், ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் ஓடிஎஃப்எம்.
5: ஹலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். யார், எங்க இருந்து?
5: ஈரோடு மாவட்டம் கவுந்தக்குடி புது இருந்து பாட்டப்பன் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார், உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க.
5: ஞாபகத்தை கொண்டு வைக்கிறீங்க, பழைய ஞாபகம். அதாவது 50 வருஷத்துக்கு முன்னால அப்பா வந்து நீச்சல் பழகி விடுவாரு, தோற்பலையை கட்டி கிணத்துல ஊட்டி கொண்டு போய். ஆனா எங்களுக்கு மட்டும் இல்ல, பக்கம் பக்கம் இருக்கிற பசங்க சிறு பசங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் நீச்சல் பழகுவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, சிறு வயசுல வந்து குழந்தைங்க நீச்சல் பழகி விட்டா எங்க போனாலும் பயம் இல்ல, அவங்க வந்து தண்ணியிலே உங்களுக்கு நீஞ்சி வந்துடுவாங்க, அதுதான் நேச்சல் கற்றுக் கொடுப்பாரு. அப்புறம் அதே மாதிரி கொஞ்ச நாள் இந்த சைக்கிள் ஓடி போலவனா, அப்புறம் ஒரு நாள் பதிலுக்கு பார்த்தா ஒரு 10-20 வருஷம் சிலம்பம் கரையத்தை இதெல்லாம் கொஞ்சம் கற்றுட்டுங்க.
0: அப்புறம்
5: பார்த்தா ஆராய்ச்சி அடிக்க வந்தா கூட என்னடாது உங்க மாதிரி இருக்கு. நம்ம தற்காப்பு கலை கேட்டதுனால அந்த ஆராய்ச்சி ஒரு அடிக்க வந்தா அது சாதாரண விஷயமா தெரியுது.
0: ஓகே ஓகேங்க, ஒரு சின்ன வயசுல நீங்க பயந்த ஒரு விஷயம் உங்களுக்கு.
5: ஆமா, அதை வந்து
2: புதுக்கோட்டை
6: மாவட்டம் இலுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன்.

0: அப்ப அப்பெல்லாம் வந்து ஆள் நடமாட்டம் இருக்காது அந்த ஏரியாவில. அப்ப வந்து முனி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளை பயமுறுத்துவாங்க முனி இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த அந்த ஆரம்பிக்கால் 7 மணிக்கெல்லாம் போகும்போது உயிரை கையில புடிச்சிட்டு அந்த அந்த போயிட்டு ஒரு அந்த அந்த ஆலமரத்தை தாண்ட வரைக்கும் ஒரே பயம் எங்க 4 பேருக்கும்.
1: நிச்சயமா நிச்சயமா, நிறைய பேருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா. எல்லா ஊர்லயும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த தாண்டி போகும்போது நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும்.
0: ஆமா, பேய் நடமாட்டம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்ப சொல்லுவாங்க பேய் நடமாட்டம் இருக்கு அப்படின்ட்டு. நாங்க டியூஷன் படிச்சுட்டு அந்த இடத்துல வேகமா அழுத்துவோம், வேகமா. அந்த நேரத்துல ஏதாவது ஒரு பஸ் வெளிச்சத்தை வந்துடும், பஸ் வெளிச்சம் வரும்போது அந்த வெளிச்சத்தை வச்சே அந்த போய் அந்த மேட்டுச்சாலையில அங்கிட்டு தாண்டிடுவோம். அங்கிட்டு போயிட்டோம்னா அங்கிட்டு இந்த பயம் இருக்காங்க ஐயா.
1: ஓகே ஓகேங்க, சூப்பரா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் இருந்ததுக்கு நன்றி,
0: ரொம்ப நன்றிங்க ஐயா.
2: தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம் பிரதாப்.
1: நிச்சயமா சார்,

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர் இருக்காரு, யாரு எங்கிருந்துன்னு கேட்டலாம்.
4: வணக்கம் ஓடி எஃப்எம்.
5: வணக்கம், நான் கோவில்பட்டத்திலிருந்து தூரம் பேசுறேன்.
4: நிச்சயமா பேசுங்க, உங்களுக்கு தலைப்பு நீங்க கேட்டிருப்பீங்க அப்படி நாங்க நினைக்கிறோம். சோ தலைப்பு சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம்.
5: கேட்டுங்க. சிறு வயசுல இருக்கும்போது ஒரு பக்கத்து ஊர் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க.
3: சரி சார்.
5: சைக்கிள்ல போயிட்டு வரும்போது ஒரு 10-11 மணி ஆயிடுச்சுங்க.
4: சரி.
5: அப்ப ஊரை தாண்டி எரிக்கல செடி இருக்குமில்லங்க, எரிக்கலை செடி,
4: தெரியும் தெரியும் சொல்லுங்க.
5: அதை பாத்துட்டு வந்து பயந்துட்டுங்க. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது அப்ப வந்து திரையிட பயம் வேறங்க,
4: புரியல
5: எங்க. ஆமாங்க, வந்து படுத்துனுங்களா, எங்க சித்தப்பாவே வெளியே போயிட்டு வரும்போது எங்க நாய் உழைச்சதுங்க. நாய் உழைச்சது, ஓ திருட திருட அப்படின்னு சொல்லி போட்டு பயந்துட்டுனீங்க.
4: ஓ, அவரை பார்த்து நீங்க பயந்துட்டீங்க.
5: ஆமாங்க.
4: ஓகே ஓகே. சரி, எருக்கன் செடியை பத்தி ஏன் பயப்பட்டீங்க?
5: எரிக்கலும் செடி அந்த இரவாயிருச்சுங்க, 11 மணி 10 மணிக்கு மேல இருக்குங்க.
4: ஓகே.
5: அது விளையே இருக்குங்களா, மனசு ஆடுற மாதிரியே இருக்குங்க.
3: இல ஆடுனது பார்த்து பயந்துட்டீங்க நீங்க?
5: வித்தியாசமான
4: ஒரு பயத்தை சொல்லிருக்கீங்க, அடுத்த நேரம் பேசலாமா சார்?
3: நன்றி நன்றி.

0: நம்ம கூட அடுத்த நேர் யாரு எங்கிருந்துன்னு கேட்டலாம்.
1: வணக்கம் மோட்டி எஃப்எம்.
2: வணக்கம் திருப்பூர், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம்.
0: தகவல் நல்லமா இருக்கீங்களா?
2: அழகா நல்லா இருக்கிறேங்க.
0: ஓகே, சின்ன வயசுல நீங்க பயந்த ஒரு சாதாரணமான விஷயம்னா என்ன சொல்லுவீங்க?
2: ஐயோ, சாதாரண விஷயம் இல்ல, சரியான பெரிய விஷயமே நடந்து போச்சுங்க. 1968 ஜெகன்மோகன் படம் வந்துச்சுங்கல்ல.
0: ஆமா,
2: அத அப்போலாம் நம்மளுக்கு சின்ன பையன் போனா, அப்போ 10 வயசு முதல் வேலைக்கு எல்லாம் வேலைக்கு
0: போயிட்டேன்.
2: பாட்டு போட்டு அந்த படத்துல அந்த சின்ன பேய் ஒண்ணு அந்த காமெடி பண்ணுங்கல்ல,
0: அந்த
2: அது வந்து நாங்க ஒண்டியமா போயிருந்தேன். பசுக்கு ஒண்டியமா போயிருந்தேன், வீட்டுக்கு வரப்ப பின்னால தோத்திட்டு வர மாதிரியே ஆகி பயம் ஆகி போய் ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி போய் காலையில எங்க அம்மா என்ன நைட்ல இருக்கிற உலர்னா கீழே இல்லம்மா, நான் அங்க பய அங்க வந்து வந்தேன், அந்த இடத்துல வந்து அந்த பேய் தோத்துற மாதிரியே வந்து கீழே விழுந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டுங்க. அப்புறம் மக்கானால போய் ஒரு பாடங்க போய் கூட்டிட்டு போய் பாடம் போட்டு வந்தாங்க. நம்மளை அந்த அளவுக்கு பயப்படுத்திருச்சுங்க அந்த பேய் படம் ஜெகன்மோகன். அப்புறம் மேல பகல்ல காலையில காட்சி ஒரு நாள், அப்புறம் எல்லாம் பசங்க எல்லாம் சேர்ந்து காலை காட்சி ஒரு படம் போய் காலையில ஒரு காலை காட்சி போய் பாத்துட்டு வரங்காட்டி அந்த பயம் தெரிஞ்சுது. ஓ, இதுதான் இவ்வளவுதானா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் படம் எல்லாம் நல்லா பேய் படம் எல்லாம் பயம் இல்லாம பாத்தங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத நாள், கீழே உளுந்து எழுந்துட்டு வீட்டுக்கு போனோம், அதுதான் நம்மளுக்கு மறக்க முடியாத நாளுங்க.
0: ஓகே சார், நன்றி நன்றி. அடுத்த நேர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சார், கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: சொல்லுங்க கந்தசாமி, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க.
3: அதாவது என் வீட்டுக்கு தோட்டத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டருங்க.
0: ஓகே,
3: இடையில ஒரு சுடுகாடு ஒண்ணு இருக்கு.
0: சரி,
3: நைட்டு நான் காலையில் முடிச்சு வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு 8-9 மணிக்கு மேல தோட்டம் போவாங்க.
0: சரி சார்,
3: அந்த வழியில் ஒரு காட்டு எலுமிச்ச மரம் சொல்லி ஒண்ணு இருக்குங்க.
0: ஓகே,
3: பார்த்தா அப்படி சரியான பதிலாக இருக்குங்க. அது கொட்ட போற உடனே சரன்னு ஒரு சவுண்டு கேட்டுங்க.
0: ஓகே,
3: எடுத்தான் பாருங்க ஓட்டம் நிக்காம ஒண்ணு 1.5 கிலோமீட்டர். அது வாழ்க்கையினால மறக்கவே முடியாது சார் அந்த பயம். அது ஒரு தினசமான சவுண்டு, அந்த சவுண்டே நான் கேட்டதில்லை சார்.
0: ஓகே சார், ஓகே ஓகே, நன்றி
3: நன்றி சார்.
0: அடுத்த நேர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம்.
4: வணக்கப்பா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: கொல்கத்தால இருந்து மங்களம்மா பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா மங்களம்மா?
4: நல்லா இருக்கேன் சாமி, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்காங்க. சொல்லுங்க, உங்க சின்ன வயசுல நீங்க பயந்த ஒரு சாதாரணமான விஷயம்?
4: சின்ன வயசுன்னு சொல்ல நிறைய நான் பயந்திருக்கேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
4: வீட்டுல சாமி கும்பிட்டு அம்மா அப்பா எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க.
0: சரி,
4: அப்ப தம்பி, ஒரு தம்பி நாங்க பாத்ரூம் போகணும்னு சொல்லி வெளிய போகும்போது இந்த சாமி இருக்கு இல்லைங்களா, கண்ணு ரெண்டால பாத்ததுப்பா.
0: சரி,
4: இன்ன வரைக்கும் நான் அத பாக்கல, எங்க தம்பி
0: சொல்லுவான்
4: அந்த மாதிரி பார்த்தோம் இல்லக்கா அப்படின்னு. அது என்னப்பா அவ்வளவு வானத்துக்கு பூமிக்கு நிக்குது, கையில அக்கணி சட்டிய வச்சிட்டு நிக்கிறாங்க.
0: சரி,
4: வாசல்லயே வந்து இப்போ இப்ப நினைச்சாலும் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே இருக்குது.
0: சரிம்மா,
4: நான் நிறைய தடவை பயந்துருக்கேன். அப்புறம் இந்த வீட்டுக்கிட்ட காட்டுக்கு வேலைக்கு போகும்போது நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், முன்னாடி நிக்கிது புலி.
0: ஓ,
4: இப்ப போனாலும் ஒரு பயம் தான், கொஞ்சம் லேட்டா லேட்டா காட்டுக்கு வேலைக்கு போறது.
0: நன்றி நன்றி.
4: நன்றிப்பா.
0: அடுத்த நேர், ஹலோ வணக்கம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: சார் நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் பேசுகிறேன். எப்படி சார் இருக்கீங்க?
0: ராஜேஷ், சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன். காலம் அந்த ரெட்ரோ வேற மறுமையான அந்த தேவாசாருடைய இசையில கொடுத்துருந்தீங்க, நீங்களும் நம்ம அறிவிப்பாளரும் நல்லா இருந்தது தொகுப்பு கேட்டு.
0: சார் நன்றி,
1: நன்றி, நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இது இருக்கும்
0: சின்ன
1: வயசுல நான் பயந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்தை பார்த்தா நான் வகுத்துருவேன் சார் சின்ன வயசுல.
0: ஓகே,
1: ஆமா, அது சின்ன வயசுலதான் எனக்கு அந்த வேப்ப மரம் அப்படின்னாலே ரொம்ப பயமா இருக்கும். அந்த நைட்லயே அந்த வெளியே கிளியா அந்த வேப்ப மரத்தை ஏதோ ஒரு வெள்ளை கலர்ல உருவம் ஏதோ உட்காந்துருக்காங்க, சின்ன ஒரு ஃபீலே இருந்தாங்க சின்ன வயசுல இருந்து. அதுக்கப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா நாலாக நாளாக அந்த பயம் இருந்தது, அந்த வேப்ப மரம் இருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன இமோஷன் நம்ம சின்ன வயசுல சொல்லிட்டு அத காலப்போக்கில் அந்த இதுல எனக்கு மறந்துச்சு அந்த பயம்ன்றதுதான் கேட்டது எனக்கு.
0: ஓகே ஓகே,
1: நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி.
2: ஹலோ மோனிஷா ஹியர்.

என்று புள்ளி எட்டு. நேரம் 12:01. நேயர்கள் கேட்க இருப்பது இன்று எமது நேயத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. பனிரெண்டு 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள். 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம். லட்சிய பாதை என்னும் தலைப்பில் தமிழ் உரையும், அதனைத் தொடர்ந்து கவிஞர் ஹரிஹரன் அவர்கள் இயற்றிய போதி தர்மர் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. நான் யார் 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் தேயிலை விவசாயம் குறித்து ரவி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும்.

எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும். 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை.

பத்து மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றைய முதலியத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 12:10.
1: ஸ்நேகிதியே,
0: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

நேயர்கள் கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி சிநேகிரியே. இந்த நிகழ்ச்சியில பெண்கள் வந்து பங்கேற்று உங்களுக்கு தெரிந்த அழகு குறிப்புகள், ஆரோக்கிய குறிப்புகள், சமையல் குறிப்புகள், இல்ல ஒரு வீட்டை வந்து எப்படி கட்டி

காப்பாத்தி நடத்தணும், சேமிப்பு பழக்கம் எப்படி இருக்கணும், வீட்டில் இருக்கவங்க நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு லேடிஸ் வந்து நிறைய ஐடியாஸ் வச்சிருப்போம். ஏன்னா ஒரு ஃபேமிலியா வழிநடத்துன்றது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்க லேடிஸ் பெண்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சின்ன சின்ன குறிப்புகளை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04231 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 9344901018 மற்றும் 8300019101018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக கேட்டு ரசியுங்கள். உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பெண்கள் உங்களுக்கு தெரிந்த சில குறிப்புகள், அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், ஆரோக்கிய குறிப்புகள், இல்ல ஒரு வீட்டை எப்படி நடத்துற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி நீங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 8300019118 9344909018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேச ஒரு சிநேகிதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேம்மா. நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம்மா, எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா.
0: ஓகே, சிநேகிதியோட நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலரா வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: ஓகே, இன்னைக்கு என்ன சூப்பரான அந்த டிப்ஸோட வந்திருக்கீங்க?
1: அதாவதுமா, பெண்கள்னாலே நம்பர் ஒன்னா நகை போடணும், நம்பர் ஒன்னா ட்ரெஸ் பண்ணணும். வெளிய வெளி உறுப்புக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், அப்படி இல்ல உள்ளுறுப்பு, இறைப்பை, குடல், கலையம், இதயம், இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் ஒரு சிறந்த பெண்மணியோடைய எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அதாவதுங்க, அந்த காலத்துல வந்து கீரை வகைகள், அது இதுன்னு வெண்டிக்காய், நாட்டு வெண்டிக்காய், இதெல்லாம் சாப்பிடும் போது மனிதன் வந்து எந்த நோய் இல்லாம இருந்தான். கேன்சருங்கிறது ஏதோ ரொம்ப அரிதா இருக்கு. இப்ப வந்து கேன்சர் ரொம்ப அதிகமா பரவிட்டு வருது. அது காரணம் வந்து உணவோட கெடுதல்னாலதான். அதனால நம்ம உரம் போடாம, நமக்கு நிலம் இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா ஒரு வீட்டு மனை இருந்தாலும் கூட பரவாயில்ல, அது கூட இல்லைன்னா தோட்டம் வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதுவும் இல்லைன்னா எப்படியாவது ஒரு லீஸு கூட எடுத்து நம்ம வந்து நமக்கு வீட்டு குடும்ப தலைவினா குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் போடணுங்க. வெண்டிக்காய் வந்து நாட்டு வெண்டிக்காய்ன்றது, அதுல எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரென்த், சத்து இருக்கும் அந்த மாதிரி வெண்டிக்காய். அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி, அது அது பொன்னாங்கண்ணி, அது வந்து இப்ப வந்து ஊட்டி பொன்னாங்கண்ணி அது இதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இல்லாம நாட்டு பொன்னாங்கண்ணின்னா அது கேட்டாலே சொல்லுவாங்க அந்த பொன்னாங்கண்ணி. அப்புறம் பொடுதலைங்கிற ஒரு கீரை இருக்கு, அது பொடுதலை கீரை வந்து வயிற்றுல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் நீக்கிட்டு கீரணம் நல்லா ஆகிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த பொன்னா அந்த இது பொடுதலை. அப்புறம் வல்லாரக்கீரை, வல்லாரக்கீரை குழந்தைகளுக்கெல்லாம் டெய்லி சட்னியா ஏதாவது கொடுத்தீங்கன்னா எக்ஸாம்ல நிச்சயமா 10 மார்க் கூட தான் வாங்குவாங்க. வல்லாரை வந்து மூளை வளர்ச்சிக்கு அதிகமா நல்லா யூஸ் ஆகும், வல்லாரை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பாலக்கீரை, பாலக்கீரைன்னு அதாவது இப்ப வந்து ஹைபிரிட் கீரை வைக்கிறது அது கிடையாது, வந்து தோட்டத்துக்குள்ள வேலிகளை வந்து தானா படர்ந்திருக்கும், வெள்ளையா பூ பூத்திருக்கும். அப்பா, அது சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட் உணர முடியும்.
0: அப்ப வந்து பெண்கள் வந்துட்டு வீட்டுல இருக்க அந்த இடங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி தோட்டம் போட்டு அதுல பயனுள்ள செடிகளை வச்சா நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல வரீங்க இல்லையா?
1: ஆமாங்க, மருத்துவ குணங்க.
0: நீங்க இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்களா?
1: நான் போட்டிருந்தேங்க, போட்டிருந்தேன். அதுக்குன்னு ஒரு தனி அக்கறை எடுத்து செய்யணும். நான் வந்து குழந்தை வளர்ப்பு பேரம்பேத்திகள் எல்லாம் வளர்த்திட்டு சரி இனிமே அவங்கள பெருசாயிட்டாங்க, இனிமே நம்ம தோட்டம் வைக்கலாம். ப்ரெஷர் கூடுதல் ஆயிருச்சு, சுகர் கூடுதல்
0: ஆயிருச்சு. நீங்க ஒரு ஐடியா கொடுக்குறீங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு.
1: நானே செய்யற இன்ட்ரெஸ்டா இருந்தேன், ஆனா செய்ய முடியாது, வெயில போய் ரொம்ப நேரம் நிக்க கூடாது.
0: ஓகே, ஓகேங்க, சூப்பர். சரி, நீங்க செய்யலனாலுமே மத்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குறிப்பு சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க.
1: நன்றிமா.
0: தேங்க்யூ. ஸோ காலை ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா, மண்தரை அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா, அதில் வந்து பயனுள்ள செடிகள், இந்த கீரைகள் இல்லைனா இந்த மருத்துவ மூலிகைகளை வச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் அந்த மாதிரி இடங்கள் இல்லைனா கூட சின்ன சின்ன தொட்டிங்க வாங்கி இல்லைனா நம்ம அந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி இடத்துல மண் ரொப்பி இந்த துளசி, அதுக்கப்புறம் நமக்கு இந்த தேவையான இந்த மருத்துவ மூலிகைகள் அதெல்லாம் நம்ம வளர்க்கலாம். இந்த கற்றாழை போன்ற பொருட்களை வளர்க்கும் போது நம்ம வீட்டுக்கே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொத்தமல்லி வளர்க்கலாம், அதுக்கப்புறம் இந்த மலத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஈஸியாக வளரும், நம்ம அதுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி வளர்த்தா நமக்கு வந்து அது தக்க சமயத்தில் வந்து நமக்கு மருத்துவத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ரொம்பவே அருமையான ஒரு குறிப்பு சொன்னாங்க. அவங்களுக்காகவும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து நிந்திரங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: கேட்ட பாடல் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: ஸ்நேகிதியே
0: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

நேயர்கள் எல்லாம் ரொம்பவே சூப்பராக ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பெண்கள் வந்துட்டு ஒரு குடும்பத்தையும் ஒரு வீட்டையும் கட்டி காப்பாத்துறாங்க. பெண்கள் வந்து நாட்டின் கண்கள், வீட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்களை கேர் பண்ணிக்குவாங்க, வீட்டில் இருக்கவங்கள, வயதானவங்கள, ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே கேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவங்க ஹெல்த்தை கேர் பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு டவுட் தான். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஹெல்த்தில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் காட்டணும். மற்றவங்கள பார்த்துக்க நம்ம இருக்கோம், ஆனால் பெண்களுக்கு ஏதாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆச்சுன்னா நம்மளை பார்த்துக்க யார் இருக்கா? நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம அவங்கள பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் பெண்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளை வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அது சம்மந்தப்பட்ட சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பெண்களோட வயிற்று சதை வந்து குறையவே கிடையாது.

0: ஸோ நம்ம உடம்பு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, தண்ணீர் அப்படின்றது பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. டெய்லி குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணியாவது குடிச்சாகணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாட்டிலில் அளந்து வச்சுக்கணும். இதை கண்டிப்பாக இந்த 12 மணிக்குள்ளே இந்த பாட்டிலை நம்ம முடிக்கணும், அடுத்தது ஒரு 3 o'clock முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டான அளவு தண்ணி குடிக்க முடியும். நம்ம வெளிப்புறம் வந்து நிறைய அழகுபடுத்துவோம். இப்போ ஃபேஸ் நல்லா இருக்கணும், சில பேர் பிளாக் மார்க்ஸ் வந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பெண்களுக்கு முக்கியமாக இந்த கருவளையம் அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னா, நம்ம உடம்புல இந்த தேவையான தண்ணீர் வந்து இல்லை. நம்ம எவ்வளோதான் காஸ்ட்லியான க்ரீம் வெளியே வாங்கி போட்டாலும், என்னதான் நம்ம அவுட்புட் அந்த வெளியே நம்ம செஞ்சாலும், நம்ம இன்டேக் உள்ளே என்ன எடுக்கிறோமோ அதுதான் போய் உள்ளே வந்து சீக்கிரமாக நமக்கு வேலை செய்யும். ஸோ அதனால் தண்ணி வந்து அதிகமாக குடிங்க. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதில் வந்து கமல் போடுற இடத்துல நிறைய பேருக்கு வந்து புண் வரும். சில பேருக்கு வந்து கோல்டு போட்டால் மட்டும்தான் செட் ஆகும். நம்ம ஆசைப்படுவோம் நிறைய விதவிதமாக போடணும் அப்படின்னு. சில பேர் கவரிங்லாம் போட்டால் உடனே புண்ணாயிடும். ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடுக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் விற்கும், அது கூட மஞ்சளில் வந்து சேர்த்து அரைச்சி அந்த புண்ணு வர டைமில் தேய்ச்சிட்டு வந்தால் அது சரியாயிடுமா. ஆனால் திரும்பவும் வந்து இந்த கவரிங் கமல் போட்டால் செட் ஆகாதுல, அந்த ப்ராப்ளம் வரவே வராதாமா. அதே மாதிரி தலைக்கு வந்து நம்ம கண்ட கண்ட ஷாம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணி கெமிக்கல் முடி கொட்டுற ப்ராப்ளமுக்கு சீயக்காய் தோல் போட்டு குளிச்சா முடி வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கருஞ்சீரகத்தை நீரில் ஊற வச்சு அந்த நீரில் வந்து வாய் கொப்பிச்சுட்டு வந்தாக்கா, அதனால் வந்துட்டு நம்ம பல் வலி வராது. ஏன்னா கண்டிப்பாக வயசாக ஆக நமக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனை, பல் வலி இதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு நமக்கு நிறைய குறிப்புகள் தெரிஞ்சிருக்கும், நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், ஆனால் நம்ம வந்து நமக்கு பண்ணிக்க மாட்டோம். ஸோ நமக்காக வந்து ஒரு வாரத்தில் ஒரு மணி நேரம் செலவு பண்ணி நம்மளோட ஹெல்த்தை நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நிகழ்ச்சியில் ஒரு நேரம் வந்திருக்காங்க, அவங்க என்ன அழகான குறிப்புகளோட காத்துட்ருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: என்ன
0: சூப்பரான குறிப்புகளோட இருக்கீங்க?
1: அதை ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க, அந்த அரிசியை வேஸ்ட் பண்ணுவாங்க, வச்சிருந்து பூச்சி பிடிச்ச உடனே கொண்டு போய் காட்டுல தாமா கொட்டுறாங்க.
0: ஓகே.
1: அந்த அரிசிய நல்லா கழுவி வெயில்ல காய வச்சு கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் நைஸாவும் பிடிச்சிட்டு வந்தா புட்டு செஞ்சுக்கலாம், இடியாப்பம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உளுந்து மட்டும் ஊற வச்சு ஆட்டிட்டு அந்த கரகரன்னு அரைச்சி வச்சிருக்க அரிசியோட சேர்த்து கரைச்சி வச்சிட்டோம்னா, தண்ணி ஊத்தி அப்படியே வச்சிட்டோம்னா அது இட்லி தோசை கூட போட்டுக்கலாம்.
0: ஓகே.
1: அப்புறம் இந்த முடி வளர்றதுக்கு வந்து வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, வெந்தயத்தை ஊற வச்சுட்டு கொஞ்சம் வசம்பு சேர்த்து அரைக்கணும். மருதாணி இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த கரிசலாங்கல்லி இருக்குல்ல அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி வெயில்ல அப்படியே தட்டி காய வச்சு தேங்காய் எண்ணெயில போட்டு தலையில தேய்ச்சோம்னா நல்ல முடி வளருமா.
0: ஓகே, நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா?
1: ஆமாமா, நான் இப்ப அத்தம் தேய்ச்சி எனக்கு நிறைய முடி வந்தா பயமா, நான் ஏன்னா அடி வாங்கிருக்கிறேன், தலை கட்ட முடியாம அடி வாங்கிருக்கேன் நிறைய, அதனால பயந்துகிட்டு சரியா தேய்க்க மாட்டேன்.
0: ஓகேங்க. சோ சூப்பரா ஒரு 2 டிப்ஸ் வந்து ஊட்டி எஃப்எம் நேயர்களுக்காக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றிப்பா.
0: ஸ்நேகிதி நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையின் நடவடிக்கைகள்.
1: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
1: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
0: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
0: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொதுநலனில் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் நிகழ்ச்சியில. பெண்கள்லாம் கால் பண்ணி ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: பரிமலா தேவி பேசுறேன் மேடம்.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: ஹலோ, நல்லா இருக்காங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்காங்க.
2: வீட்டுல நல்லா இருக்காங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. கேக்குதுங்களா?
2: ஆ, கேக்குதுங்க மேடம். நான் பரிமலா தேவி பேசுறேன், சென் மேரிஸ்ல இருந்து.
0: ஓகே ஓகே. என்ன குறிப்போட வந்திருக்கீங்க
2: மேடம்? இது மழைக்காலம் இல்லைங்களா? அப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் பெரிய எல்லாருக்குமே கோல்டு பிடிச்சிருந்தேன் மேடம். ரொம்ப அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து ஒரு கஷாயம் மாதிரி வீட்லயே வச்சு குடிக்கலாம். அது ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் மேடம். இதுக்கு அதுக்கு ஒரு 5 பொருள்கள் தேவைப்படுது. 2 வெத்தலை, 1 ஸ்பூன் ஈரகம், 1 ஸ்பூன் மிளகு. மிளகு கொஞ்சம் பொடி பொடி போட்டுக்கணும். சீரகம் அப்படியே போட்டா போதும். அப்புறம் 1 துண்டு இஞ்சி, 1 கை அளவு, ஒரே ஒரு 1 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு இஞ்சி. இஞ்சி கொஞ்சம் தனியா தூள், தனியா கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கொத்தமல்லி.

0: தனியாத்தூள் அது ஒரு ஸ்பூன், அஞ்சும் போட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊத்தணும். அது ரெண்டு டம்ளர் ஆகுற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வீட்டுல நாலு பேர் குடிக்கலாம் மேடம். ரெண்டு டம்ளர்னா அரை அரை டம்ளர் குடிச்சா போதும், நல்ல பலன் கிடைக்கும் மேடம்.
1: ஓகே, சூப்பரான இந்த மழை காலத்துக்கு ஏத்த ஒரு டிப்ஸ் சொன்னீங்க. நிகழ்ச்சியில தமிக்கு நன்றி.
0: தேங்க்யூ.
1: சிநேகிதிய நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

சிநேகிதிய நிகழ்ச்சியில நேயர்கள் எல்லாருமே ரொம்பவே சூப்பரா பங்கேற்று உங்களுக்கு தெரிந்த குறிப்புகள் எல்லாம் ரொம்பவே அருமையா எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற மூணு பேருமே ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. உங்களுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி பெண்கள் எல்லாருமே உங்களுடைய ஆரோக்கியத்தை ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க, கரெக்டான டைமுக்கு தூங்குங்க, கண்டிப்பா 8 மணி நேரம் தூங்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம வந்து மத்தவங்களுக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிநேகிதிய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

లైట్ వల్ల. కొడుకువా, ఆకాశవాణి. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊக்குவித்திருப்பதாக கூறியுள்ளார். நாட்டின் பெருமையையும் இறையாண்மையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே உதம்சிங் ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்துள்ள உதம்சிங்கின் துணிச்சலும் தியாகமும் போற்றத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத புகழை பெற்றவர் சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங் என்றும் திரு ராஜ்நாத் சிங் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்திய மைக்கேல் டயர் என்ற ஆங்கிலேய அதிகாரியை தனியொரு நபராக வீழ்த்திய பெருமையை பெற்றவர் உதம்சிங் என்றும் இதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் சார்பில் கடும் எச்சரிக்கையை அவர் விடுத்ததாகவும் கூறியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக தேசப்பற்றோடு போராட வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே அவர் ஏற்படுத்தினார் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடுமையாக உழைத்து சாதிக்க துடிக்கும் இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புலனாய்வு மற்றும் நீதிமன்ற விசாரணையை விரைவு நீதிமன்றங்கள் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கு இந்த சட்டத்திருத்தம் வகை செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை சட்டப்பூர்வமாக தடுப்பதற்கும் விரைந்து நீதி கிடைப்பதற்கும் இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்வதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேர்மையான வெளிப்படையான மற்றும் பாதுகாப்பான தேர்வு கட்டமைப்பை கொண்டுவரும் முக்கிய முயற்சியாக தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கித் தரும் முயற்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கையை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக தில்லியில் நடைபெற்ற போராட்டத்தின்போது மாணவர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச முற்பட்டனர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கடும் அமளிக்கிடையே அமைச்சர்கள் பல்வேறு துறைகளின் அறிக்கையை தாக்கல் செய்தனர். ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்ராஜ் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 22வது அறிக்கையை தாக்கல் செய்தார். இதில் போலியான செய்திகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளும் இடம்பெற்றுள்ளன. கடும் அமளிக்கிடையே கேள்வி நேரத்தை தொடங்குவதாக அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் கேள்வி நேரத்தை தொடங்க இயலாத நிலை ஏற்பட்டது.
உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். அரசு தரப்பில் முக்கிய அலுவல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் அவையை நடத்த அனுமதிக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். அவையின் மாண்புகளை உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பைட்லாம் போட்டுருவோம். திருப்பூர் தானே? ஒரு பைட்ட போட்டுட்டு வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேஷார் நம்கைல் பாங்சுக்கை சந்திதது இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பூட்டானில் உள்ள இந்திய தூதரகம் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பூட்டான் மன்னர் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: சிறப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையத்தின் 60 ஆண்டுகால சிறப்பான சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பன்முக கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும் மக்களிடையே எடுத்துச் செல்வதில் இந்நிலையம் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறியுள்ளார். ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையம் மக்களிடையே நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தை இந்த நிலையம் பிரதிபலிப்பதாகவும் அதன் வளர்ச்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராஜீவ்குமார் ஜெயின் கூறியுள்ளார். போதைப்பொருள் பழக்கமில்லா இளைஞர்கள் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கவுள்ளார். இதனையொட்டி மத்திய அரசின் மைபாரத் அமைப்பு சார்பில் தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மைபாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நஷா முக் அபியான் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், குறும்படம்,
2: நடனம் உள்ளிட்ட போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர். போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற விழிப்புணர்வு செய்தியை வலியுறுத்திய இந்த நிகழ்ச்சி இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை மேலும் வலுப்படுத்தியது.
3: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
0: ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். பாங்காய் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை அவர்கள் சுற்றி வளைத்துள்ளனர். அந்த இடத்திலிருந்து தீவிரவாதிகள் வைத்திருந்த உணவு மற்றும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். அந்த இடம் தீவிரவாதிகளின் தற்காலிக முகாமாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அரிசி, உணவுப் பொருட்கள், கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகள் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 5-7, 11-9 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் சிமோனே ஆன்ஜியா வவசோரி இணையை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் லூயிஸ் கார்லோஸ் அலன் மடாகன் இணையை வென்றது. அமெரிக்காவின் புளோரன்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் மகேந்திரன் அமெரிக்காவின் அல்ஜா ஆன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்தியாவின் லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திரப் போராட்ட தியாகி உத்தம் சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
2: வேலைவாய்ப்புசார் ஊக்கத்தொகை திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது உற்பத்தி செய்யப்படும் பொருட்களில் மட்டும் அளவிடப்படுவதில்லை. அந்த நாட்டின் இளைய சமுதாயத்திற்கு உருவாக்கப்படும் தரமான பாதுகாப்பான வேலைவாய்ப்புகளில் தான் அடங்கியுள்ளது. அதனைத்தான் திருவள்ளுவர் தனது குறளில் அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு காரியம் கடினமானது என்று நினைத்து தயங்காமல் அதை செய்து முடிக்கும் முயற்சி

0: ஆட்சியே ஒரு மனிதனுக்கும் தேசத்திற்கும் பெருமையை சேர்க்கும். இன்றைய சூழலில் பட்டம் பெற்று வெளிவரும் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும், புதிய பணியாளர்களை பணியமர்த்தும் தொழில் நிறுவனங்களுக்கு நிதி ஆதரவு அளிக்கவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் வேலைவாய்ப்பு சார் ஊக்கத்தொகை திட்டம். மத்திய அரசு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக அறிவித்த சிறப்பு தொகுப்பின் கீழ் இந்த ELI அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க் இன்சென்டிவ் திட்டம் பிரதான இடத்தை பெறுகிறது. இத்திட்டத்திற்காக மத்திய அரசு சுமார் 99,446 கோடி நிதியை பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்துள்ளது. 2 ஆண்டுகளில் நாடு முழுவதும் சுமார் 3.5 கோடி புதிய முறைப்படுத்தப்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது இத்திட்டத்தின் முதன்மை லட்சியமாகும். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள தொழிலாளர் வைப்பு நிதி அமைப்பு மூலமாக இத்திட்டம் முற்றிலும் டிஜிட்டல் முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுத்தப்படுகிறது. 2025 ஆகஸ்ட் 1 முதல் 2027 ஜூலை 31 வரையிலான காலத்தில் உருவாக்கப்படும் புதிய வேலைவாய்ப்புகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்தின் முதல் பிரிவு முதன்முறையாக முறைப்படுத்தப்பட்ட வேலைவாய்ப்பில் நுழையும் இளைஞர்களுக்கு நேரடியாக நிதி ஆதரவை வழங்குகிறது. EPFO அமைப்பில் முதன்முறையாக பதிவு செய்யும் மாத மொத்த சம்பளம் 1 லட்சத்திற்கு உட்பட்ட அனைத்து பணியாளர்களும் இச்சலுகையை பெற தகுதியானவர்கள். தகுதியுள்ள பணியாளர்களுக்கு அவரின் 1 மாத EPF ஊதிய தொகை அரசின் சார்பாக நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். தொடர்ச்சியாக 6 மாதங்கள் பணியை நிறைவு செய்த பிறகு இதன் முதல் தவணை வழங்கப்படும். 2ஆம் தவணை 12 மாத பணியையும் EPFO வழங்கும் நிதிசார் விழிப்புணர்வு பயிற்சியையும் வெற்றிகரமாக முடித்த பிறகு வழங்கப்படும். இளைஞர்களிடையே சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஊக்கத்தொகையின் ஒரு பகுதி குறிப்பிட்ட காலத்திற்கு வைப்பு தொகையாக சேமிக்கப்பட்டு பின்னர் வழங்கப்படும். இப்பிரிவின் மூலம் சுமார் 1.92 கோடி இளைஞர்கள் பயனடைவார்கள். தொழில் நிறுவனங்கள் புதிய பணியாளர்களை தாராளமாக வேலைக்கு அமர்த்துவதை ஊக்கப்படுத்த முதலாளிகளுக்கும் அரசு மாதந்தோறும் நிதி மானியம் வழங்குகிறது. EPFOவில் பதிவாகியுள்ள அனைத்து துறை நிறுவனங்களுக்கும் இத்திட்டம் பொருந்தும். குறிப்பாக உற்பத்தி துறைக்கு சிறப்பு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. 50க்கும் குறைவான பணியாளர்களை கொண்ட நிறுவனம் குறைந்தபட்சம் 2 புதிய பணியாளர்களை சேர்க்க வேண்டும். 50க்கும் அதிகமான பணியாளர்களை கொண்ட நிறுவனம் குறைந்தபட்சம் 5 புதிய பணியாளர்களை சேர்க்க வேண்டும். சேவை மற்றும் இதர துறைகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும். உற்பத்தி துறை நிறுவனங்களுக்கு இச்சலுகை கூடுதல் ஊக்கமாக 3வது மற்றும் 4வது ஆண்டிற்கும் நீட்டிக்கப்படும். இதன் மூலம் சுமார் 2.6 கோடி கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். வேலைவாய்ப்பு சார் ஊக்க
1: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையின் நடவடிக்கைகள்.
2: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
2: வெளியே செல்லும் போது குடை, மலைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
1: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
2: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
1: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
2: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
3: தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் மெல்லிசை.

கேட்ட பாடலுடன் மெல்லிசை நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நாடுகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 1:10. நேயர்கள் கேட்க இருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். இந்த வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற பல மொழிகளிலிருந்து திரைப்பட பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக மலரும் பாடல் ஹிந்தி மொழி பாடல் கேட்டு ரசியுங்கள். உங்கள் ஊட்டி FM 101.8.

0: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு.
1: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
0: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
1: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
1: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
0: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் மலரும் பாடல், தெலுங்கு மொழி பாடல்.

நேயர்கள், இதுவரைக்கும் வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில பழமொழி திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க. வண்ண வண்ண பூக்களின் நிறைவு பாடலாக வருவது கன்னட மொழி பாடல்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் பல்வேறு துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்ந்த போலி செய்திகளை களைவது தொடர்பான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவையில் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டனர். இதனால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் விவகார தாக்குதல் பிரச்சினையை எழுப்பி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இது தொடர்பாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரினார்கள். இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு 130வது சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் குளிர்கால கூட்டத்தொடர் முதல் வாரம் வரை நீட்டித்து அவை அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து பிறப்பு இறப்பு பதிவேடு சட்டத்திருத்த மசோதா பலத்த அமளியினூடே மக்களவையில் விவாதம் எதுவுமின்றி நிறைவேறியது. அமளி தொடரவே அவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பயங்கரவாதத்தை வேரோடு களையும் வகையில் 31 நாடுகளுடன் இணைந்து கூட்டு பணிக்குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் இதற்காக 6 பல்முனை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தான் தனது எல்லைப் பகுதிகளை எவ்வகையிலும் தீவிரவாதத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று இந்நாடுகள் கோரியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தனது எல்லைப் பகுதிகளை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பல நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீடித்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள், உரிமையாளர்கள், பணியாளர்களிடையே சுமூக நட்புறவின் அவசியத்தை மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். புதுடெல்லியில் உலகளாவிய தொழில் நிறுவன நட்புறவு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர் மாறிவரும் தொழில்நுட்பங்களும் சர்வதேச அணுகுமுறைகளும் தொழில் நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய அரசின் தொழிலாளர் நல சீர்திருத்தங்கள் பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தி தரமான வேலைவாய்ப்பை உருவாக்கும் சூழலை நோக்கமாக கொண்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இந்தியா அமைப்பின் இடையே கையெழுத்தாகியுள்ளது. ஆராய்ச்சி, மின்னணு சார்ந்த சுகாதாரம், ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகள், திறன் கட்டமைப்பு போன்றவற்றை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தனிநபர், வரி செலுத்தும் ஊழியர், வரி தணிக்கை தேவைப்படாதோருக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுவதை அடுத்து இன்றைய ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனிடையே காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அம்மாநில நீர்வளத்துறையினருடன் அவசர ஆலோசனையை இன்று மேற்கொண்டுள்ளார். காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு 3500 கனஅடி தண்ணீரை 15 நாட்கள் கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ள பின்னணியில் இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. காவிரியில் கர்நாடகா தண்ணீர் திறக்காதது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக 3,70,000 பேர் புகார் அளித்திருப்பதாக வாட்ஸ்அப் செய்திகளை மேற்கோள் காட்டி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது தவறான தகவல் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்.
1: 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு பில் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசெஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் வந்து 11,50,000 பேருக்கு வந்து 3 மடங்குக்கு மேல பில் வந்திருக்கு. இந்த வருடம் வந்து 9,60,000 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஹைப். சோ ஒரு ரேஷியோ பாக்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியா தான், 2 லட்சம் பேர் கம்மியா தான் வந்து 2-3 மடங்கு மேல வந்திருக்கு. அதுலயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசெஸ்மெண்ட் சரியா இருக்கா என்னன்னு சொல்லி ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு.
0: வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரமான காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மயிலம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் புதிய கட்டிடங்களை இன்று திறந்து வைத்துள்ளார். டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசுகளையும் அவர் வழங்கினார். கண்டமானடி ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹோமியோபதி மருத்துவமனையையும் கொய்யாத்தோப்பு பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்தையும் அவர் திறந்து வைத்துள்ளார். ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. திரு செந்தில் பாலாஜி தமது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1 டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றோட்டார பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 1 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அதிகாலை 3 மணி முதல் உப்பு வாரதல், உப்பை சுமந்து பாத்திகளில் இருந்து கரையேற்றி சேகரித்தல் உள்ளிட்ட பணிகளில் உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 1 டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு தற்போது விற்பனையாகி வருகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருச்சி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட 5 அஞ்சல் நிலையங்களில் சர்வதேச பார்சல் சேவைக்கான பேக்கிங் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக இதன் முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
3: திருச்சிராப்பள்ளி அஞ்சல் கோட்டத்தில் திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகம், லால்குடி தலைமை அஞ்சலகம், அரியலூர் துணை அஞ்சலகம் மற்றும் கீழப்பழு துணை அஞ்சலகங்களில் டாக்கர் நிராயத் கேந்திரா DNK மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதிக மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அனுப்புபவர்களின் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சர்வதேச பார்சல் சேவையில் காப்பீட்டு வசதியும் வழங்கப்படுகிறது. அனுப்பப்படும் பொருள்களின் மதிப்பிற்கு ஏற்ப காப்பீடு செய்து அனுப்புவதன் மூலம் கூடுதல் பாதுகாப்பையும் மன நிம்மதியும் பெறலாம்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளையும் இப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு வரும் 3ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் உன்னட்டி ஹூடா தேவிகா ஷிகாகை தற்போது எதிர்கொண்டுள்ளார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா தாய்லாந்தின் சுப்பனேடாவுடன் மோதுகிறார். ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் யுடாய் ஒகிமோட்டோவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 1:56.
5: இந்தியாவில 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது டிஜிட்டல் முறையில நடக்க போகுது. முதல் கட்டத்துல வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலையை நீங்களே செல்ஃப் எனியூமரேஷன் போர்ட்டல் மூலமாகவும் செய்யலாம்.

0: தலைவர் இல்லனா அவருக்கு பதிலா குடும்பத்துல இருக்கிற அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பா பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாத்தவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் எனியூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓபன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல எஸ்சி போர்ட்டல ஓபன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழிய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஓடிபி மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்தை காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓபன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய போனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQ-உம் டூல் டிப்ஸும் இருக்கு. ஏதாவது கேள்வியோ தகவலோ விடுபட்டு இருந்தா சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்தும். எல்லா விவரங்களையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இத கவனமா செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா நீங்க மாத்திக்கலாம். இத டிராப்டா சேவ் செய்யலாம், இல்லனா இறுதியா சப்மிட் பண்ணலாம். சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் ஹெச்ல ஆரம்பிக்கிற 11 இலக்கு SCID ஸ்கிரீன்ல வரும். இது உங்களுக்கு SMS மூலமாவும் வரும். கணக்கெடுக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த SCID அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க கொடுக்கற சரியான தகவல் நம்ம நாட்டை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம அதோட உண்மையான நிலையையும் காட்டுது. அதனால இதுல கலந்துகிட்டு உங்க முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க.
1: சுய கணக்கெடுப்புக்கான இணையதள முகவரி HTTPS.
2: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the Midday News. The headlines. Lok Sabha passes the Registration of Births and Deaths Amendment Bill 2026. Both houses of parliament adjourn for the day amid opposition uproar over several issues. Hyderabad police registers FIR against Meta India officials for spreading objectionable content on Prime Minister Narendra Modi. Families of injured Delhi police personnel during CJP protest demand justice, call for greater protection during public demonstrations. Pakistani forces continue brutality against peaceful protesters in Pakistan-occupied Jammu and Kashmir, over 120 protesters reportedly killed. And flood situation continues to be grim in Odisha, nearly 8 lakh people badly affected in 13 districts. Both Houses of Parliament have been adjourned for the day following opposition uproar over several issues, including alleged police action during students' protest over the NEET issue. When the Lok Sabha met after the first adjournment at 12 noon, Presiding Officer Dilip Saikia took up the Registration of Births and Deaths Amendment Bill 2026 for consideration and passage. Minister of State for Home Nityanand Rai moved the bill amid opposition uproar. The bill was passed in the House amid ruckus without any discussion. Meanwhile, Parliamentary Affairs Minister Kiran Rijiju criticised the opposition for not participating in the discussion. The minister said he had repeatedly appealed to the opposition, including the Congress, to ensure that such an important bill is properly discussed.
3: Parliament has been sent. The bill is to speak alone, not to create a ruckus. But you do not take part in the bill. Then you go out in the news and say that the government does not hold discussions, passes the bill without discussion.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8 நேரம் 2:15.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: நீலமலை நேரம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி ஆலுக்குறும்ப மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: என் பேர் மல்லிகா, பாவியூர்ல இருந்து வந்திருக்கோம்.
4: இந்த பாட்டு வந்து அருள்வருக்காக, அந்த சாமியா ஆடுறவங்களுக்கு அருள்வருக்காக இந்த பாட்டு எல்லாம் சேர்ந்து கூட்ட பாடுவாங்க.

0: மலையே.
1: இந்த பாட்டு வந்து சாமிக்கு வந்து தலைக்கு ஒவ்வொரு பூவா வைப்பாங்க, ஒவ்வொரு பூவோடைய பேரையும் சொல்லி சொல்லி இந்த பாட்டை பாடி அருளை வரவிப்பாங்க, அதுக்காக இந்த பாட்டு பாடுறாங்க.

0: இந்த பாட்டு வந்து காய்ப்பழம் பறிக்கிறப்போ, ஆரஞ்சு பழம் பறிக்கிறப்போ, பிளக்காய் பொறிக்கிறப்போ இந்த பாட்டை பாடுவாங்க.
1: என்ன தோட்ட காப்பியோ பானோடி தாண்டோ பந்தாதலிங்கே நோடி அண்டு தாய் பதலி.

0: இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி ஆலு குடும்ப மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 இலக்கிய இன்பம். நேயர்களே, இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் லட்சிய பாதை என்னும் தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து கவிஞர் இளவல் ஹரிஹரன் அவர்கள் இயற்றிய போதி தர்மர் என்ற நூல் குறித்த நூல் விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரை.
2: செந்தமிழே, நறும் தேனே, இனிய தமிழ்தாயே, தலை வணக்கம். நேயர்களே, இந்த வார இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் லட்சிய பாதை என்ற தலைப்பில் உங்களிடையே சில நிமிடங்கள். மனித எண்ணங்கள்தான் அதன் முடிந்த நிலையில் இன்று வீடாகவும் மாளிகையாகவும் சாலையாகவும் விமானமாகவும் கோட்டையாகவும் கலைப்பொருளாகவும் காட்சி தருகின்றன. ஒரு காலத்தில் இவையெல்லாம் வெறும் எண்ணங்களாக யாரோ ஒரு மனிதன் மனதில் தோன்றின, பின் நடைமுறை அனுபவங்களாக்கி சாதனைகளாக உருப்பெற்றன. எண்ணங்களை ஆசைகள் என்றும் சபலம் என்றும் லட்சியம் என்றும் குழப்பம் என்றும் குறிக்கோள் என்றும் கூறுகிறோம். அவை அனைத்தும் எண்ணங்களின் பல நிலைகளை குறிக்கின்றன. அவை எல்லாவற்றிலும் பொருள் பொதிந்தது குறிக்கோள்தான். ஒரு குறியை அடையும், ஓர் இலக்கை நோக்கி செல்லும் எண்ண நிலையிலிருந்து சாதனை நிலைக்கு கொண்டு செல்லும் பாதையின் ஆரம்ப இடம் குறிக்கோள். வாழ்க்கையில் நமக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். லட்சியம் ஒரு பெரிய பிடிப்பு. வேலையிலிருந்து ஓய்வு பெறுவோர்களின் பலர் இந்த மாற்றத்திற்கு ஆளாகின்றனர். வேலையில் இருக்கும் வரை உழைக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, ஒரு லட்சியம் இருக்கிறது. அவர்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றதும் தங்கள் வாழ்க்கை வேலை முடிந்துவிட்டதாக எண்ணுகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் வெகு விரைவில் இறந்து போகிறார்கள். அதற்கு ஆதாரம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் முன்கூட்டியே வாழ்வில் வேறு பல லட்சியங்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். சமுதாய பணி, கல்வி பணி, எளியவர்கள்

அவர்களுக்கு உதவுதல் என்று வாழ்வில் ஏதாவது ஓர் அர்த்தம் இருக்க வேண்டும். லட்சியமில்லாத வாழ்க்கை நேற்று வாங்கிய காய்கறி போல மறுநாள் வாடி வதங்கி போகும். 90க்கும் மேல் வாழ்ந்து மறைந்த ராஜாஜியையும் பெரியாரையும் எண்ணி பாருங்கள். கடைசி காலம் வரை அவர்களுக்கு தெளிவு இருந்தது. கடைசி காலம் வரை அவர்களுக்கு பெரும் லட்சியம் இருந்தது. குரசாவா என்ற ஜப்பானியர் எடுத்த இகரு என்ற சினிமாவில் ஒரு மனிதர் நடைப்பிணமாக வாழ்ந்து ஓய்வு பெறுகிறார். ஓய்வு பெற்றதும் தான் வாழும் இடத்தில் பள்ளி சிறுவர்களுக்காக ஒரு பூங்கா அமைக்க வேண்டும் என்ற லட்சியம் அவர் உள்ளத்தில் பிறக்கிறது. அதன் பிறகு மனிதர் அதிசயங்களை சாதிக்கிறார். அதுதான் கதை. திருமதி இந்திரா காந்தி சிறுவயதில் பொம்மை துருப்புகளை வைத்து போர்படை விளையாட்டு விளையாடுவாராம். அத்துடன் பங்களாதேஷ் விடுதலை வெற்றி என்ற பின்னால் நிகழ்ந்த சம்பவத்தை இணைத்து பாருங்கள். இங்கிலாந்தில் முன்னாள் முதல்வராயிருந்த ஹெரால்ட் வில்சன் சிறு வயதில் நம்பர் 10 டவுனிங் தெருவில் இங்கிலாந்து முதல்வர் குடியிருக்கும் மாளிகை முன்னின்று படம் எடுத்து கொண்டாராம். லட்சியங்கள் எல்லாம் மகத்தானவையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. நமது ஊரில் சென்னையில் இருக்கும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தோன்ற காரணமாய் இருந்தது. திருமதி முத்துலட்சுமி அம்மையாரின் மனதில் தோன்றிய ஓர் எண்ணம் வைராக்கியம், லட்சியம். அவ்வை அகத்திலிருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் வரை தோன்றிய ஆரம்ப காரணமாயிருந்தவை லட்சியங்கள்தான். பல குறுகிய கால குறிக்கோள்களில் மனிதன் காணும் வெற்றி அவனுக்கு நம்பிக்கையை தருகிறது. நினைவில் கொள்ளுங்கள், மாளிகைகள் இரவோடு இரவாக எழுந்து விடுவதில்லை. ஒவ்வொரு கல்லாக அடுக்கப்பட்டுதான் உயர்கின்றன. எண்ணங்கள் எப்படி செயல்களாக சாதனைகளாக பரிணமிக்கின்றன என்று பலர் கேட்கிறார்கள். அதை தெரிந்து கொள்வதற்கு நாம் முதலில் மனதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மனதை பற்றிய விஞ்ஞான பூர்வமான அறிவு இன்னும் ஒரு முடிவான நிலைக்கு வரவில்லை. மனதை எடுத்து மனம் என்பது என்ன, அதை எப்படி எடுப்பது, சோதனை குழாயில் போட்டு குலுக்கி அதிலிருந்து முடிவுகளை அறிய முடியாத மனம் அமைந்திருப்பதால் கடந்த 50 ஆண்டுகளில் மேற்கத்திய மனோதத்துவ நிபுணர்கள் மன ஆராய்ச்சியை விட்டுவிட்டு மனிதனின் நடைமுறை பழக்கங்களை பிஹேவியர் ஆராய தொடங்கினார்கள். உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பாகத்தான் மனிதன் இயங்குகின்றான் என்பதுதான் அவர்கள் கொள்கை. இதன் விளைவாக மனிதனின் அதீத மனதின் இயல்புகளையோ மனித மனதில் அங்கு அப்படி கற்பனை உதயமாகிறது. எங்கு எப்படி தீர்க்க தரிசனம் பிறக்கிறது, எப்படி மனிதனின் உள்ளுணர்வு மனித வாழ்க்கைக்கு உதவுகிறது என்பது பற்றியோ அதிகம் அறிவு வளரவில்லை. மாறாக மனசக்திகளை பற்றி நமது யோகிகளும் ஜப்பான் நாட்டு சென் தியான புத்த குருமார்களும் சூஃபி எனப்படும் அரேபிய நாட்டு தியான முறை பயிற்சியாளர்களும் நன்கு அறிந்திருக்கின்றனர். இங்கெல்லாம் மன அறிவு மிக வளர்ந்த நிலையில் இருக்கிறது. கிழக்கத்திய மனோதத்துவம் அனைத்திற்கும் இந்தியாவே பிறப்பிடம். நமது யோக சாதனைகளே அவற்றின் மூலம் இன்றைய மேற்கத்திய தர்க்க ரீதியான அறிவுகளுக்கும் இடையே ஒரு பாலம் கட்டி வருகின்றனர். இதன் விளைவாக நமது தத்துவங்கள் நடைமுறை பயிற்சியாக காரண காரியம் கொண்டபோது அறிவாக உலகின் முன் வைக்கப்படுகிறது. மனதை பார்ப்போம். மனதில் 3 நிலைகள் இருப்பதாக தெரிகிறது. முதலாவது புலனறிவு. இதுதான் காரண காரியம் காட்டும் அறிவு. பேசுவது, நடப்பது, உணர்வது, சிந்திப்பது, விவாதிப்பது போன்ற காரியங்கள் பலவும் இங்குதான் நிகழ்கின்றன. இதை மனித மூளையின் இடது பாகத்தில் அமைந்திருப்பதாக மூளை மருத்துவர்கள் கருதுகிறார்கள். இரண்டாவது ஆழ்மன அறிவு, சப்கான்சியஸ். இங்கு கார் ஓட்டுதல், தைப்படித்தல், வேஷ்டி புடவை கட்டுதல் போன்ற பழக்கங்கள் இசை கலை கற்பனையின் பிறப்பிடம். இவை அமைகின்றன. சில சமயம் திடீரென்று யோசனை பிறக்கிறது. இங்குதான் இது நமது மூளையின் வலது பாகத்தில் அமைந்திருக்கிறது. மனிதனை இப்னோடைஸ் செய்யும் போது அவன் பழைய கால நினைவுகள் எல்லாம் இங்கிருந்துதான் புறப்படுகின்றன. மூன்றாவது பிரபஞ்ச அறிவு, யூனிவர்சல் மைண்ட். இது எங்கே இருக்கிறது என்று மருத்துவ ரீதியில் ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் இந்த அறிவு பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்கிறது. எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் இது அறிய முடிகிறது. இவ்வறிவுடன் நமது ஞானிகள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். நாமும் தொடர்பு கொள்ளலாம் என்பதை அதிகம் தெரியவில்லை. மூன்றாவது கண் எனப்படும் பீனல் கிளாண்ட் உறுப்புக்கு அத்தகைய தொடர்பு இருக்குமோ என நினைக்கின்றனர் பலர். நமது புலனறிவு பிரச்சனைகளை அலசுகிறது. எல்லா நினைவுகளும்

0: அனுபவங்களும் ஆழ்மனதில் பதிகின்றன. ஆழ்மனம் சில சமயம் கனவுகள் மூலமும், சில சமயம் உள்ளுணர்வு மூலமும், சில சமயம் விஷயங்களை ஆராய்ந்து நமது புலனறிவுக்கு வழிகாட்டுகிறது. இது வல்லாமல் சில சமயம் ஆழ்மனம் பிரபஞ்ச அறிவுடன் தொடர்பு கொண்டு நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் இதை கையாளும் முறை நம் வசமில்லை. நமது லட்சியத்தை தினமும் புலனறிவின் மூலம் சிந்திப்பதனால் அது நாளடைவில் ஆழ்மனதில் பதிகிறது என்றும், ஆழ்மனதில் பதிந்த எண்ணங்கள் எப்படியோ பிரபஞ்ச அறிவுடன் தொடர்பு கொண்டு காரியங்களை அதற்கேற்ப அங்கங்கே அமைக்கின்றன என்றும் தெரிகிறது. காரியங்கள் இப்படி அமைவதைத்தான் தெய்வாதீனமாக அமைந்தது என்று நாம் கூறுகிறோம். லட்சிய பாதையை நோக்கி பயணங்கள் நேயர்களே, உங்கள் வாழ்வு சிறக்கட்டும். வாழ்க தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.
1: தமிழுரையை தொடர்ந்து கவிஞர் இளவல் அரிகரன் அவர்கள் இயற்றிய போதி தர்மர் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். போதி தர்மர், கவிஞர் இளவல் அரிகரன் அவர்களினுடைய பதிப்பு இந்த புத்தகம். 156 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் ஒரு வாழ்க்கை வரலாற்று புத்தகம், ஆன்மீக புத்தகம் என்றும் சொல்லலாம். நம்முடைய தமிழ் திரையுலகில் சூர்யா அவர்கள் நடித்த 7வது அறிவு என்ற திரைப்படத்தின் மூலமாக போதி தர்மர் புத்த தர்மம் வகையறா வம்சம் குறித்த விவரங்கள் காஞ்சிபுரத்தை அடிப்படையாக கொண்டது என்று தெரிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக மேலும் சில விவரங்களை இந்த புத்தகத்தின் வாயிலாக அறிந்து கொண்டேன் என்றே சொல்லலாம். புத்த மதம், அது இங்கு தோன்றிய காரணத்தால் இந்தியா புகழ் பெற்றது. ஜென் புத்த மதப்பிரிவால் காஞ்சிபுரமும் தமிழகமும் பெரும் பெயர் பெற்றது என்றே சொல்ல வேண்டும். அங்கு பிறந்து வளர்ந்த போதி தர்மரால் தான் தனது வரலாற்றை, சுயசரிதையை அவரோ அவருக்கு பின் வந்தவர்களோ எழுதவில்லை. எனவே ஆங்காங்கே கிடைத்த சரித்திர குறிப்புகளை கொண்டே அவரது வரலாற்றை ஒருவாறாக அறிய முடிகிறது. தமிழக தற்காப்பு கலையான வர்மம், கைப்போர், கேரளாவின் களரி போன்றவற்றையும் போதி தர்மர் அறிந்திருந்தார். அவர் ஷாங்ஷான் மலையில் இருந்த ஷாவோலின் மடத்தில் தங்கியிருந்து அங்கிருந்து வெளியேறிய பொழுது ஒரு பெட்டியில் இரண்டு கையெழுத்து பிரதிகளை விட்டுச் சென்றதாக அறியப்படுகிறது. ஒரு நூலினுடைய அனைத்து தற்காப்பு கலைகளையும் உள்ளடக்கிய ஒரு கலையை அங்கிருந்த புத்தகுருமார்கள் பயின்றார்கள். பிற்காலத்தில் அதுவே கும்ஃபு எனப்படும் கலையானது. ஜென் புத்த மதம் உருவாக உயர் புத்த சிந்தனை உடையவர்கள் காரணம். அதனை துவக்கியவர் போதி தர்மர். இங்குமங்கும் கிடைத்த சரித்திர ஆதார தகவல்களின் அடிப்படையில் ஆய்வுகளின் முடிவாகவே சுதாமு கெம்பே என்ற எழுதிய நூலினுடைய தமிழ் வடிவம்தான் இந்த நூல். போதி தர்மருடைய கால தகவல்கள், அதாவது கிபி 445 கிபி 536, இதும் மாறுபடுகிறது. மரபு வழி கதையொன்றின் அடிப்படையில் அவர் தம் வாழ்வின் இறுதி காலத்தில் இந்தியாவை விட்டு புறப்பட்டார் என்றே சொல்லப்படுகிறது. கடல் வழி பயணமாக கிபி 521 கிபி 527 இடையிலான ஓர் ஆண்டில் அவர் தென்சீனாவின் குவாங் சவ் என்ற இடத்தை அடைந்ததாக கூறப்படுகிறது. அவரது கடல் வழி பயணப்பாதை தெரியாத போதிலும் கடல் பட்டுச்சாலை என்று அழைக்கப்பட்ட வங்காள விரிகுடா கடலை கடந்து பயணம் செய்தார் என்று ஊகிக்கப்படுகிறது. அண்மையில் அறியப்படக்கூடிய ஒரு புதிய ஆச்சரியமூட்டும் பதிவு என்னவென்றால், தமது இளைய சகோதரனை கண்டுபிடிக்க போதி தர்மர் வந்து சேர்ந்த 2 ஆண்டுகளுக்கு பின் அவரது 2வது அண்ணன் அதே குவாங் சவ் என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்ததாக தெரிய வந்துள்ளது. போதி தர்மர் இப்பெயர் கால வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய மாபெரும் பெயர், ஒரு காரண பெயரும் கூட. சீன, கொரிய, ஜப்பான் நாடுகளுக்கு புத்த மதத்தை போதித்த, புத்த தர்மத்தை போதித்த மாபெரும் புத்தகுரு, மாமனிதர். கிபி 4 முதல் 5 நூற்றாண்டுகளின் காலத்தில் புத்த மதத்திற்கு எனவே வாழ்ந்து பரிபக்குவமான நிர்வாண நிலை அடைந்தவர். பல்வேறு இன்னல்களுக்கிடையே கடல் வழி பயணம் மேற்கொண்டு காற்றினிலும் மழையினிலும் கலங்கிடாமல் காடு மலை கடந்து சீன பேரரசர்களின் மதிப்பிற்கு ஆளாகி அவர்களுக்கு நிகரான புத்த பெருங்குருவாய் வாழ்ந்தவர். அவரது பயண அடிச்சுவட்டில் தம் ஆராய்ச்சியின் மூலம் தாமும் பயணித்து தாம் கண்ட பல்வேறு உண்மைகளை இந்நூலில் தருவித்து ஒரு புதிய வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். சீனாவில் போதி தர்மர் மூலமாக புத்த மதம் பரவியதும் அங்கே இன்றளவும் ஒரு பெரும் புத்த குருவாக மதிக்கப்பட்டும் வணங்கப்பட்டும் வருவது இன்றும் நாம் அறிந்த ஒரு செய்தி. தமிழகத்திலிருந்து, அதுவும் மகா காஞ்சியிலிருந்து அவர் சீனாவிற்கு கடல் வழி பயணம் மேற்கொண்டு சீனா சென்றதும் கடல் நடுவே இயற்கையின் சீற்றத்தை, புயல் காற்றை புத்த தர்மம் மூலமாக எதிர்கொண்டு அடக்கியதும் இந்நூல் தரும் புதிய செய்தி என்று சொல்லலாம். போதி தர்மருடைய அடிச்சுவட்டில் வழி வழியாக புத்தகுரு மரபு தோன்றியதும் அது எவ்வாறு பல கடும் சோதனைகளுக்கு பின் குரு பட்டம் சூட்டப்படுவதும் அறிய அறிய நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது இந்த நூலில். சீனா, கொரியா, ஜப்பான் நாடுகளில் ஓர் இந்தியர், அதுவும் தமிழரான போதி தர்மரின் செல்வாக்கால் இந்திய நாட்டின் செல்வாக்கு புத்த தர்மம் பரவுவதன் மூலம் கொடிகட்டி பறந்துள்ளது. இது ஒரு வரலாற்று செய்தி. அந்த செய்தியின் நூல் பிடித்து மேலே மேலே ஏற ஏற அப்பப்பா அது சேர சோழ பாண்டிய என்னும் பெயர் அந்நாடுகளில் உள்ள பழைய நாடுகளின் பெயர்களோடு ஒத்துப்போவதும், இங்குள்ள தென்னிந்திய தமிழர்கள் அந்நாடுகளில் தங்கி இருந்ததும் ஆய்வு முடிவுகளாக வெளிப்படுவதும் இந்த நூலினுடைய வெற்றியாகும். மகாயான ஜென் புத்த மதத்தின் குரு போதி தர்மர் சீன இலக்கியத்தின் சிறு சிறு கதைகளில் கொண்டாடப்படும் செய்தியும் இந்நூலில் பரவலாக வரும் தொகுப்பு சிறுகதைகளில் வெளிப்படுகிறது என்றே சொல்லலாம். அதாவது போதி தர்மர், இவரை பற்றிய இந்த நூலில் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் மட்டுமல்ல, நம்முடைய பண்டைய கலாச்சாரங்களும், அந்த கலாச்சாரங்களின் வாயிலாக மக்களினுடைய வாழ்வியல் முறைகள், மருத்துவ குறிப்புகள், தற்காப்பு கலைகள், பயணங்கள், நாடுகளினுடைய பெயர்கள், அது மட்டுமல்ல அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாடுகளும் இங்கே குறிப்பிடுகின்றன. ஆக மொத்தத்தில் இந்த புத்தகம் ஒரு ஆன்மீக புத்தகம் மட்டுமல்ல, மிகப்பெரிய வரலாற்று சுவடுகளை கொண்ட ஒரு புத்தகம் என்றே சொல்ல வேண்டும். கவிஞர் இளவல் அரிகரன் அவர்கள் 156 பக்கங்களில் எழுதியுள்ள இந்த போதி தர்மர் என்ற நூல் நமக்கு தற்பொழுது படிக்க படிக்க இந்தியா மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள நாடுகளினுடைய பல்வேறு கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் வாழ்வியல் முறைகளையும் அறிவியல் முறைகளையும் ஆன்மீக நெறிகளையும் வெளிப்படுத்துகிறது என்றே சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்தை நாமும் படிப்போம், வரலாற்று சுவடுகளை பாதுகாப்போம் என்றே சொல்ல வேண்டும். நேயர்கள், இதுவரை இடம்பெற கேட்டது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் லட்சியப்பாதை என்னும் தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து கவிஞர் இளவல் அரிகரன் அவர்கள் இயற்றிய போதி தர்மர் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

தொடங்குகிறது. நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு 10 சென்டிமீட்டர், சின்கொனா, உப்பாசி, வால்பாறை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு 7 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி 6 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் 5 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாறு, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், தேனி மாவட்டம் தேக்கடி, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, தேவாலா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர், நீலகிரி மாவட்டம் குடலூர் பசார், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, தென்காசி மாவட்டம் அடவிநயினார் கோவில் அணை, மேல்கூடலூர், பார்வுட், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர், கோயம்புத்தூர் மாவட்டம் மக்கினம்பட்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ்

0: அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், திருநெல்வேலி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமுலா. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பள்ளிகளில் சிறுபான்மையின மாணவர்களின் சேர்க்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சிறு குறு தொழில்துறை இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்த்லாஜே கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா, கின்பால் சோனா மற்றும் பிரணாய் கட்டா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தைபே ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் வானவில். வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். இன்றைய திரைத்துறை ரசிகர்களுக்கும் ரொம்பவுமே பிடித்தவர்

0: 80s காலங்கள் தொடங்கி தனக்கென தனியான பாணியில் திரைத்துறையில் கால்பதித்து அன்றைய காலகட்டத்தில் இயக்குநர்கள் தொடங்கி பாடலாசிரியர்கள் இசையமைப்பாளர்கள் என அனைவரையும் தனது தனித்துவமான கலை திறமையால் திரும்பி பார்க்க வைத்தவர்தான் இவர். இவருடைய தாளங்கள் அன்றைய காலகட்டம் தொடங்கி இன்றைய 2K கிட்ஸுக்கும் வைப் தரக்கூடியது இவருடைய இசை அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு இசையை தரக்கூடியவர் தான்
1: பதில் சொல்ற தமிழையா.

விஜய டி ராஜேந்தர் அவர்கள் அப்படின்னாலே ஒரு தனி ஸ்டைல் தானுங்க. இன்றைய நிகழ்ச்சியில விஜய டி ராஜேந்தர் அவர்கள் இசையமைத்த பாடல்களின் தொகுப்பு வளம் பெற காத்து கொண்டிருக்கிறது.

இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் பாடலாசிரியராகவும் நடிகராகவும் இயக்குனர் தயாரிப்பு என பன்முக திறமைகளோடு இசை கருவிகளே இல்லாம தன்னுடைய கை கால்களை அம்மிங்குடன் ரிதம் கொடுக்கும் ஒரு திறமையானவர் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட டி ராஜேந்தர் அவர்கள் யாருடைய துணை இல்லாமல் தன் முதல் படத்திலேயே திரையுலகை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் தான் இவர். திரைத்துறையில தனக்கென தனி பாணியில் துணிவோடு களம் காணும் ஒரு பன்முக திறமையாளர் என்றே சொல்லலாங்க. இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிகழ்ச்சியில முதல் பாடலுக்கு வருவோம். 1983 வெளிவந்த படமான தங்கைக்கூர் கீதம் படத்தில இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

சூப்பரான ஒரு பாடலை கேட்டோங்க. இது ஓர் முப்பரிமாணங்களை கொண்ட பாடல் அப்படின்னு சொல்லலாம். ரசிக்க பாடலும் ஆனந்த பாபு அவர்களுடைய அற்புதமான நடனமும் அதற்கான இசையும் என நினைவுகளை பலருக்குமே தந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. அதே ஆண்டில் வெளிவந்த படமான உயிருள்ள வரை உஷா படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. தன்னுடைய குரல்ல காற்றை தூதுவிட்ட பாடல் யாருக்காக அப்படிங்கறத பாடலை கேட்டு வருவோம். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே சமஹிட்டு.

இந்த பாட்டு தாங்க எப்படி டி ராஜேந்தர் அவர்களுடைய கற்பனையில உதித்தது என்பதை அவரே சொல்லி இருப்பாருங்க. இந்த படத்திற்காக பாடல் எழுதும் போது தன் மனைவி வெளிநாடு போயிருந்தாங்களாம். அந்த சமயத்துல தன் மனைவிக்கு தன் காதலை காதோரம் போய் சொல்லு அப்படின்னு காற்றுக்கு, அதுவும் வைகைக்கரை காற்றுக்கு வந்து தூது விட்டாராம். இதனை தன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு கே ஜே யேசுதாஸ் அவர்கள் அப்படி அருமையாக பாடியிருப்பார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க டி ராஜேந்தர் அவர்கள். ஒலித்த குரலே மீண்டும் ஒலிக்கின்றது. 1984 வெளிவந்த திரைப்படமான உறவை காத்த கிளி படத்திற்காக இந்த பாடல். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் விஜய டி ராஜேந்தர் அவர்கள் இசையமைத்த படங்களில் இருந்து பாடல்களின் தொகுப்பு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. டி ராஜேந்தர் அவர்களின் இசையமைப்பில் நடிகர் சுரேஷ் நதியா இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. இது 1986 வெளிவந்த இந்த படம். கமலஹாசன் அவர்கள் நடித்த படமான விக்ரம் படமும் இந்த படமும் ஒரே நாள்ல வந்து திரையரங்குகள்ல வந்து வெளியிடப்பட்டதாம். படம் ஒரு காதல் படம் அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் பூக்களை பறிக்காதீர்கள். இந்த படம் 100 நாட்களை கடந்து ஓடி வெற்றி கண்ட ஒரு தமிழ் படம். இதில் வந்த பாடல்களுக்காகவும் கதைகளுக்காகவும் படத்தை பல முறை பார்க்க தோணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து ரொம்பவுமே ஆவலோட எதிர்பார்த்து பார்த்த படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நினைவுகளோட இந்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: சிறந்த கதைகளுக்கு எப்போதுமே வரவேற்பு இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே இருந்த படம்தான் இது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு காலத்திலும் சரியான ஒரு கதை இருந்தால் அது வெற்றி கண்டே தீரும் என சொல்லும் டி ராஜேந்தர் அவர்கள் தன்னுடைய படங்கள்ல சிறந்த கதைகளை தேர்ந்தெடுப்பதிலும் முழு கவனமாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே 80s காலகட்டங்கள்ல மிக விரைவில் பல படங்கள் மூலமாக பெரும் வெற்றிகளை கண்ட ஒரு இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர் அப்படின்னு சொல்லலாங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. காதல்னா உண்மை இருக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே திரையில் வந்த படம் தான், அதாவது டி ராஜேந்தர் அவர்கள் அப்படின்னாலே மைதிலி என்னை காதலி படம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இனி இது போன்ற ஒரு பாடல்களையும் கீதங்களையும் எழுதி இசையமைத்து கேட்க முடியுமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. அப்படிப்பட்ட பாடல்களை இந்த படத்துல கொடுத்திருப்பார் டி ஆர் அவர்கள். 1986 வந்த இந்த படத்துல இருந்து பாடலை கேட்கலாம் நேயர்களே. எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் கேட்கலாம் இந்த பாடல்.
1: நானும் உன் தன் உறவை

கதவுகளை திறக்க ஓடி வந்தன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா. வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக் கொண்டேன் நானம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதிலே இனிமை காணுவது விதியம்மா. அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் துவைத்து சிதைப்பது சதியம்மா. உடல்களை அழித்திட ஊருக்குள் பலர் இருப்பாரம்மா. உள்ளத்தை பிரித்திட

கலைத்துறையில் அனைத்து திறமைகளோடும் ஒரு சேர ஒரே நபர் எல்லாவற்றையும் செய்வது என்பது அனைவருக்குமே வந்துவிட முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு திரைப்படத்திற்காக இயக்கம், இசையமைப்பு, கதை, திரைக்கதை வசனம், கவித்துவமான பாடல்கள் படைப்பது, ஒளிப்பதிவு, தயாரிப்பு என எண்ணற்ற திறமைகளை கொண்டது மட்டுமில்லாம திரைத்துறையில் பெண்களிடம் நல் மாண்போடு நடந்து கொள்ளும் முறை என ஒரு சிறந்த ஒரு மனிதர். இவருடைய மாண்புக்கு கிடைக்கும் பாராட்டுக்களை இவருக்கான மிகப்பெரிய ஒரு திரைத்துறை விருதுகளாகவே அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாங்க. இவரின் திறமைக்கு இணையானவர்கள் அப்படின்னா இவர் மட்டும்தான். அப்படியான ஒரு கலைஞனாக தமிழ் திரையுலகம் கண்டுள்ளது ஒரு பெருமிதமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். டி ராஜேந்தர் அவர்களின் இசையில் அடுத்த பாடலையும் கேட்கலாம். ஒரு தாயின் சபதம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் அவர்கள் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது இந்த பாடல். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது விஜய டி ராஜேந்தர் அவர்கள் இசை அமைத்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களின் தொகுப்பு. தமிழ் திரையுலகில் பன்முகத்திறமைகளோடு வளம் பெறும் டி ராஜேந்தர் அவர்கள் எந்த ஒரு மேடையானாலும் நிகழ்ச்சியானாலும் சட்டென அந்த நிமிடமே அடுக்கு மொழியில் தன்னுடைய கவிதை சொல்லில் பேசக்கூடிய அசாத்திய திறமையான மிகப்பெரிய ஒரு கலைஞன் இவர். தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டதாகவும் பற்றாளராகவும் படங்களில் இலக்கிய நயத்தோடு சொல்வதில் மிகவும் அக்கறை கொண்டவராகவும் திகழக்கூடிய ஒருவர். 80s காலகட்டங்களில் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்களை எல்லாம் ஒரு சேர திரும்பி பார்க்க செய்தவர் இவர் அப்படின்னு சொல்லலாங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. கூலிக்காரன் படத்திலிருந்து இந்த பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவர்களின் குரலில்.

கூலிக்காரன் திரைப்படம் 1987 வந்து வெளிவந்தது. இந்த படத்துல விஜயகாந்த் அவர்களை வந்து எஸ் தானு அவர்களின் இயக்கத்தில் வந்து நடித்திருப்பார். இந்த படத்தின் மூலமாகத்தான் நடிகர் விஜயகாந்த் அவர்களை புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்பட தொடங்கியதாம். எஸ் தானு அவர்களால் டி ராஜேந்தர் அவர்களை இளம் காதலர்களுக்கு அதிகம் பிடிக்கும். அவர்களுக்கான சென்டிமெண்ட் பாடல்கள் முதல் கதைக்களத்தில் வசனம் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவிற்கு காதலர்களின் உணர்வுகளை சொல்லும் கலைஞனாக திகழக்கூடியவர் என சொல்லலாம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலும் வருகிறது நேயர்களே. டி ராஜேந்தர் அவர்களின் பாடல் வரிகளுக்காக இயற்கையை ரசித்து பாடிய பாடலா இல்லை, படத்தில் கதாநாயகியை இயற்கையோடு ஒப்பிட்டு பாடிய பாடலாக அமைத்தாரா என்பதை இந்த பாடலை கேட்டு வரலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் பூக்கள் விடும் தூது படத்தில் இருந்து இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 வானவில்லை.

தன்னுடைய திரைப்படங்கள்ல காதல் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு உறவுகளின் முக்கியத்துவத்தை பற்றியும் அழுத்தமாக கதைகளத்தை தரக்கூடியவர், அப்படியான கருத்துக்கள் இருப்பதில் அதிகம் கவனம் கொண்டிருக்கும் இயக்குநராக இருப்பவர் தான் டி ராஜேந்தர் அவர்கள். இவருடைய படங்கள்ல ஒரு படத்தின் பெயரை சொல்ல சொல்லி யாரை கேட்டாலுமே சட்டன சொல்லுவாங்க, என் தங்கை கல்யாணி, மைதிலி என்னை காதலி அப்படின்னு சொல்ல தோணுங்க. தங்கைக்கான அண்ணன்களின் பாச போராட்டத்தை வந்து தன்னுடைய படங்களில் வந்து சொல்லியிருப்பார். இந்த படத்தில் அழகாக தந்திருப்பார் தன்னுடைய இயக்கத்தில். அந்த படம் தாங்க என் தங்கை கல்யாணி. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் பாடலை கேட்கலாம். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

இந்த பாடல் மூலமாக தாலாட்டில் கூட தன் தங்கைக்கு தனக்குமான பாசக்கதையை சொல்லியிருப்பார் டி ராஜேந்தர் அவர்கள். அடுக்குமொழி வசனம் பேசுவதில் இவரது தனி சிறப்பு 2007 வெளிவந்த வீரசாமி திரைப்படமே. இவருடைய இயக்கத்தில் எழுத்தில் நடிகராக, இசையமைப்பாளராக, பாடலாசிரியராக, தயாரிப்பாளராக என தனது பயணத்தை தொடர்ந்து இவர் மேலும் இதுபோன்ற திரைத்துறையில் பயணிக்க விரும்புவதாகவும் சொல்லியிருக்கார். அப்படியான ஒரு சிறந்த பன்முகத் திறமையாளரின் வெளிகாட்டுதலை எதிர்பார்த்து ரசிகர்களும் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் விஜய டி ராஜேந்தர் அவர்கள் இசையமைத்த பாடல்களின் தொகுப்பு இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில்

0: வேறு ஒரு பாடல்களின் தொகுப்போடு நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கு. கனகராஜ்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.
3: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 4 மணி. நேயர்கள் கேட்க போற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்றைய தலைப்பு நான் யார். இது குறித்து கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான் உங்கள் அன்பு தோழி என் பிரீத்தி.
1: நான் உங்கள் அன்பு தோழி புஷ்பா.
0: இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கு கொண்டு நாங்க கேட்கிற கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற முன்னெடுப்பு எண்ணை பயன்படுத்தி 2966-7811 மற்றும் 9-3-4-4-9-0-1-0-1-8 9-3-4-2-9-0-1-0-1-8 8-3-0-0-1-9-1-0-1-8 என்ற தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: நேயர்கள் இணைந்திருப்பது எதிரும் புதிரும். இந்த நிகழ்ச்சியில இன்றைய தலைப்பு நான் யார். நான் யார் அப்படின்னு நாங்க ஒரு க்வெஸ்சன் கேட்போம், அதுக்கு சில க்ளூஸும் கொடுப்போம். நீங்க வந்து கரெக்டா அந்த ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் இந்த கேம் ஷோ. இப்ப உங்களுக்கான ஃபர்ஸ்ட் நேயர் வந்து யார் இணைப்புல இருக்காங்கன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வியை கேட்கறதுக்கு புஷ்பா ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க.
1: நிகழ்ச்சியில இணைப்புல இருக்காங்களாப்பா?
0: இணைப்பு கொடுத்துடலாம்.
2: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: வணக்கம்.
2: இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வந்து நான் யார் அப்படின்ற கேள்விகளுக்கு வந்து வினாக்களுக்கு வந்து விடையளிக்க வகையில் வந்து இன்றைய நிகழ்ச்சி நமக்கு இருக்குது. நேரம் பார்த்தீங்கன்னா 4:09 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.

0: இன்றைக்கி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நான் யார் என்ற தலைப்பில் வந்து பேச போகிறோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் நேயர் யார் எங்கிறதுன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இங்கே மகாலயம் திருப்பூர்லேருந்து மனவிக்கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். முதல்ல ஒரு நன்றிங்க. மூணு மணி நிகழ்ச்சி சூப்பராக இருந்ததுங்க வானவில்.
0: அப்படிங்களா? பாடல் திரைப்பட பாடல்கள்லாம் சூப்பராக இருந்துச்சா? மிக எளிமையான ஈஸியான க்வெஸ்சன் கேக்கட்டுமா, இல்ல கொஞ்சம் டஃப்பான கேள்வி கேக்கட்டுங்களா?
1: கேளுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
0: சரி, உங்களுக்கு எளிமையான க்வெஸ்சனை ஒண்ணு கேட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, ஓகேங்களா? நான் ஒரு சூப்பர் ஸ்டாரின் படம், சரிங்களா, 1995 வெளியாகி பல திரையரங்குகளில் வருடக்கணக்கில் ஓடி சாதனை படைத்தேன். நான் யார்?
1: சூப்பர் ஸ்டார் ரஜினி படங்களா?
0: 95
1: அண்ணாமலை.
0: அண்ணாமலை தவறான ஆன்சர். கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க.
1: சூப்பர் ஸ்டார்
0: வருடக்கணக்கில் ஓடி சாதனை, ரொம்ப ஹிட் ஃபிலிம்னா அதை தான் சொல்லுவாங்க அந்த வருஷத்துலேயே அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
1: அப்படி
0: வேற இன்னொரு, அதுவும் தப்பு. சரி, ஒரு சின்ன க்ளூ கொடுக்கலாங்களா? என் வழி தனி வழின்னு ஒரு டைலாக் வரும் அதில். சரி, விடுங்க. அருமையா ட்ரை பண்ணதுக்காக நன்றி சார். அடுத்த கேள்வி கேட்கலாங்களா? முதல் கேள்விக்கு தவறான பதில் சொல்லிட்டீங்க, அடுத்த கேள்வி பார்க்கலாம், ஓகேங்களா? நான் ஒரு இயக்குனர், மணிரத்னத்தின் நாயகி, இயக்குனர் மணிரத்னத்தோட நாயகி, பல தேசிய விருதுகளை வென்றுள்ளேன். 80s காலகட்டங்களில் இருக்கிற படத்தில் வந்து மிகவும் பிரபலமாகி நான் வந்து வளம் வந்தேன். நான் யார்?
1: சுகாஷினி.
0: சுகாஷினி தவறான ஆன்சர்.
1: ரேவதி.
0: கரெக்ட் சார். திணறிட்டீங்க போல தெரியுது, அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டஃப் பண்ணிடலாம் கேள்விய.
2: ஓகே
0: பிரீத்தி, அடுத்த நேயர்.
2: ஓகே, அடுத்த நேயர் என்ன பிள்ளை இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா, திருப்பூர்ல இருந்து பாலன்.
2: ஓகே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நினைச்சிருக்கீங்க, நிகழ்ச்சிக்கு கேம் கார்டு ரெடியா?
3: ரெடியா இருக்குமா? நிலையத்துல எல்லாம் நலமா இருக்கீங்களா?
2: எல்லாம் சூப்பரா இருக்கும். நீங்களே எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்குமா?
2: ஓகே சார், இன்னைக்கு நான் யார் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்போம், சில க்ளூஸ் கொடுப்போம், நீங்க அது என்ன யாருன்னு கண்டுபிடிக்கணும்.
3: கொடுங்க, முயற்சி பண்றேன்.
2: ஓகே, இப்போ புஷ்பா ரெடியா இருக்காங்க, அவங்க க்வெஸ்சன் கேட்பாங்க.
3: சரிங்க,
0: இவருக்கும் நானே கேட்டுட்டுங்களா?
2: கேட்டுங்க நீங்க
0: சார். ஹலோ, வணக்கம்.
3: சொல்லுங்க.
0: வருக, வணக்கம்.
3: வணக்கம்மா,
0: எப்படி இருக்கீங்க?
3: நன்றிமா, நலமா இருக்கேன்.
0: நலமா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான கேள்வி கேட்கலாங்களா? படத்துல இருந்தே கேக்குறேன். நான் ஒரு வரலாற்று திரைப்படம், சரிங்களா, சோழர்களின் சதியை மையமாக கொண்டு மணிரத்னம் என்னை இயக்கினார். நான் யார்?
3: பொன்னியின் செல்வன்.
0: ஐ, சூப்பர். நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நான் யார் என்ற கேள்விக்கு அடுத்த நேயர்களுக்கு இணைப்பு கொடுக்கலாம். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.
2: இங்க எல்லாமே சம ஹிட்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். இது வந்து ஒரு கேம் ஷோ. இதுல வந்து நாங்க க்வெஸ்சன்ஸ் கேட்போம், சில க்ளூஸும் கொடுப்போம், அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் சொல்லணும். இன்றைய தலைப்பு வந்து நான் யார். இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கு கொண்டு உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லணும், நீங்களும் இந்த கேம்ல விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2-9-6-6-7-8-1 மற்றும் 8-3-0-0-1-9-1-0-1-8 9-3-4-2-9-0-1-0-1-8 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இப்போ நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம், கோயில்பத்தின் துரையன் பேசுறேன்.
0: நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நீங்களா? நல்லா இருக்கிறீங்களா?
0: நாங்களா சூப்பரா இருக்கோங்க. ஓகே, க்வெஸ்சன் ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: அந்த முதல்ல நான் என் வழி தனி வழி அண்ணாமலை.
0: அப்படியா? ஓ, அதுக்கு ஆன்சர் ரெடியோட வந்திருக்கீங்க.
2: அண்ணாமலை. அப்போ நீங்க வந்து கேட்ட க்வெஸ்சனுக்கு ப்ரிப்பேர் வந்துருவீங்க.
0: முன்னாடி உருவான ஒரு கேம். ஓகேவா, கெஸ் பண்றீங்களா ஏதாவது?
1: 3000 வருஷத்துக்கு
2: ரொம்ப பழமையான கேம்னு சொல்றாங்க பிரீத்தி.
0: சரி, இதுல வந்து ஒரு மூணு முக்கியமான வார்த்தைகள் இருக்கும். ஃபாஸ்டர், ஹையர், ஸ்ட்ராங்கர். அப்படினா வேகமா, உயரமா, வலிமையா, இந்த மூணு வார்த்தை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த கேம்ல. தெரிஞ்சச்சா?
1: உயரம்தானது.
0: இல்லங்க, இது மூணுமே இருக்கும் அப்படினு சொல்ல வர. சரி, ஓகே. இந்த வந்து 2024 இந்த கேம் வந்து பாரிஸ்ல நடந்துச்சு.
2: உற்றுங்க பிரீத்தி.

0: சாரை ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, இந்த மற்ற இன்னொரு நேயர் கேட்கலாம்,
1: இன்னொரு நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாங்களா?
0: இல்ல, அடுத்த கேள்வி ஒண்ணு கேட்டு பாக்கலாம் சார்ட்ட.
1: தெரியலீங்களா?
0: சரி சரி, இன்னொரு விளையாட்டு,
1: இன்னொரு கேம், இன்னொரு நாடு பத்தி க்வெஸ்சன் கேக்கட்டுமா? சரி, வந்து பெண்களுக்கு முதன் முதல்ல ஓட்டு போட உரிமை கொடுத்த நாடு எதுன்னு தெரியுமா? இந்தியா? இல்ல,
0: தவறான பதில்.
1: தெரியலையா?
0: சரி, அடுத்த நேயர்.
1: சரி, ஓகே,
0: நீங்க அருமையா வந்து ட்ரை பண்ணீங்க சார். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: ஓகே பிரீத்தி, இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் இவர் வந்து கரெக்டான பதில் வந்து சொல்லலை, ட்ரை பண்ணிட்டாரு. அடுத்த நேயர்கிட்டையும் இதே கேள்வி கேட்கலாங்களா?
1: ஓகே, கேட்டலாம்.
0: ஓகே,
1: வருக, வணக்கம்
2: மேடம். ஒன்னு நியூசிலாந்து மேடம்.
1: ஹலோ,
2: கோவை மாவட்டம் சின்னவன் செலவராஜ் பேசுறேன். ஒரு கேள்விக்கு நியூசிலாந்து பெண்களுக்கு முதல் முதல் ஓட்டுரிமை கொடுத்தனால
1: நான் உங்ககிட்ட அந்த க்வெஸ்சன் கேட்கவே இல்லையே. ஹலோ, ஓகே, அந்த கேம் பத்தி கேக்குற சொல்லுங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண கேம் என்ன கேம்?
2: சரிங்க,
1: குழு கொடுக்கணுமா?
0: அவருக்கு குழு கொடுக்கணும்.
1: ஓகே, இதுல வந்து ஃபாஸ்டர், ஹையர், ஸ்ட்ராங்கர் அப்படின்னு ஒரு மூணு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க.
2: மூணு பால்,
1: பால் இல்ல, வார்த்தைகள். ஒவ்வொரு விளையாட்டுக்கு ஒரு இது இருக்கும்ல தீம். சரி, ஓகே, அது விட்டுருங்க. 2024 வருஷத்துல பாரிஸ்ல வந்து இந்த விளையாட்டு வந்து நடந்துச்சு. இந்த விளையாட்டு வந்து 4 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும்.
0: பிரீத்தி, அந்த கருத்து இன்னொரு டைம் தமிழ்ல சொல்லுங்க, கண்டுபிடிக்கிறான்னு பாக்கலாம்.
1: தமிழ்ல வந்து வேகமா, உயரமா, வலிமையா. கண்டுபிடிச்சிடலாம். கேக்குதுங்களா?
2: சொல்லுங்க.
1: சரி, உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கேம் விளையாடுவாங்க.
0: சரி விடுங்க, நிறைய க்ளூ கொடுத்தாச்சு, இதுக்கு மேல அடுத்த நேயர்கிட்ட போய் கேட்கிறோம் சார் நாங்க. தேங்க்யூ ஃபார் காலிங் சார். ஓகே பிரீத்தி, இன்னைக்கு எதிரும் புதிரும்ல நான் யார் தலைப்புல வந்து நேயர்கள்கிட்ட கேள்வி கேட்டுருக்கோம். இணைப்புல இருக்காருங்களா நேயர்?
1: அடுத்த நேயர், வணக்கம். ஓகே, ரொம்ப ஈஸியா கேக்குறதுனால டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஒரு கேம் பத்தி கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா சினிமா மியூசிக் அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த லைனில் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த நேயர் வந்திருக்காங்க.
0: அப்படி விட மாட்டேமே, எல்லா துறைகளும் கேட்போமே ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் குமரகுண்டர் வடவள்ளியிலேருந்து செண்பகம் பேசுகிறேன் மேடம்.
1: நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு வந்து எதிரும் புதிரும் கேம் ஷோல வந்திருக்கீங்க.
0: பாரிஸ்ல
1: நடந்துச்சு. எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து இந்த கேம்ல விளையாடுவாங்க.
3: சரி மேடம்.
1: சரி சரின்றீங்க, கெஸ் பண்ணுங்க ஏதாவது.
0: சரி, ஓகே, அது எந்த கேம்?
3: எந்த கேம்னு கேக்குறீங்க?
1: ஆமா, ஒரு
0: விளையாட்டு. அந்த க்ளூ சொல்லுங்க தமிழ்ல.
3: க்ளூ சொல்லுங்க மேடம்.
1: க்ளூ தான், நான் ரெண்டு க்ளூ கொடுத்தனே. சரி, இப்போ 2028ல லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கற இடத்துல இந்த கேம் நடக்க போகுது.
3: சரிங்க மேடம்.
1: திரும்பியும் சரியா? ஓகே. சரி, கையில ஒரு நெருப்பு பந்த வச்சுட்டு போவாங்க, அது ஒரு க்ளூ. ஓகேவா? தெரியுமா?
0: இதை விட க்ளூ எப்படி கொடுக்க
3: மேடம்?
0: சொல்லுங்க சொல்லுங்க,
1: கெஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல.
3: சரி சரிங்க மேடம். வாலிபாலுங்களா மேடம்?
1: வாலிபால் இல்லைங்களே.
0: வாலிபால் கையில நெருப்பு வச்சுட்டு போவாங்க. சரி, ஓகே, வந்து ட்ரை பண்ணதுக்கு நன்றி மேடம்.
1: நன்றி. ஓகேங்க, தேங்க்யூ
0: பிரீத்தி.
1: சொல்ல
0: வேண்டாம், அடுத்த நேயருக்கு கண்டிப்பா கேக்குவோம்.
1: அதுக்குள்ள அவங்க கண்டுபிடிச்சு வந்துருவாங்க நான் நம்புறேன்.
0: நேயர்ட்ட இருந்து ஆன்சர் வரட்டும் இன்னைக்கு.
1: சரி, ஓகே, நேயர்கள்லாம் வந்துட்டு சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய நம்ம இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா என்ஜாய் பண்ணி விளையாடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இது உங்கள் OTFM 101.8.
0: இங்க எல்லாமே

0: ஸ்டுடியோல டைம் கரெக்டா 4:32 ஆயிடுச்சுங்க. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும், அதாவது இன்னைக்கு நான் யார் என்ற தலைப்புல வந்து வினாக்களுக்கெல்லாம் ஜாலியா சூப்பரா என்ஜாய் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க இப்போ அடுத்த நேயர்கிட்ட நாங்க வந்து, பிரீத்தி நீங்க கேக்குறீங்களா?
1: ஓகே, அந்த கேட்ட க்வெஸ்சன் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம்.
0: ஆமா, அதுக்கு யாருமே கரெக்டான ஆன்சர் பண்ணல இல்லைங்களா, அதெல்லாம் அதை அப்படியே கன்யூ பண்ணிக்கலாங்களா? இணைப்புல இருக்காருங்களா?
1: இணைப்புல இருக்காங்க நினைக்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: கோவை செல்பவரம் கையத்திர செல்விமா.
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கு. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: நாங்க எல்லாம் நலமா இருக்கோம். எதிரும் புதிரும் கேம் ஷோக்கு வந்திருக்கீங்க.
2: பாட்டுக்கு அந்த மாதிரி சுறுசுறுப்பா இருக்கு.
1: ஓகேங்க, நன்றி.
0: தேங்க் யூ.
1: சார், ஒரு விளையாட்டு பத்தி கேட்டுட்டு இருக்கேன்.
0: அப்படிங்களா?

0: ஓகே ஓகேங்க, சூப்பரா நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க. உங்களுக்காக வந்து ஒரு கிளாப்.
1: ரொம்ப நன்றி.
0: சரி ஓகே, அடுத்த குவெஸ்சன் கேட்கலாமா உங்ககிட்ட? ஹலோ, அவர் கட் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கு ஆன்சர் சொன்னதுனால அடுத்த குவெஸ்சன் கவர் இல்ல.
2: நாம வந்து ட்ரை பண்ண முடியாது. இது ஒண்ணுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிரலாம் சொல்லிட்டு
0: குடுத்துட்டீங்களா, அதுவே போதும் நோடிட்டாரு
2: சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே
0: சரி, அடுத்த நேட்ட பேசலாமா? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கிருஷ்ணமூர்த்தி இருந்து பேசுறேன்.
0: ரொம்ப ஜீனியஸ் ஆயிட்டே வரீங்க நேர்கள்.
2: அதனால இப்ப இன்னைக்கு வந்து நாங்க டஃபான கேள்வி,
0: இன்னைக்கு டஃபா வரலன்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம் ரெண்டு பேரும்.
2: பிரீத்தி கேளுங்க,
0: கேக்கலாமா?
3: தோத்தாலும் பிரச்சனை இல்ல.
0: ஆமா, முயற்சியே ஒரு வெற்றி தானே இல்லையா? ஒரு கவிஞர் பத்தி கேக்குற. அவரோட ஊர் வந்து திண்டுக்கல். ஓகேவா, ஊர் சொன்னாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு. அப்புறம் வந்து அவரு டைரக்டர் பாலா கிட்ட வந்து வேலை செஞ்சாரு. ஓகேவா
2: பிரீத்தி, ஊரு திண்டுக்கல்னு எனக்கு திண்டுக்கல்
0: பிரியாணி ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு. ஓகே, ஏதாவது க்ளூ கண்டுபிடிச்சிங்களா சார்?
2: இவரை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறலான்ட்டு.
0: சரி ஓகே, இவரோட ஃபர்ஸ்ட் 2001 வந்து இவரோட படம் வந்து தூள் திரைப்படம்.
3: தூள்
0: பாருங்க. பாலி இல்ல. சரி, ஒரு பாட்டு சொல்ற, அவர் எந்த படத்துக்காக வந்து இந்த சிறந்த லிரிக்கிஸ்ட் அவார்டு வாங்கினாருன்னு சொல்ற, தங்க மீன்கள் படத்துக்காக வாங்கினாரு.
2: சரி, நல்ல பேரு, ஆனா வர மாட்டாங்க. நிறைய க்ளூ கொடுத்துட்டீங்க, தவறான பதில் வேற சொல்லிட்டாரு, திருப்பி ஒரு க்ளூ கொடுத்தீங்க, அப்பவும் பதில் தவறான பதில்.
0: ஆமா, அவர் உயிரோட இருக்கிறாரு,
2: அதனால நீங்க
0: கொடுத்துடலாமா?
2: ஓகே, அருமையா ட்ரை பண்ணீங்க சார்.
0: தோல்விதான் வெற்றியோட முதற்படின்னு சொல்லிட்டு,
2: அப்ப முதல் ஸ்டெப்லயே நில்லுங்க. அடுத்த
0: நாளைக்கே வாங்க, ரெண்டாவது படிக்கு.
3: கண்டிப்பா.
0: ஓகேங்க, தேங்க்யூ. இப்ப என்ன பண்ணலாம், அடுத்த நேரத்தை கேட்கலாமா?
2: கேட்கலாம். இணைப்புல இருக்காங்களா லைன்ல?
0: பாத்திரலாம், வந்துட்டே இருக்காங்க காலர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட. வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். பேசுங்க இருவரும்.
0: முதல்
2: ஸ்டெப்ல கால வச்சமா அப்படிங்களா?
0: சரி, வெஜ் பிரியாணி வச்சிருக்கீங்க.
2: சரி, வெஜ் பிரியாணி,
4: குழம்பு சோறு, ரசம் சோறு, அதுக்கு வேணா நீங்க நினைச்சுக்கலாம். பிரியாணி
0: வெஜ், வெஜ் வெஜ் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் பிரியாணி. எங்களுக்கு தெரியும், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டாங்க, கண்டிப்பா நீங்க அடுத்த காலர் அதுக்கு ஆன்சர் சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்.
2: அதனால நாங்க அதை கேட்க மாட்டோம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம்.
0: ஆமா
2: பிரீத்தி, கேளுங்க. பிரீத்தி
4: உங்களுக்கு கேளுங்க,
0: தயா ஒண்ணு கேளுங்க, நான் சொல்றேன்.
2: டஃபா இருக்கணும் பிரீத்தி.
0: ஆமா, ஞாபகம் வச்சு. சரி ஓகே, இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர் அப்படின்னு சொல்லலாம், விளையாட்டு வீரர் பத்தி. ஓகேவா? ஒலிம்பிக்ல வந்து இவர் 8 கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு, 8 தங்கம் வின் பண்ணிருக்காரு.
4: ஓகே
0: ஓகே, ஒரு க்ளோ கொடுத்தாச்சு.

0: இவர் வந்து ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. இவர் வந்து உயரம் 6 அடி இருக்கும், 5 இன்ச் இருக்கு. அதுக்காக கூட ஒரு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு.
1: போதும் பிரீத்தி, 2 க்ளூ
0: போதுமா?
1: அதுலயே கண்டுபிடிச்சிருவாரு சார்.
2: ஐயோ, நீங்க ரொம்ப டஃப்பா கேள்வி கேட்டீங்க.
0: அது உங்களுக்கு டஃப்னு
1: சொல்லிட்டேமே. ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணுங்க,
2: ஏதாவது க்ளூ கொடுங்க.
0: தோல்வி தான் வெற்றியோட முதற்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கோம் நாங்க.
1: ஆமா,
2: இல்ல வேற ஏதாவது
1: படியில முதல்ல காலை வச்சிருக்கீங்க, வலிக்கு விழுந்துடாதீங்க.
0: சரி, இவர் வந்து ஜமைக்கா, ஜமைக்கா நாட்டோட ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க.
2: என்ன
0: ஜமைக்கான்னு ஒரு நாடு இருக்குல்ல, ஜமைக்காவோட ஹீரோனா இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: தவறான பதில் சொல்லிட்டீங்களே.
0: ஒலிம்பிக்ல கோல்டு வாங்கியிருக்காருன்னு சொன்னல, ஒலிம்பிக்ல 8 கோல்டு வாங்கியிருக்காரு. அதுல ஒரு சாதனை பண்ணாரு. அப்படித்தான்.
1: நீங்க புதுசா
0: கேக்குறீங்க.
2: நிறைய
0: பேர் வாங்கிருக்காங்க. இவர் ஜமைக்கா சொன்னல நாடு. ஓகே, உங்களுக்கு க்ளூ
1: நிறைய க்ளூ கொடுத்தாச்சே. நீங்க தவறான
0: ஒரு மனசுல நீங்க
1: தவறான பதில் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. சரி, அடுத்த நேயருக்கு போகலாம். அடுத்த நேர் இணைப்புல இருக்கிறாங்களா பிரீத்தி?
0: வணக்கம்.
1: ஒரு சாங் கேட்டுடலாங்களா?
0: வணக்கம். இல்ல, நேயரோட இணைப்பு வந்து கட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு நேர்கள் யோசிச்சுட்டே இருங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு பாட்டு கேப்ல கண்டுபிடிச்சிருவாங்க தெரியும். சோ நம்ம அதுக்கு இன்னொரு டஃபான குவெஸ்டின் அதுக்குள்ள ரெடி
1: பண்ணிடலாம்.
0: அதுக்குள்ள ஒரு சூப்பரான சாங் கிட்ட மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே சம ஹிட்.

0: 4:47 நிகழ்ச்சியோட ஏறக்குறைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நினைக்கிறோம்
1: பிரீத்தி.
0: இந்த சாங் வந்து பிளே பண்ணோம் இல்லீங்களா, அப்ப பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல ஒரு நேர்ட்ட க்வெஸ்சன் கேட்டிங்கல்ல, அதுக்கு இப்ப வந்து டான் ஆன்சர் வந்துரும் பாத்துக்கோங்க. நீங்க வந்து ஆனர் கொடுத்தோனே வந்துரும் பாத்துக்கோங்க.
1: செக் பண்ணி பாத்துறலாமா?
0: பாத்துறலாமா? இணைப்புல யார் இருக்காங்கன்னு?
1: வருக வணக்கம்.
2: வணக்கம். கரூர் மாவட்டம் வேட்டுவாளையில இருந்து சிவாங்க.
0: நீங்க சிரிச்சிட்டே பேசுறத பார்த்தா ஆன்சரோட வந்திருப்பீங்க நினைக்கிறேன்.
2: என்ன
1: பண்றது, உங்களுக்கு நாலேஜ் நாங்க இம்ப்ரூவ் பண்ணி விடுறோம். இதெல்லாம் தெரியாத விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கலாம் தானே?
0: சரி, அதே கேள்வி ரிப்பீட் பண்ணுங்க பிரீத்.
1: அதே கேள்வி கேக்கட்டும் உங்ககிட்டயோ?
0: ஆமா, அதுக்கு ஆன்சர்
2: ஒலிம்பிக் வரைக்கும் எல்லா ஆன்சர் தெரிஞ்சது.
1: சரி, இது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு குளோ எக்ஸ்ட்ரா குடுக்கறேன். ஓகேவா? இவரு வந்து ஒலிம்பிக்ல 8 தங்கம் வாங்கியிருக்காரு. இவர் ரொம்ப ஹைட்டா இருப்பாரு, 6 அடி இருப்பாரு, 5 இன்ச் இருப்பாரு. அந்த உயரத்துக்காகவே வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இவரோட நாடு வந்து ஜமைக்கா. ஜமைக்கா நாட்டோட ஹீரோ அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 9:58 நமக்கு இவர் ஞாபகம் வந்துடணும்.
0: பிரீத்தி, க்ளூ நிறைய கொடுத்துட்டே.
1: சரி, இன்னொரு க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு, ரொம்ப ஈஸியா. இவர் வந்து ஒரு ஓட்ட, இந்த ரன்னிங் இருக்குல்ல, அது சம்பந்தப்பட்ட வீரர்.

0: ரன்னிங்ல வந்து சூப்பரா ஃபாஸ்டா ஓடி சாதனை படிச்சவங்க யாரு?
1: வணக்கம்
0: இனியமாலை, வணக்கம்
2: பிரீத்தி. இந்த க்வெஸ்சன் வந்து தொடர்ந்து மூணு நேயர் நாலு நேயர் வந்தாச்சு, நம்மளுக்கே பொறுமை.
3: மாவட்டம் மணிநகரம், சண்முகசுந்தரம்.
0: ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு
2: சொல்லிடுறேன், நீங்க பேசாதீங்க.
0: என்ன பேசிட்டு இருக்காருங்களா?
2: அப்ப உங்களுக்கு கடினமான கேள்வி பிரீத்தி, கடினமான கேள்வி கேளுங்க,
0: கேட்டுடலாமா? கடினமான சரி, ஓகே. இது வந்து இது ஒரு வந்து கேம் சம்பந்தப்பட்ட விளையாட்டு தான். என்ன கேம்னு சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. சில க்ளூ கொடுத்துட்டு என்ன கேம்னு சொல்றேன், ஓகேவா? ஓகே. இவர் வந்து ஒலிம்பிக்ல பிரேசிலுக்காக கோல்டு மெடல் வாங்கி கொடுத்திருக்காரு, ஓகேவா?
3: சரி,
0: என்ன கேமா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. ஃபுட்பால். சூப்பர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கரெக்டா ஒரு ஆன்சர் பண்ணிட்டீங்க. இதே வந்து ஆன்சர் க்வெஸ்சன் கிடையாது, இது வந்து ஒரு க்ளூ. இதுவும் ஒரு க்ளூ, க்ளூக்குள்ள ஒரு க்ளூ, ஓகேவா?
2: அப்ப க்ளூ க்ளூவா கேப்பீங்க, கடைசில தான் ஆன்சர் வரும்.
0: ஓகே, ஒரு ஃபுட்பால வந்து மொத்தம் 80 கோல் அடிச்சிருக்காரு.
3: சரி,
0: ஓகே. சரி, அடுத்த க்ளூ வேணுமா?
3: ஆமா.
0: இவர் 17 வயசுலயே பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்ட் வந்து வாங்கியிருக்காரு.
2: அவ்வளவுதான் போதும் க்ளூ.
3: அப்படியா?
0: அப்படிதான்
3: பேசிருக்காரு.
0: ஆ,
3: கருப்பு முட்டை என்று அழைக்கக்கூடிய பீலே
0: இல்லையே,
3: வேற வேற ஏதாவது இருக்கா?
0: சரி, ஒரு க்ளூ கொடுக்கலாமா புஷ்பா? அவருக்கு
2: பயங்கரமான தவறான பதில்
0: சொல்லிட்டாங்க. இது சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்பதான் ரீசெண்டா அவர் வந்து ரிட்டையர்மென்ட் ஓய்வு பெற்றாரு.
2: அவர்
0: உசைன் போட்ட கையில வச்சதுனால டக்குன்னு சொல்லிட்டாரு. கையில இல்ல, மைண்ட்ல இருக்கு. ஓகேங்க, சூப்பர். வாழ்த்துக்கள். உங்களுக்காக ஒரு
2: கிளாப் கொடுத்துடலாம்.
0: ஓகேங்க,
2: ஓகே. டைம் பார்த்தீங்கன்னா 4:51 ஆயிடுச்சு. இணைப்பில் இருக்காருங்களா யாராச்சும் லைனில்
0: பார்த்துடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
0: ஹலோ,
2: வணக்கம். யார் எங்கிருந்து? ராஜ்குமார். எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கீங்க
2: ராஜ்குமார். ஒரு சுலபமான ஈஸியான கேள்வி கேட்கலாங்களா உங்களுக்கு? நான் மனித உடலில் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் ஒரு சயின்டிஃபிக்காக கேட்க போகிறேன். ஆக்சிஜனை எடுத்து செல்லும் ஒரு சிவப்பு இரத்த நிறமி நான் யார்?
0: கெஸ் பண்ணுங்க, கெஸ் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்லை, ஆன்சர் சொல்லுங்க.
2: ஆர்பிசி, ரெட் பிளட் செல், ரத்த சிவப்பான். சிவப்பானு தான் அதுல இருக்கிற ஒரு நிறமிய கேக்குறேன் நான். நம்ம எல்லாரோட ரத்தம் இருக்கு, WBC இருக்கு, RBC இருக்கு. நான் வந்து ஒயிட் பிளட் செல்ல கேக்கல, RBC ரெட் பிளட் செல்ல இருக்கிற ஒரு நிறமி. அதாவது இன்னொரு க்ளூ கொடுக்கணும்னா, ரத்தம் வந்து சிகப்பு நிறமாக இருக்க காரணமே அந்த நிறமி தான். இப்ப சொல்லுங்க,
0: நீங்க ஏதாவது ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னா தான் நீங்க அது ரிலேட்டடா வரீங்களா தப்பா கரெக்டா சொல்லலாம். சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு யோசிங்க. ஏதாவது
2: ரத்தத்தோட நிறம் என்னங்க? ரெட் கலர் தானுங்களே.
0: ரத்தம் வந்திருக்கா உங்களுக்கு? அது எதுக்கு சகப்பா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா
2: எனக்கு? அது இவ்வளோ
0: இல்லையாமா, யோசிக்கவே இல்லை.
2: கண்டிப்பா யோசிச்சிருக்கணும் இல்லைங்களா? எதனால அப்படி இருக்கு முடியல?
0: சரி, ஓகே. என்ன பண்ணலாம்?
2: அடுத்த நேயர் கிட்ட கேட்டறலாம். அருமையா ட்ரை பண்ணீங்க சார், தேங்க் யூ ஃபார் காலிங். ஹலோ, வணக்கம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். 4:53 ஆயிடுச்சு.
0: வணக்கம்,
2: வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
2: லாஸ்ட் நேயர்ட்ட கேட்ட க்வெஸ்சன் கேட்டிங்களா சார்?
0: என்ன
2: கலருங்க சார்? தெரியலீங்களா? இது மிகவும் சுலபமான ஒரு கேள்வியா இருக்குது, தெரியலன்ட்டீங்களே.
0: படிச்சிருப்போம், தெரியும். பட் இந்த நேரத்துல வரமாட்டாங்க.
2: சிவப்பானு ஆர்பிசி தான் நான் சொல்றேன். அது ஏன் சிவப்பு கலர்ல இருக்குன்னு கேக்குறேன். அதுல இருக்கிற நிறமி, ஒரு நிறமி இருக்கு, அது
4: என்ன?
2: ஏதாவது க்ளூங்களா? க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்களே. சரி, அதுல வந்து இரும்பும் குளோபுலின் அப்படின்ற ஒரு ரெண்டு நிறமியும் இருக்கு. இப்ப சொல்லுங்க. சார் இருக்கீங்களா?
0: யோசிக்கிறாரு.
2: சரி, அரும்
0: நம்ம படிச்சதெல்லாம் எங்கேயாவது ஞாபகம் வருமா? சயின்ஸ்ல படிச்சமே அப்பவோ. ஐயன் தான். ஐயனுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் தெரியுமா? பிளட் சம்பந்தப்பட்டு. நான் ஒரு குழு கொடுக்கட்டா? உங்க கொஸ்டின் நடுவுல வந்து ஹீம் அப்படின்னு சொல்லுவோம்.
2: அப்படின்ற நிறமி இருக்கு, ஓகேங்களா? ஹீம்னா வந்து இரும்பு, குளோபின்னா குளோரின், ஓகேங்களா?
0: ஹலோ, இருக்கீங்களா?
2: சரி, அருமையா ட்ரை பண்ணீங்க.
0: சொல்லிட்டோம், நான் கிளம்புறேன். கிளம்பி போயிட்டாரு.
2: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் பிரீத்தி. இப்ப வந்து நிறைவா ஒரு பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இணைந்திருங்கிறது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை நேரில் இதுவரை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உங்கள் நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் உங்கள் தோழி புஷ்பா.
1: இவ்வளோ நேரமாக எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப சூப்பராக ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணாங்க. தோல்வியே வெற்றியின் முதற்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக வந்த ஒரு எண்ணத்தோடு வந்து விளையாண்டாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அன்பு தோழி என் பிரீத்தி. இத்துடன் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை 3,15,000 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர்நிலைகளின் சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஆன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா மற்றும் தன்வி சர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது சரியாக 5 மணி 2 நிமிடம்.

தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா

ஒழித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா தில்லானா மோகனாம்பாள் படத்திற்காக பி சுஷிலா பாடியதை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் இப்போ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது வாடாமலர், அதாவது ஹீரோயின் ஸ்பெஷலாக இன்னைக்கு முதல் பாடல கேட்ட உடனே நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து யாரோட ஸ்பெஷலாக வந்து இந்த ப்ரோக்ராம் போகுதுன்னா பத்மினியோட ஸ்பெஷல் பாடல்கள் எல்லாம் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில் ஹீரோயின் ஸ்பெஷல்

ஸ்டுடியோல டைம் கரெக்டா 5:14 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க பொன்மாலை பொழுது. கேட்டு ரசித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷிலாவோட வாய்ஸில் கேட்டோம்.

ஒலித்த அந்த பாடல் இரு மலர்கள் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. நேரம் இப்போது 5:27 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுச்சுக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர் ஹீரோயின் ஸ்பெஷல். இன்றைக்கி ஹீரோயின் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் பொன்மாலை பொழுதில் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் நடிகை பத்மினி அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களையெல்லாம்.

ஒளித்தாந்த பாடல் மதுரை வீரன். படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 5:35. நேர்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க பொன்மாலை பொழுது வாடாமலர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நடிகை பத்மினி அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோயின் ஸ்பெஷல்

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 5:45 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேரில் கிட்ட என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. பொன்மாலை பொழுது வாடாமலர். இன்றைக்கி ஹீரோயின் ஸ்பெஷல், அதாவது பழைய ஹீரோயின் பத்மினி அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. தொடர்ந்து கேட்கவிருக்கும் பாடல் இருமலர்கள் படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒழித்த பாடல் இருமலர்கள் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா குரல்களில் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்ல நேரில் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது வடமலர்.

உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

0: நேரம் இப்போது 6 மணி.
1: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
2: ஆர்பிஐ சொல்கிறது,
1: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.

மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், தேயிலை விவசாயம் குறித்து ரவி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் இறைவாக தகவல் களஞ்சியம் ஆகிய இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம், எழுதியவர் எஸ் எல் நானு, அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. தொடர்ந்து 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை, வி வெங்கடேசன் அவர்கள் பாட்டு, எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்கசாமி அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல். நாளை நிகழ்ச்சிகள், நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி, தென்மேற்கு பருவமழை குறித்த நீலகிரி மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ. தாய்ப்பாலின் பயன்கள் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள்.

தொடர்ந்து திரை காணும் நிறைவாக சட்டமறிவோம். அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நில்கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து 8 ஒத்துழையாமை இயக்க தினம் உரை வழங்குபவர் தென் திரு பிதாங்கூர் இந்து கல்லூரியின் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம். தொடர்ந்து பிளே கிரவுண்ட் அறிவோம் பகிர்வோம்.

0: Men's 80 kg semi-final. India's Unnati Huda and Tanvi Sharma advanced to the women's single semi-final at the Taipei Open today with impressive victories in their respective quarter-finals. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 6:10. விலகேற்றும் வேளை. திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.

ஒலித்த பாடலை பாடியது பி. சுஷீலா. பாடலின் படம் அன்னை வேளாங்கண்ணி. நேரம் இப்போது 6:19. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.

ஒழித்த பாடல் மேல் மருவத்தூர் அற்புதங்கள் படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. நேரம் இப்போது 6:24.

ஒழித்த பாடல் அருண் படத்திற்காக மாணிக்க விநாயகம் குழுவினர் பாடியது. கேட்ட பாடலுடன் விலக்கேற்றும் வேளை நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஔர் சாதன் தேனா சாஹ்.

0: தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காவல்துறையினருக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் விருதுகள் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவல்துறையின் சாகச நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தாவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள் முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கோடியக்கரை அருகே நடுக்கடலில் 2 நாட்களாக தத்தளித்த

0: பத்மநாபபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களை நாகை மீன்வளத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். நாட்டுப்படகு பழுதானதன் காரணமாக அந்த மீனவர்கள் நடுக்கடலில் சிக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமுடம் மீனவ கிராமத்தை சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 6 மீனவர்கள் கடந்த 27 தங்கச்சி மடத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் நாகை மாவட்டம் கொடியக்கரைக்கு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த 29 படகு இன்ஜின் பழுதானதால் 2 நாட்களாக கடலில் தத்தளித்தனர். இதில் அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுந்தரவள்ளி என்ற விசைப்படகிற்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் மீன்வளத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் மீன்வளத்துறையினர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சென்று அவர்களுக்கு குடிநீர் உணவு மீட்டு நாகை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். நடுக்கடலில் தத்தளித்த 6 மீனவர்களும் பத்திரமாக கரைக்கு வந்து சேர்ந்ததை அடுத்து மீனவர்கள் படகினை பழுது பார்த்து சீர்செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆடுகள் சந்தையில் இன்று 1 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையாயின. மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்க குவிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் அருகே உள்ள செம்பட்டியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச் சந்தையானது நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று ஆட்டுச் சந்தையானது களைகட்டியது. குலதெய்வ வழிபாட்டிற்காகவும் நேர்த்திக்கடனுக்காகவும் வெள்ளாடுகளை வாங்க பொதுமக்கள் திரளாக குவிந்தனர். திண்டுக்கல், மதுரை, திருச்சி, தேனி மாவட்டங்களிலிருந்து வந்த வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளையும் வாங்கிச் சென்றனர். எடைக்கேற்ப ஒரு ஆடு 10,000 ரூபாய் முதல் 15,000 வரை விற்பனையான நிலையில் ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கட்டிடங்களை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் முன்னாள் படைவீரர் அலுவலகத்தில் மாநில அமைச்சர் திரு சரத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தரிசன நேரம் குறைக்கப்படவில்லை என்று கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் பெற்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. கனடாவின் ஆன்டாரியோவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 23-21, 21-16 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் தேவிகா சிஹாகை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று தன்வி சர்மாவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் பிலிப்பைன்ஸின் கிளாரன்ஸ் வில்லஃபிளாரை வென்றார். இந்தியாவின் கின்பால் சோனா, ஆரியமான் டாண்டன், பிரணய் கட்டா ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் டெஸ்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி. நேரம் 6:40.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 6:40.
5: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. வெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
6: நாகுசேமியா ஜனலாக நமஸ்காரா. இதோ பெட்டத கமலோ இந்திரா நிகழ்ச்சி முதல் பாட்டு. உந்த ஜவ்வாணி கோசுகோ எண்ணுகோ காதல் பந்தரா அத்தன்ல ஆ ஜாமா ஏசக முக்கியவாத வந்து ஜாமா வாட்டுறா. நங்ககா வந்து எண்ணு மேல கவாடத ஆ எண்ணுகோ நங்க மேல கவாடத ஆல எரடாவோ ஒப்போகப்போ தோர்சுதுல அறுதோ அறியாதங்க கவமாடிந்தா. உந்த ஜாமதோக நாங்க கவம் ஏய் புடுவா அத்தனைக்கு முடிவு மாடி நாங்க ஓனா யோகுதுகா முயற்சி மாடினா. ஆக ஆ எண்ணோ இல்ல எனக்கு இதெல்லாம் இடியா எங்க மனைய இதெல்லாம் அறதுல ஒப்பாரோ நான் கப்புதோ நான் கழிச்சுக்கு போது வந்ததோ எங்க மன குடும்ப கஷ்டம் நினைச்சத வந்த நீ இதெல்லாம் மாடல எங்க குடும்ப இடியா நான் தந்தையே ஒருப்பியா உந்த வேலை இன்னும் இடிப்புலமாகத்தா நங்கத்தான் அறியாத இதுல கவாந்து நினைச்சிட்டு போ அத்தந்தேகி நங்க நினைச்சோ டைம் தோக ஆ எண்ணோ நங்க அறியாத நங்க நோடி நகதியா ஏக்கான்ல கவ அடத அதுனா நங்க ஓய் ஏகுதோ ஏ இதை ஒண்ணு ஒப்பிப்புல ஏனர்த்தாடத அத்தெத்த மாடியே முறுக்கி கிறுக்கியே கவாடத அத்தந்தேகி அதுவும் கண்ணு தோகத்தை ஏகேரா பேதோக ஏகாரோ அது வேற விஷயா கவா தொடங்குவா ஜாமா தம்பதோ இரடாவுக்கும் அப்புறம் முக்கியம் இல்ல ஆ ஜாமாவை பத்தி எவ்வளோ வந்து பாட்டோம்.

0: இந்து பெட்ட தகமலு நிகழ்ச்சிதாக வந்த பாட்டெல்லாம் நீங்க அப்பர் எடுத்துட்டா தந்தையே எங்க நம்பினியோ இதே மாக்க இன்னந்த பெட்ட தகமலு நிகழ்ச்சிதாக நீங்க வந்து சந்திச்சனியோ நமஸ்கார.
1: நேயர்கள் இதுவரை பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

ஒளி தேர்ந்த பாடல் தங்கமகன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் கேட்டோம். இளையராஜாவோட இனிய இசையில் நேரம் இப்போது 7:04 தொடர்ந்து திரைப்பட பாடல் கேட்டுட்ருக்கீங்க. தொடர்ந்து கேட்கலாம் மண் வாசனை படத்திலிருந்த ஒரு சூப்பரான பாடலை. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

ஒலித்தா அந்த பாடல் மண் வாசனை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில் கேட்டோம். கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தர்மபுரி மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல்
1: நிமிடம் ஆகாஷ்வாணி. தர்மபுரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் தண்டபாணி.
2: மத்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டு

0: ாகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் விபி கிராம் ஜி சட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக ஜூலை மாதம் முதல் தேதி முதல் ஊரக பகுதிகளில் செயல்பாட்டுக்கு வரும் திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு பயன்கள் கிடைக்கும் என தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்புதிய திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்வதற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும். விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வேலை வழங்காத பட்சத்தில் பயனாளிகளுக்கு தகுந்த வேலையின்மை உதவித்தொகை வழங்க வழிவகை இச்சட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது. நேரடி பயன் பரிமாற்றம் மற்றும் நிதி வெளிப்பாட்டு தன்மை 100% இடைத்தரகர்கள் இல்லாத பரிமாற்றமாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நிதி நேரடியாக கிராம ஊராட்சி கணக்குகளுக்கும் பயனாளிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதால் உள்ளாட்சி அமைப்புகள் கூடுதல் நிர்வாக தன்னாட்சியை பெறுகின்றன. வெறும் வேலைவாய்ப்பாக மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய நீடித்த வாழ்வாதார சொத்துக்களை உருவாக்குவதில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடத்தூர் மற்றும் போ மல்லாபுரம் ஆகிய பேரூராட்சிகளின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருவதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அனைவரும் விடுபடாமல் முழுமையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என களப்பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரை வழங்கினார். இப்பயிற்சியில் வீடு வீடாக சென்று டிஜிட்டல் முறையில் தரவுகளை சேகரிப்பது மற்றும் துல்லியமாக பதிவேற்றுவது குறித்து களப்பணியாளர்களுக்கு கணக்கெடுப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இம்மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அலுவலர்களும் சிறப்பான முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியினை சிறப்பாக செயல்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாணவர்கள் விளையாட்டு, கல்வி, வாசிப்பு உள்ளிட்டவைகள் மீது ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும், போதைப் பொருள்களுக்கு எதிரான மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
1: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் எது தெரியுமா? அது போதைப் பொருள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, விதை நெல் சிதைந்து போனால் அடுத்த போகத்திற்கு அறுவடை கிடையாது. அதே மாதிரிதான் இன்றைய தலைமுறை போதையில் அழிந்தால் இந்த நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது. நோ டு ட்ரக்ஸ் சொல்லி பழகுங்க. உங்க கவனத்தை விளையாட்டு, கலை, வாசிப்புன்னு பயனுள்ள வழிகளில் திருப்புங்க. நம்ம தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மூலமா போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வாரந்தோறும் தீவிரமா இப்ப நடந்துகிட்டு வருது. கடைகள் மற்றும் வீடுகளில் யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தா மட்டும்தான் போதையில்லா ஆரோக்கியமான வலிமையான தருமபுரியை நம்மளால உருவாக்க முடியும்.
0: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்கும் பணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் பைரநாயக்கன்பட்டி ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின் போது பிரதான குடிநீர் விநியோகிக்கும் குழாயில் இருந்து சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருந்த ஒரு தனிநபர் குடிநீர் இணைப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த சட்டவிரோத இணைப்பு துண்டிக்கப்பட்டு வெங்கடாபுரம் மற்றும் நாகமரத்து பள்ளம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வடிவமைக்கப்பட்ட அளவில் குடிநீர் சீராக வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களின் கவனத்திற்காக சில விளக்கங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதான குடிநீர் குழாய்களில் சட்டவிரோதமாக இணைப்பு எடுப்பது சட்டப்படி குற்றமாகும். இது போன்ற செயல்கள் காரணமாக பிற பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கல் பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்களுக்கு கடுமையான சிரமம் ஏற்படுகிறது. இனி அனைத்து ஊராட்சிகளிலும் திடீர் ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். சட்டவிரோத குடிநீர் இணைப்பு எடுப்போர் மீது குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, அபராதம் மற்றும் நடைமுறையில் உள்ள விதிகளின்படி சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது.
2: தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் தண்டபாணி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 5,070 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 1 மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 84,084 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எரிபொருள் இறக்குமதியை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். தொழில்துறை, அரசு மற்றும் தொழிலாளர்களுக்கிடையே நல்லிணக்கம் நிலவுவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தொழிலாளர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளை தேசிய இயக்கமாக மத்திய அரசு உருவாக்கியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அட்டல் புதுமை இயக்கம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஐநாவின் அமைதி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் இந்தியா ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். ஐநா அமைதிப்படையில் இந்தியாவின் சார்பில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றுவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நீவின் சார்பில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றுவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார்.

நாடுகளுக்கு இடையே 3 பேர் சிக்கியுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடுயின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். மேற்குவங்கத்தில் தீவிரவாதி என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறப்பு அதிரடி படையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பர்தமான் பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அமராவதியில் இதனை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு விவேக் யாதவ், கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இந்த பணிகளின் போது பல்வேறு காரணங்களுக்காக வாக்காளர் பட்டியலிலிருந்து 45 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீக்கப்பட்டவர்கள் உரிய காரணங்களுடன் பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் இறுதி வரை உள்ளதாகவும் திரு விவேக் யாதவ் தெரிவித்தார். குஜராத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிவாரண ஆணையர் திரு கௌரங் மக்வானா கூறியுள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கென 50 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 30 குழுக்களும் அம்மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரங் மக்வானா கூறினார். ஒடிஷாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கென உயர்நிலை குழு கூட்டம் அம்மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் இன்று புவனேஸ்வரில் நடைபெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகளை இயல்பு நிலை திரும்பும் வரை நீட்டிப்பது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் 15,000 மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சில பகுதிகளில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சப்தாரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலையடுத்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைதி திரும்ப பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர்.

கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபோரியை வென்றார். ஜூடோ பிரிவில் அஸ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டேருக்கு ஒரு டன் வேப்பம்புண்ணாக்கு மண்ணிலிடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம்புண்ணாக்கு ஒரு ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பர்பூரியோசிலியம் லிலாஜினம் 5 கிலோ ஹெக்டேர் என்ற அளவில் இட வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45-60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புலியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை. மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும்.

0: நேரம் சரியாக 7:30.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: ஆல் இண்டியா ரேடியோ, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8.

0: பாடல் மற்றும் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியின் துவக்கமாக தேயிலை விவசாயம் குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி ரவி அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் நேர்முகம். ஐயா வணக்கம்.
1: இப்போ தேயிலை விவசாயம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் பிரத்யேகமாக இருக்கிற ஒரு விவசாய முறை. அதாவது பெரும்பகுதியான விவசாயிகள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் தேயிலையை பயிரிடுறாங்க. இது என்ன காரணத்தினாலன்னு சொல்கிறீங்க?
2: செலவு கம்மி. டீ ஒரு டைம் போட்டனுக்கு முதலீடு ஒரே டைம் தான். ஆனால் முன்னெல்லாம் இரவு கம்மி, விலை கம்மி. இப்போலாம் இரவு ஜாஸ்தி தரிச்சு போட்டன. ஒரு டைம் கிழங்கு மாதிரி மாற்றி மாற்றி போடாத மாதிரி தேவையில்லை.
1: நீங்கள் 31 வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க. அப்போ இருந்த விவசாயத்துக்கும் இப்போ இருந்த விவசாயத்துக்கும் தேயிலை விவசாயத்துக்கு எப்படி ஒரு வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: இப்போல்லாம் ரேட்டு இதே ரேட்டு தான். ஆனால் எருவு தான் ரேட்டுக்கு ஜாஸ்தி தரிச்சு. முன்னெல்லாம் 600 ரூபாய் இருந்தது, அப்போ லாபம். ஆனால் டீ இப்போ லாஸ் முன்னே மாதிரி இல்லை. முன்னெல்லாம் கூலி கம்மி, அதே ஒரு காரணம்.
1: விலை ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு, அதனுடைய எருக்களுடைய பிற செலவுகள் தான் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்கிறீங்க. டீயெல்லாம் விவசாயம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருத்தவங்க முதல் முதல்ல எவ்வளோ ஏக்கர்ல அளவுக்கு நிலம் தேவைப்படும்? அந்த டீயெல்லாம் விவசாயத்துக்கு முதல் முதல்ல நிலத்தை எப்படி தயார்படுத்தலாம்?
2: முதல்ல முன்னெல்லாம் வந்து இதெல்லாம் நீலகிரி பீடு தான் இருந்தது, ஒரு மட்டும் சமமடி இல்லை. அதனால் எல்லாமே வரப்பு இடிச்சு தான் ஸ்லோ பண்ணி தண்ணி நிற்காமல் ஒரு வாட்டமாக பண்ணி வீட்லேயும் சுத்தம் பண்ணிட்டு அது நாற்று போடுறோம்.
1: என்ன காரணத்தினால இந்த தண்ணி வந்து தேயிலை விவசாயத்துக்கு தேங்காத நிலை இருக்கணும்? மேடு அதாவது இறக்கத்தை நோக்கி எதனால் பயிரிடுறீங்க?
2: ஒன்னா வந்து இலை எடுக்கிறதுக்கு நல்லா ஒரே மட்டமாக இருந்தாக்க எடுக்கிறது நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து இலை வந்து ஒரே மட்டம் லெவலில் இருக்கிறது வாட்டம் பண்ணாக்க. ரெண்டாவது வந்து இந்த டீக்கு அந்த அளவுக்கு மழை தேவையில்லை, ஓரளவு இருந்தால் போகுது. இப்போ அந்த கவாய் எடுத்துடுறோம், பெட்டி கவாய் எடுத்துடுறோம், அதில் அதுலேயே தண்ணின்னா அதே போகுது.
1: இப்போ மட்டமான பகுதி இல்லாமல் சரிவான பகுதி தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க. இந்த சரிவான பகுதியில் எப்படி தேயிலை நாற்றுக்களை முதல் முதல்ல நடவு செய்யலாம்?
2: நடவுனாக்க இந்த ஒரு 4 அடி 4.5 அடி விட்டுருவோம். மேலே டிரென்ஸ்காவை எடுத்தனாக்க அது இடைவெளி வந்து 4.5 அடி இருக்கணும். 2.5 அடி நாற்று முக்கோணமாக போடணும், நாற்று போடணும். மூணு இடத்துக்கு முக்கோணம் மாதிரி மூணு இடத்துக்கு நாற்று 2.5 அடி 2.5 அடி.
1: இப்போ 1 ஏக்கர் அளவுக்கு நிலம் இருக்கிற விவசாயிக்கு எவ்வளோ டீ நாற்றுக்கள் தேவைப்படும்?
2: 1 ஏக்கராக்குன்னு 5000 நாற்று, 1 மூட்டை கடுக்கு 500 நாற்று மாதிரி.
1: இந்த நாற்றுக்களை நடவு செஞ்சதுக்கு அப்புறமா இந்த தேயிலை செடி வந்து எத்தனை நாட்களில் முளைச்சி பலன் கொடுக்க ஆரம்பிக்கும்?
2: அது 2 மாதம் இருக்குள்ள நல்லா இதாயிரும். நல்லா சைடில் இலை வந்து நல்லா இதாயிரும். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் பெருசாகிட்டேனாக்க ஒரு 6 மாதம் அந்த மாதிரி பெருசாகிட்டேனாக்கா இந்த வருஷத்துக்குள்ளே பெருசாக ஆயிரும். ஒரு காடு பொறுத்த மாதிரி சக்தி இருந்தாலும் மடர்னு அது நாற்று நல்லா நாற்றுனா மடர்னு ஆகும். அதே மாதிரி கட்டிங் பண்ணிடணும். மேலே வருஷத்தில் மேலே அப்படியே இது வேணுமா போகுது. கிளீனாக இந்த இலையை மட்டும் மேலே கிளீட்டானாக்கா அப்படியே சைடெல்லாம் எல்லாம் பரவி விடுது.
1: தேயிலை செடி வந்து வளர ஆரம்பித்ததுக்கப்புறமா எத்தனை நாட்களுக்கு அப்புறமா வந்து அந்த இலைகளை பறிக்க ஆரம்பிக்கலாம்?
2: இலை வந்து ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு கம்மி தரும். கொஞ்சம் கொஞ்சம் 10 கிலோ, 1 ஏக்கருக்கு 10 கிலோ 15 கிலோ அது மாதிரி அப்படியே போக போக ஜாஸ்தி அந்த இதாக பரவி நல்லா அகலாம் விட்டேனாக்கா ஆட்டத்தானா எத்தனை வந்துடும். எரு போட போட நம்ம வேலை செஞ்ச மாதிரி நல்லா கவனிச்சனாக்கா நல்லா இலை வரும். அப்படியே அப்படியே அப்படியே கடைசியில் ஒரு 3 வருஷம்னா நல்லா கவர் ஆயிடும்.
1: இப்போ ஒரு தேயிலை செடி வந்து அந்த நாற்று வந்து நல்ல பலன் கொடுக்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருடங்கள் தேவைப்படுது. இப்போ தேயிலை விவசாயத்துக்கு என்னென்ன மாதிரியான உரங்களை நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு பயன்படுத்துறீங்க?
2: தோட்டம்னாக்கா மற்ற காய்கறி மாதிரி இல்லை. இதுக்கு வந்து அம்மோனியம் பேஸ் உண்டு. 2 வருஷத்துக்கு 2 டைம் போடணும். 4 டைமும் டிவியில் போடுற சொல்கிறாங்க. நாம் வந்து முங்காரண்டி மே மாதத்தில் ஒன்று ஃபஸ்ட்டில் வந்து அம்மோனியம் பேஸு, அதுக்கு பின்னாடி வந்து கடப்பாக்கத்தில் வந்து யூரியா பேஸு, அதுக்கு பின்னாடி மறுபடியும் அம்மோனியம் பேஸு. 3 எரு போடுறோம். இல்லாட்டி இந்த 2 எருவை போட்டு 2 அம்மோனியுமே 2 டைம் போட்டு.
1: இதுக்கு நீங்கள் நாட்டு எருக்களும் பயன்படுத்துகிறீங்க?
2: நாட்டு எருவு ஒன்றும் இல்லை.
1: இல்லை பயன்படுத்தலாமா?
2: நாட்டு எருவே அந்த பூச்சி ஆகுதுங்கிற மெயின். அதனால் யாரும் போடுறதில்ல. எல்லாமே இந்த அம்மோனியம் பேஸு யூரியா பேஸ் தான் போட மாற்றி மாற்றி போடுறது.
1: இப்போ சில நேரங்களில் வந்து நல்ல அதாவது நல்ல தரமான இலைகள் வந்து எடுக்கணும்னு நினைக்கிற விவசாயி என்னென்ன மாதிரியான முறைகளை பின்பற்றினா நல்ல தரமான தேயிலையே எடுக்க முடியும்?
2: மெயின் வந்து தோட்டம் நல்லா வைக்கணும். எருவு நல்லா போட்டு நல்லா இது பண்ணனாக்கா விவசாயி எப்படி இது பண்ணுறோம், டீ இந்த காய்கறி எப்படி பண்ணுறோம், அதே மாதிரி டீ தோட்டத்தையும் அப்படி நல்லா இது பண்ணனாக்கா நல்லா இலை வரும். ரெண்டா வந்து கையில் எடுத்தானாக்கா இன்னும் நல்லா இது வரும், ரேட் கிடைக்கும். ஆனால் இங்கே அது மாதிரி எல்லாம் கத்தியில் எல்லாமே கத்தியிலே எடுக்கிறாங்க. அதனால் வந்து அந்த கரெக்டாக எல்லாத்துக்கு அது ரேட்டு கிடைக்காது, அது இலையும் வராது. மெயின் நம்ம வேலை செய்கிறது லாஸ் மாதிரி. நல்ல கையில் எடுத்த 3 இலை எடுத்தோன்னாக்கா அது தகுந்த மாதிரி 30 ரூபா இருக்க கொடுப்பாங்க. இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை, ஒவ்வொரு இடத்து மாதிரி கையில் எடுத்தால் நம்ம லாபம்.
1: இப்போ அதாவது நீங்கள் மிஷின் அதாவது இயந்திரத்தை பயன்படுத்தாமல் கையில் எடுத்தால் தேயிலையுடைய தரம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ தேயிலை விவசாயத்தில் பூச்சிகளும் பார்க்க முடியும். அந்த தோட்டங்களில் பூச்சிகளும் வந்து தேயிலைகளை தாக்கும். அந்த உங்களுடைய அனுபவத்தில் என்னென்ன மாதிரியான பூச்சிகள் தேயிலையை தாக்கக்கூடியதாக இருக்குது?
2: மெயின் வந்து

0: கெத்தல் வெட்டும் போது இப்பெல்லாம் மருந்து வந்துச்சு. முன்னெல்லாம் வந்து கெத்தல் வெட்டுற போது அந்த மம்முட்டி அந்த செடிக்கு போடும், அதில் வந்து தானாக வந்து அந்த வண்டு உள்ளார வந்து சின்ன சின்ன பூச்சி மாதிரி ஆயிரும், வேர் பூச்சி மாதிரி ஆயிரும். அதுக்கு வந்து அந்த வலை மாதிரி இருக்கிற வலையை எடுத்து உள்ளார பூச்சி இருக்கும், அந்த பூச்சியை அந்த குச்சி எடுத்து அப்படியே இது பண்ணனாக்கா அது செத்துடும். அப்படி இல்லைன்னா இந்த பெண்வாள் ஒரு டியூபில் எடுத்து அப்படியே கொஞ்சம் போட்டனாக்கா அதில் அந்த இதை சாதனம் செத்துடும். அதில் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த பெண்வாள் மெயின் பெண்வாள் தான் அடிக்கிறோம்.
1: வேறு என்னென்ன மாதிரியான பூச்சிகள் வந்து தேயிலைக்கு தொந்தரவு தருது?
0: மெயின் அந்த இது தான் அந்த கூடு கட்டுறது அது கட்டிடுவோம், அந்த ஒரே ஒரு பூச்சி தான் அது மெயின் வந்து பெண்வாளே. இதுதான் நம்ம அனுபவத்தில் வேறு எல்லாம் மருந்து இருக்குது, ஆனால் நான் வந்து எல்லாம் அடிக்கிறதில்ல. ஜிங்க் சல்ஃபேட்டு இலை வர்றதுக்கு இலை எடுத்துகிட்டு காடுக்கு ஜிங்க் சல்ஃபேட்டு அது மருந்து அடித்தனாக்கா நல்லா வரும்.
1: இப்போ அந்த கவாத்து பண்ணின்னு சொல்கிறாங்க, அந்த கவாத்து பண்ணினா என்ன, அது எத்தனை நாட்களுக்கு எத்தனை மாதங்களுக்கு ஒரு தடவை பண்ண வேண்டியிருக்கும்?
0: கவாத்துனாக்கா அந்த செடி வந்து பழசு வயசாயிரும், ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி ஆகிட்டனாக்கா நல்லா இலை வராது. வெறும் அந்த இது இலை வராத போது அதுக்கு வந்து கப்பாத்து அடியில் வெட்டிடணும். வெட்டிட்டானாக்கா அது இது நல்லா சூப்பராக அந்த கட்டு இந்த நம்ம கால் மூட்டை கீழே 1.5 அடி அந்த மாதிரி வெட்டிட்டனாக்கா நல்லா வந்து இலை வந்து நல்லா பறிப்பு நல்லா இன்னும் அகலமாக வரும். இப்போ முன்னே வரது மாதிரி கப்பாத்து பண்ணாலும் இன்னும் இலை வரும், வெயிட் வரும் இலைக்கு. ஆனால் அது இலை வந்து நல்லா எல்லாம் எடுக்கலாம், நல்லா வெயிட் வந்து கப்பாத்து வெட்டாததுக்கு வெட்டினதுக்கு நம்மளுக்கு தெரியும். வெட்டினாக்கா சூப்பராக இலை வரும், ஆனால் வந்து அந்த இலத்து வெயிட்டு தனியே அது நல்லா இருக்கும்.
1: இந்த கவாத்து பண்ணுற முறை எப்படி இருக்குது?
0: கபாத்து முறை வந்து வந்து இந்த குச்சி வராமல், குச்சி வராததுக்கு கபாத்து பண்ணுறாங்க 5 வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் அப்படி பண்ணுறதில்ல, இங்கே 10 வருஷம் அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. இந்த கத்தியில் எடுக்கும்போது அது யாரும் வந்து பண்ணுறதில்ல, ஆனால் கீழேலன்னா 5 வருஷம் அந்த ஒரு டைமுக்கு தான் இது பண்ணுறாங்க.
1: ஒரு சராசரியாக ஒரு தேயிலை செடியோடைய ஆயுட்காலம் எவ்வளோ நாட்கள், எத்தனை நாட்கள் வரைக்கும் அது பலன் கொடுக்கும்?
0: அது இப்போ இப்போ மெயின் வந்து எல்லாம் போட்டது தான் மீன் கீழெல்லாம் வந்து பழைய நாற்று இந்த அதெல்லாம் இந்த பழைய செடிகள்லாம் வேறு எடுக்கிறாங்க. இதெல்லாம் விபி நாற்று இது வந்து அந்த மாதிரி தெரில, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரில. ஆனால் நல்லா இருக்குது, இலை நல்லா இருக்குது. அந்த அது ஆயுசு எத்தனைன்னு சொல்ல முடியாது, அது வேணா இலை வரலன்னா மாற்றி போடலாம், இல்லைன்னா அப்படியே வச்சாலும் வைக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் தெரிஞ்ச மாதிரி 30 வருஷம் 90 போட்டேன், இப்போது 31 வருஷம் ஆச்சு. ஆனால் அது ஒன்று கப்பாத்து வேணால் கப்பாத்தி ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டைமே கப்பாத்து விட்டுரும், அவ்வளோதான். வேறு வந்து ஒன்று வேறு எடுக்கிற அந்த மாதிரி இல்லை.
1: இப்போ தேயிலை செடிகளில் வந்து அந்த இலைகள் பறிக்கும் பொழுது அது ரகங்களாக பிரிக்கப்படுது, அந்த பிரிக்கக்கூடிய ரகங்கள் எப்படி இருக்குது?
0: மெயின் வந்து எல்லாமே கத்தியில் எடுக்கிறோம், 3 மாதத்துக்கு ஒரு டைமே கத்தியில் எடுக்கிறோம். அது வந்தாலும் எல்லாமே மொத்தமாக ஒட்டுக்க எடுத்துடுறோம், இந்த தாயெல்லாம் அந்த மாதிரி விடுறதில்ல. மேலே இருக்குது இப்போ பெருசானதுக்கு ஒட்டுக்கமாக கத்தி எடுத்து மொட்டமாக பண்ணிடுறோம். ரெண்டாவது உள்ளார கை இதில் வச்சு எடுக்கிறதில்ல, அது ஒன்று இருக்குது. இந்த தரனாக்கா அந்த இது கையில் எடுத்தனாக்கா நல்லா வரும், கையில் மட்டும் மேலே அந்த முக்கு 3 இலை வரப்போரு அது எடுத்தானாக்கா சூப்பராக நல்லா இருக்குது. ரேட்டும் கிடைக்கும், 30 ரூபா அந்த மாதிரி இருக்குது வாங்கலாம். இது என்ன 10 ரூபா வாங்குறது அது 30 கிலோ எடுத்தால் போகுது, இது வந்து 100 கிலோ எடுக்கிறது சமம், அது 30 கிலோ எடுத்துக்கிறது சமம், ரெண்டு அது இருக்குது.
1: ஒரு விவசாயியாக தேயிலை வந்து எப்படி தரம் பிரிக்கலாம்?
0: தரனாக்கா இந்த கையில் முட்டை எடுத்தானாக்கா அதுக்கு நல்லா ரேட்டு கிடைக்கும், அது பண்ணலாம். ரெண்டாவது வந்து இந்த இந்த இந்தியாவில் சரியில்லாத இடத்துக்கு கம்மியாக தான் ரெட்டு கிடைக்கும். இப்போ எனக்கு எல்லாமே ஏகமாக மொத்தமாக கம்மியாகவே எடுக்கிறாங்க. கத்தியில் எடுக்கும்போது எல்லா தரம் கம்மியாக தான் இருக்குது. கையில் எடுத்தனாக்கா நல்லா ரேட்டு கிடைக்கும், எல்லாம் கையில் கத்தியில் எடுக்கும்போது அது எல்லாமே தரம் வந்து இலை வந்து நல்லா இல்லை, அது மோட்டமாக இது இதாக போது கரெக்டிலக்கு அது நல்லா ரேட்டு கிடைக்காது.
1: இந்த பனி தாக்குதல்னால டீ செடி எப்படி பாதிக்கப்படுது?
0: டீனா அந்த இதெல்லாம் பாதி இந்த ஆற்று பக்கமாக இருக்கிறது எல்லாமே இதாக கரைக்கிறோம், நாற்று வராமல் இது செடி வராமல் இதாயிரும். இந்த வெயில் படுறதுலாம் ஒன்றாகாது, பிரச்சனை இல்லை. ஒரு இடத்த மாதிரி நம்ம இந்த சைடுலாம் அந்த மாதிரி இல்லை, மேலே அந்த ஊட்டிக்கு அந்த பக்கம்லாம் எல்லாமே பனிக்கிழமை எல்லாமே இதாயிரும்.
1: இப்போ அதிக மழைக்காலங்களில் தேயிலை விவசாயம் எப்படி சவாலானதாக இருக்குது?
0: மழை அது காய்கறி மாதிரி இல்லை, இது வந்து மழை அடித்தாலும் பிரச்சனை இல்லை, மழை இல்லாமல் பிரச்சனை இல்லை. மழை அடித்தாலும் ஓரளவுக்கு அடிக்கணும், அது தகுந்தாலும் வெயில் எடுக்கணும், ஆனால் நல்லா இது வரும். மெயின் வந்து இலை தீயினாக்கா மரம் கம்மியாக இருக்கணும், மரம் இல்லாமல் நல்லா காத்தோட்டமாக நல்லா வெயில் படுற மாதிரி இருக்கும். அளவு சுமாராக மழை அடித்தானாக்கா நல்லா இலை வரும், மழையாக அடிச்சிருந்தாலும் இலை வராது, இந்த மாதிரி இது இருந்தாலும் வராது. மெயின் வந்து ஒரு அளவு மழை எடுக்கணும், நல்லா காத்தோட்டமாக காடு நல்லா இருந்து இந்த மரம் இல்லாமல் வெயில் நல்லா படுறது மாதிரி இருந்தால் நல்லா இலை வரும்.
1: இப்போ தேயிலை விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிகுறி என்ன இருக்குது?
0: டீ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு டைம் போட்டால் போகுது, நம்ம லைஃப்பில் நம்ம பசங்களுக்கு ஏதாவது நம்ம போட்டோனாக்கா தாத்தா காலில் போட்டோனாக்கா அது இந்த மட்டும் அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது தோட்டம் வந்து இந்த இதாக வாய்ப்பு இல்லை, காலியாக விட்டு முழுச்செடி அந்த மாதிரி வர மாதிரி வாய்ப்பு இல்லை. இது வந்து அன்றை

0: நம்ம ரேஷன் வாங்கி சாப்பிடலாம். சாப்பிட்டு நம்ம காசு வேலைக்கு போகணுமே கூலிக்கு போகணுமே அப்படின்னு பயம் இல்லை. நான் வந்து நல்லா கவனிச்சேனாக்கா அதிலே நம்மளுக்கு சாப்பாடு போடும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது மாதிரி கிழங்கு போடுறதுக்கு வண்டி போடணும், அது மாதிரி எரு வேணும், விதை வேணும், மருந்து வேணும், அந்த மாதிரி இது ஒன்றும் இல்லை. ஒரு டைம் போட்டால் போகுது, வந்த பின்னாடி மருந்து மருந்து தான் மெயின் வந்து கசடா மருந்து ரவுண்டு படித்தாலும் போகுது. எரு தான் போட்டோன்னாக்கா நம்மளுக்கு அதில் அந்த கூலி எடுக்கிறதுனால அது அதுலேயே கூலி கொடுத்துடலாம். நம்மளுக்கு செலவே வந்து இல்லை, மற்ற இது மாதிரி இல்லை. ஆனால் வந்து ரேட்டு கம்மி, ரேட்டு ஒரு 30 ரூபா இருந்ததுனாக்கா ஒரு பரவாயில்ல.
1: தேயிலை விவசாயத்துக்கு என்னென்ன மாதிரியான ஆரம்ப செலவினங்கள் ஒரு முதல் முதல்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கு எவ்வளோ செலவினங்கள் இருக்கு?
0: முதல்னாக்கா ஒரு நாற்று வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா ஆயிரும். இங்கே ஒரு ஏக்கர் போட்டோன்னா 25-30 ரூபா இந்த நாற்றுக்கு மட்டும் ஆயிரும். கூலி வந்து என்ன ஒரு நாற்றுக்கு 1 ரூபா அந்த மாதிரி. நாற்றுக்கு அப்போல்லாம் கம்மி, நான் போடும் போதெல்லாம் 50 பைசா கூலி, 50 பைசா நாற்று போடுவோம் 1 ரூபா மாதிரி. அப்போ 5000 போட்டோனாக்கா 5000 ரூபா ஆயிரும், நாற்றுக்கு 5000 ரூபா, இதுக்கு 5000 ஆயிரும், 10000 ரூபா ஆயிரும். நாற்றுக்கு வந்து இப்போ 5000 நாற்றுக்கு 3 ரூபா நினைச்சு 15 ரூபா, ஒரு 40-50 ரூபா இவ்வளோ ஆயிரும். தோட்டம் வந்து நம்மளே செஞ்சுட்டாலும் பிரச்சனை இல்லை, அதையும் செஞ்சானாக்கா ஒரு 20-30 ரூபா. நல்லா கல் உடிச்சு நல்லா கட்டணம் கட்டி இது மாதிரி பண்ணி நல்லா ஸ்லோப் பண்ணி பண்ணுறதுன்னா பீடு பீடு இருந்தால் அது மாதிரி இருந்தால் அது செலவாகும்.
1: இப்போ தேயிலை விவசாயத்தில் இந்த இலைக்கருகள் நோயும் இருக்குது, இலைக்கருகள் நோயும் இருக்குது, அப்புறம் அந்த சிவப்பு பூச்சி இந்த பூச்சியோட தொந்தரவும் இருக்குது. அதுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது?
0: தீர்வு மருந்து இருக்குது, ஆனால் மருந்தெல்லாம் ஒன்றும் அடிக்கிறதில்ல. நான் சொன்ன மாதிரி பெண்வாலும் அடிச்சிருக்கேன் ஒரு டைமு. அந்த இதுக்கு வந்து என்னவோ மருந்து கொடுத்து சொல்கிறாங்க, அது வந்து அடித்தானாக்கா இந்த பவுட்ரு மாதிரி இருக்குது. அதுக்கு கடையில் இப்போ யாருமே அடிக்கிறது இல்லை. டீ காட்டுக்குன்னா அது சும்மா வர்றது மாதிரி, டீக்கு எருவு போடுறது சரி, கஷ்டம் மாதிரி விட சரி, அது வேறு அந்த கரகளி இருக்குல்ல ஒன்றும் இல்லை. இலையை கத்தி அந்த சரியில்லைனாக்கா இலை வந்து இந்த கருப்பு இந்த இது மாதிரி இலை வந்துட்டேனாக்கா அதை அறுத்து நிலத்தை போட்டுருவாங்க. மீதி அந்த மாதிரி மருந்துகளும் அடிக்கிறது அந்த மாதிரி யாரும் பார்க்கல. மெயின் வந்து எல்லாமே எருவு போடுறதே மருந்து கஷ்டம் வந்து அடைக்குதான். தேயிலை விவசாயம்னாக்கா பூமி ஜாஸ்தி இருந்து காடு ஜாஸ்தி இருந்தானாக்கா பாதி விவசாயம் பண்ணலாம், பாதி டீ இருக்கலாம். ஒரே மட்டும் டீ போட்டாலும் நம்ம லாஸு, விவசாயம் பண்ணாலும் இப்போ வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அதனால் ஒரு பாதி ஒரு 10 முட்காடு இருந்தால் ஒரு 5 முட்காடுக்கு தண்ணி வசதி இருந்தாலும் ஒரு 5 முட்காடு நல்லா தைரியமாக போடலாம். டீ வந்து மேடுக்காடுன்னா டீ போடலாம், விவசாயம் பண்ணுறத விட மேடுக்காட்டுக்கு பிரச்சனை இல்லை. தண்ணி காடு இந்த மாதிரி வசதி இருந்தால் ஒரு தண்ணி ரெண்டு எடுக்கிற டைமில் விலை இல்லாமல் ஆயிரும், அதெல்லாம் லாஸ் ஆயிரும். ஆனால் தண்ணி பண்ணுறது மாதிரி இருந்தானாக்கா ஒரு பாதி, ஒரே மட்டும் டீ போட்டாலும் நமக்கு இது இல்லை, ஒரே மட்டும் இது போட்டாலும் ரெண்டு பாதி பாதி போடணும். அப்போ அது இல்லைன்னா இது வரும், இது இல்லைன்னா அது வரும், பேலன்ஸ் அப்படி இருக்கும்.
1: இவ்வளோ நேரம் வந்து ஒரு தேயிலை விவசாயியாக வந்து நீங்கள் உங்களுடைய விவசாய முறை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நேர்களோட ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆல் இண்டியா ரேடியோ சார்பாக உங்களுக்கு நன்றி.
0: நன்றி.
2: நேர்கள் இதுவரை தேயிலை விவசாயம் குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி ரவி அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொண்ட நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள்.
3: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிறைவாக தகவல் களஞ்சியம்.
1: கற்றாழை செடியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கற்றாழை வறட்சியான பகுதிகளில் வளர்ப்பதற்கு ஏற்ற ஒரு மருந்து செடி அப்படின்னு சொல்லலாம். உள்நாட்டிலும் வெளிநாடுகள்லேயும் பல்வேறு அழகு சாதன பொருட்களை இந்த செடியை கொண்டு தயாரிக்கிறாங்க. கற்றாழை லில்லியேசி குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம். இது ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்டது. கிரீஸ், சீனா, இத்தாலி, வெனிசுலா, தென்னாப்பிரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இயற்கையாக வளருது. இந்தியாவில் ராஜஸ்தான், ஆந்திரா, குஜராத், சேலம், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் பெரும்பாலும் இந்த செடிகள் காணப்படுது. கற்றாழை இலைகளிலிருந்து எடுக்கப்படுற ஜெல் சருமத்தினுடைய ஈரப்பதத்தை தக்க வச்சு நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்குது. இந்த செடிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கூழ் சருமத்துடைய ஈரத்தன்மையை காத்து சருமத்தின் நிறத்தையும் மேம்படுத்துது. இதனால் வணிக ரீதியான நல்ல வரவேற்பு இந்த கற்றாழை கூழுக்கு இருக்குது. கற்றாழையினுடைய மருத்துவ மகத்துவத்தை கிபி 17ஆம் நூற்றாண்டிலேயே ஆப்பிரிக்கர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. சித்தா மற்றும் ஆயுர்வேத மருந்துகளில் கற்றாழை சாறு பயன்படுத்தப்படுது. கற்றாழையினுடைய ரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குர்குவா கற்றாழை, கேப் கற்றாழை, சகோட்டிரின் கற்றாழை அப்படின்னு பிரிக்கப்படுது. குர்குவா கற்றாழையை நம்ம ஆலிவரா அப்படின்னு சொல்கிறோம். கேப் கற்றாழையை ஆலிஃபெராக்ஸ் அப்படின்னும் சகோட்டிரின் கற்றாழையை அலோபெரி அப்படின்னும் அழைக்கிறாங்க. கற்றாழை ஜான்சிபார் கற்றாழை, யுகாண்டா கற்றாழை மற்றும் நேட்டல் கற்றாழை அப்படின்னு தரங்களாக பிரிக்கப்படுது. கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 1000 அடி உயரம் வரை உள்ள மலை பிரதேசங்கள்லையும் கற்றாழை வளர்க்கப்படுது. இதன் இலைகள் தடிமனாகவும் சிவப்பு கலந்த பச்சை நிறத்திலையும் 30 முதல் 60 சென்டிமீட்டர் நீளமாகவும் காணப்படும். செடிகள் நட்ட 2வது வருடத்தில் தான் பூக்கள் பூக்க தொடங்கும். செடிகளில் பூக்கள் தோன்றினாலும் மகரந்தங்கள் செயலிழந்து இருப்பதனால காய் மற்றும் விதைகள் பிடிப்பதில்லை. இதனால தான் கற்றாழைகள் பக்க கன்றுகள் மூலமாக தன்னுடைய பயிர் பெருக்கத்தை செய்யும். தரிசு, மணற்பாங்கான நிலம், புரை மண் போன்ற மண்கள் நிறைந்த இடங்களில் இந்த வகை செடிகள் நல்லா வளரும். இந்த செடிகளுக்கு மண்ணினுடைய காரத்தன்மை 7 முதல் 83.5 வரைக்கும் இருக்கலாம். நல்ல வடிகால் வசதியோடு இருக்கிற மண்பாங்கான நிலங்கள் மிகவும் ஏற்றது இந்த கற்றாழை சாகுபடிக்கு. வறட்சியான தட்ப வெப்பநிலையில், அதாவது 42 டிகிரி செல்சியஸ் வரை உள்ள பகுதிகளில் நல்லா வளரும். திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் இது அதிகமாக காணப்படுது. தாய் செடியிலிருந்து 1 அல்லது 2 மாத வயதுடைய பக்க கன்றுகளை பிரித்து எடுத்து பயன்படுத்தலாம். ஒரே அளவில்லாத பக்க கன்றுகளை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். இதனால தான் செடிகள் சீராக வளர்ந்து ஒரே சமயத்தில் அறுவடைக்கு தயாராகும். பக்க கன்றுகளை பிரித்ததும் அவற்றுடைய வேரை கார்பன்டாசும் கரைசலில் 1 லிட்டருக்கு 1 கிராம் கார்பன்டாஸ் மருந்து கொண்டு 5 நிமிடத்திற்கு நனைத்த பிறகு நடுவதால் அழுகல் நோய் வராமல் பாதுகாக்கலாம். கற்றாழையை தனிப்பயிராக சாகுபடி செய்யும் பொழுது 1 ஹெக்டேருக்கு 10,000 பக்கக்கன்றுகள் தேவைப்படும். விதைக்கும் பருவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கற்றாழை வருடத்திற்கு 2 பருவங்களில் ஜூன், ஜூலை மற்றும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நடவு செய்யலாம். இலைகள் முதிர்ச்சி பெறும் தருவாயில் ஓரளவு வளர்ச்சியான தட்பவெட்பமாக இருக்கணும். இதனால் இலைகளில் தரமான கூழ் கிடைக்கும். இதற்கு செப்டம்பர், அக்டோபர் மாதங்கள் சரியானதாக இருக்கும். நிலம் தயார் செய்வது அப்படின்னா, நிலத்தை 2 முறை உழுது 1 ஹெக்டேருக்கு 10 டன் தொழுவுரம் இட்டு சமன் செய்து சிறிய பாத்திகளை அமைக்கணும். செடிகள் நல்லா வளர்வதற்கு செடிக்கு செடி 3 அடி இடைவெளி இருக்கணும். மலைச்சரிவுகளில் கூழ்க்கான சிறிய பார்களை அமைச்சு பாறின் மேல் அடிப்பகுதிகளில் பக்க கன்றுகளை நடவு செய்யலாம். கற்றாழை செடிகளுக்கு ரசாயன உரங்கள் தேவைக்கேற்ப போட வேணும். வளமான நிலத்துக்கு தொழு உரம் விட்டாலே போதுமானது. தரிசு மற்றும் வளமில்லாத மண்ணிற்கு செடிகளை நட்ட 20 நாளில் 1 ஹெக்டேருக்கு 30 கிலோ தலைச்சத்து உரத்தை இடுவது அவசியம். 1 ஹெக்டேருக்கு 120 கிலோ உரத்தையும் அடியுரமாக இடுவது நல்லது. இதனால் அதிக அளவு கூழ் மகசூல் கிடைக்கும். கற்றாழை மானாவாரி பயிராக பயிர் செய்ய ஏற்றதாக இருக்குது. கற்றாழைகளில் அதிக பூச்சி அல்லது நோய் தோன்றுவதில்லை. நீர்த்தேங்கும் நிலத்தில் அழுகல் நோய் ஏற்படலாம். செடிகளை வேரோடு பிடுங்கி எடுத்து இலைகளை 6 மணி நேரத்துக்குள்ளே பக்குவப்படுத்தி எடுத்து செல்லலாம். இப்படி எடுத்து செல்லப்படுற செடிகளை இன்னொரு இடத்துல நடவு செய்கிறது மூலியமாக வளர்த்தெடுக்க முடியும். இலைகளில் 80 முதல் 90% நீர் இருக்கிறதுனால விரைவாக கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனாலேயே அறுவடை செய்த உடனேயே இலைகளை பக்குவப்படுத்தி அவற்றிலிருந்து கூழ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜெல்களை பிரித்தெடுக்கணும். அடுத்ததாக ரோஸ்மேரி பயிரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ரகத்தினுடைய செடிகள் துரிதமாக வளர்ச்சி அடைஞ்சு சராசரியாக 62 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த ரகத்தினுடைய இலைகள் நீளமாகவும் உருளையாகவும் உள்நோக்கி மடங்கியதாகவும் இருக்கும். இந்த ரகம் வருடத்திற்கு 13 டன் பச்சை இலை மகசூல் தரவல்லது. இதனுடைய மகசூல் திறன் அதிகமாக இருக்குது. இதன் இலைகள் அடர்பச்சை நிறத்தோட தனிமனான தோல் பகுதியை கொண்டதாக காணப்படும். இதன் பச்சை மற்றும் உலர்ந்த இலைகள் நல்ல மனத்துடன் சமையலுக்கு ஏற்றதாக இருக்குது. நாற்றுகள் நட்ட 215 நாட்களில் முதல் அறுவடை செய்யலாம். பின்பு வருடத்திற்கு 3 அல்லது 4 மாத இடைவெளியில் அறுவடை செய்யலாம். இந்த ரகம் இலைக்கருகள் நோய், வெள்ளை ஈ மற்றும் அசுவினி பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட இனமாக இருக்குது. ரோஸ்மேரி வேர் நாற்றுகளை ஜூன், ஜூலை மற்றும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நடவு செய்கிறது ஏற்றதாக இருக்கும். கார அமிலத்தன்மை 5.5 முதல் 7 வரை கொண்ட நல்ல வடிகால் வசதி கொண்ட செம்பொறை மண் ரோஸ்மேரி சாகுபடிக்கு ஏற்றதாக இருக்குது. மண்ணின் கார அமிலத்தன்மை 5க்கு குறைவாக இருக்கும் பொழுது ஹெக்டேருக்கு 2.5 டன் டாலமைட்டை மண்ணில் இட்ட பின்பு நடவு செய்யலாம். பனி இல்லாத மிதவெப்ப மழைக்காலம் மற்றும் மிதக்கோடை வெப்பநிலை, அதாவது 30 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக உள்ள சீதோஷண நிலையில் இந்த பயிர் நல்லா வளரும். கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 900 முதல் 2500 மீட்டர் உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசங்களில் இந்த செடி நல்லா வளரும். கடைசி உழவின் போது ஹெக்டேரு

0: கிராமுக்கு 50 டன் நன்கு மக்கிய தொழு உரம், 1 டன் வேப்பம் புண்ணாக்கு, 5 டன் இயற்கை உரம் ஆகியவற்றை இடணும். இதை இட்ட பிறகு மண்ணை நல்லா புரட்டி கலக்கணும். 30 சென்டிமீட்டர் உயரம், 1.5 மீட்டர் அகலம் கொண்ட பாத்திகளை அமைச்சு நாற்றுக்களை நடும்பொழுது ஏக்கருக்கு 5 கிலோ அசோஸ்பைரில்லம் மற்றும் 5 கிலோ பாஸ்போபாக்டீரியம் உயிர் உரங்களை இட்டு மண்ணோட நல்லா கலக்கணும். இந்த பயிர் வறட்சியை தாங்கும் தன்மை கொண்டதால் மானாவாரியாக பயிரிட ஏற்றதாக இருக்குது. வறண்ட காலங்களில் நீர் பாய்ச்சுதல்.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

0: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.

0: தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு கணேஷ்குமார் கூறினார். தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மவுனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் பங்கல் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபாரியை வென்றார். ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஜூடோ பிரிவில் அஷ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் மார்டின் க்ரூமிக்கை வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 8:05. நினைத்தாலே இனிக்கும் ரெட்ரோ சாங்ஸ் 70s 80s இலிருந்து கேட்கலாம். திரைகானம்

0: இருக்கு. வீட்டு வேலை நிறையா இருக்குங்க.
1: இதை பார் சரளா, இது நியாயமே இல்லை. வாரம் முழுக்க ஆஃபீஸில் கடுமையாக உழைச்சிட்டு வரேன், இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட.
0: கரெக்டு, இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். சண்டே மட்டும்தான் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. அன்னைக்காவது வீட்டு வேலையில் எனக்கு உதவியாக இருக்கலாம் இல்லையா?
1: ஏன், வாரத்தில் ஆறு நாள் நான் ஆஃபீஸில் நாயாக உழைக்கிறேனே, அங்கே எனக்கு உதவியாக நீ வரைய இல்லை தானே? அதனால் இங்கேயும் என்னால் உதவி பண்ண முடியாது. குட் நைட்.
0: விளையாடாதீங்க. இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலைன்னு நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன்.
1: லிஸ்டா?
0: பால் பூத்துக்கு போய் கார்டு வாங்குறதுல இருந்து ஒற்றை அடிக்கிறது, தூசி தட்டுறது, துணி எல்லாம் இஸ்திரி பண்றதுன்னு லிஸ்ட் நிறைய இருக்கு. நீங்க இப்ப எழுந்தாதான் எல்லாம் முடிக்க முடியும். எழுந்துருங்க. அட, எழுந்துருங்கண்ணா. பல்ல தேய்ச்சிட்டு வாங்க, ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வைக்கிறேன். எழுந்துருங்க, எழுந்துருங்கண்ணா.
1: என்ன சரளா, இது ஸ்கூல் வாத்தியார் பெரம்ப எடுத்துக்கிட்டு பசங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டுற. கடவுளே, நீயே கஞ்சத்தனமா வாரத்துல ஒரே ஒரு சண்டே தான் கொடுத்துருக்க, அதே சரளா இப்படி பறிக்கிறது எந்த விதத்துல நியாயம்?
0: அங்க என்ன புலம்பல்? என்னங்க, பேஸ்டும் பிரஷும் எடுத்து வச்சிருக்கேன், இப்ப வரீங்களா?
1: அப்படியே நீயே பல் தேய்ச்சறேன்.
0: விளையாடாதீங்க.
1: சரி சரி வரேன். சண்டேல யாரையும் 9 மணிக்கு குறைஞ்சி எழுப்ப கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஒரு சட்டமே போடணும்.
0: அதெல்லாம் அப்புறம் போட வைக்கலாம், இப்ப சீக்கிரம் வரீங்களா இல்லையா?
1: இரு இரு இரு வரேன். 9 மணிக்கு முன்னால எழுப்புறவங்களை கடுமையா தண்டிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்.
0: என்னது?
1: வந்துட்டேன் வந்துட்டேன். சொல்ல போனா சண்டேனா சூரியனே 9 மணிக்கு முன்னாடி உதிக்க கூடாது.
0: இப்ப வர போறீங்களா இல்லையா? உங்களைதான் கேக்குறேன், வரீங்களா இல்லையா?
1: என்ன பண்ணுவேன்?
0: உங்க தலையில ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவேன்.
1: அஜுஜோ, அம்மாலாம் பண்ணிடாத, அதோ வந்துடுறேன்.
2: அம்மா, சரளம்மா.
0: இதோ வந்துட்டேன் வந்துட்டேன். என்ன செந்தாமர இவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு வந்துட்ட?
2: ரெண்டு வீட்டுல ஊருக்கு போய்க்கிறாங்கம்மா, அதான் சீக்கிரம் வந்துட்டேன்.
0: இத பாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வேலையும் ஆகல, அதனால நீ அவசரப்படுத்த கூடாது, கொஞ்சம் நிதானமா வா.
2: மா, அப்ப வெட்டியா இருக்கணும்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
0: நீ வெட்டியா உட்காந்துருப்பியோ வெட்டாம உட்காந்துருப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. போயிட்டு கொஞ்சம் இருந்து வா, இல்ல இங்கேயே உட்காந்து டிவில சீரியல் பாத்துட்டு அதுக்குள்ள வேலையை முடிச்சிடுறேன்.
2: அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நான் போய் நம்ம கன்சுவா கண்டுக்கின்னு வரேன்.
0: கன்சுவா? அது யாரு?
2: அதாம்மா, பக்கத்து தெரு கோயில்ல மோயா நீல தும்பிக்கையோட குந்திக்கினுக்குறாரு.
0: ஓ, புள்ளையார சொல்றியா?
2: நான் வரதுங்காட்டியும் உன் வேலையெல்லாம் முடிச்சிருமா, இல்லாங்காட்டி பெஜாரா போடும், வரட்டா?
0: என்ன இப்படி அழுத்துக்கிட்டு போற? ஞாயிற்றுக்கிழமை இப்படி அவசரப்படுத்தினா எப்படி?
1: சரளா, நானும் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். இது ரொம்ப அநியாயம். உனக்கு ஒரு நியாயம், செந்தாமரிக்கு ஒரு நியாயமா?
0: என்ன சொல்றீங்க?
1: ஞாயிற்றுக்கிழமை அவசரப்படுத்த கூடாதுன்னு செந்தாமரிக்கிட்ட சொல்றேன், ஆனா பாதி தூக்கத்துல நீ எழுப்பி அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு அவசரப்படுத்துறியே.
0: அதுவும் இதுவும் ஒண்ணாங்க, இது வீட்டு வேலைங்க.
1: அது மட்டும் வீட்டு வேலை இல்லாம காட்டு வேலைய?
0: இப்படி வெட்டியா கேள்வி கேட்டது போதும், உள்ள வந்து சீக்கிரம் காஃபியை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வேலையா ஆரம்பிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க?
1: இல்ல, உன் கையில சாட்டை இருக்கான்னு பாக்குறேன். சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் சாட்டையாலே அடிச்சு சிங்கத்தையும் புலியும் வேலை வாங்குவானே, அதே மாதிரிதான் இப்ப பண்ற.
0: சரி சரி சரி, என்ன வர்ணிச்சது போதும், முதல்ல எழுந்துருங்க, வேலையை ஆரம்பிங்க.
1: சரளா, உனக்கு ஒரு பெரிய தத்துவம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அருமையான தத்துவம்.
0: அப்படியா? அப்படி என்ன தத்துவம்?
1: அப்படி கேளு. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஆண்டவன் ஆண்களுக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம். ஆண்கள் வாரம் முழுக்க களைச்சு போய் வராங்கல்ல, அந்த களைப்பை போக்கிக்க ஒரு சந்தர்ப்பமாக தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவன் படைச்சிருக்கிறான். இதை நான் சொல்லணுமா, பெரிய பெரிய மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா?
0: அப்படியா? எனக்கு தெரியாது.
1: எனக்கே இப்பதான் தெரியும்.
0: என்னது?
1: இல்ல இல்ல, உனக்கு தெரியாதுங்கிறத இப்பதான் எனக்கு தெரியுங்கிற சொல்ல வந்தேன்.
0: எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா இன்னொரு தத்துவம் தெரியும்.
1: அப்படி என்ன தத்துவம்?
0: ஆம்பளைங்க வாரம் முழுக்க ஆபீஸ்ல உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சுதந்திர தினம், குடியரசு தினம், பொங்கல், தீபாவளின்னு நிறைய லீவ் அவங்களுக்கு கிடைக்குது.
1: அதுக்கு என்னப்பா?
0: ஆனா பெண்கள் வருஷம் முழுக்க வீட்டுல மாடா உழைக்கிறாங்க, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் கிடையாது, பொங்கல் தீபாவளின்னு லீவும் கிடையாது. சொல்ல போனா அவங்களுக்கு அன்னைக்குதான் ஓவர் டைம் வேலை பார்க்கணும், ஆக பெண்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. இத நான் சொல்லலங்க, இவ்ளோ பெரிய தத்துவத்தை பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க.
1: அப்படியா? எனக்கு தெரியாதே.
0: எனக்கே இப்பதானே தெரியும்.

0: என்னது?
1: உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும்.
0: என்ன பேசுற நீ? ஆபீஸ்ல வேலை பண்றதும் வீட்டுல வேலை பண்றதும் ஒன்னா? ஆபீஸ்ல மூளைய கசக்கி புழியும். எவ்வளவு டென்ஷனை சந்திக்கணும் தெரியுமா? கீழே இருக்கிறவங்க வேலை பண்ண மாட்டாங்க, அவங்க கிட்ட போராடணும். பாஸ் வேற தலைமையில ஏறி நிப்பாரு, அவரை சமாளிக்கணும். கிளைண்ட்ஸ் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எரிச்சல் படாம பதில் சொல்லணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். இதுக்கு நடுவில் அப்பப்போ யூனியன் பிரச்சனை வேற, அதை உடனே கவனிக்கலன்னா ஆபீஸே ஸ்தம்பிச்சு போயிடும். இவ்வளவு பிரச்சனைகள் ஆபீஸ்ல தெரியுமா உனக்கு? இதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் கொடுத்து லீவ் கொடுக்குறாங்க.
1: கரெக்டுங்க, நீங்க சொல்றது தான் கரெக்ட். ஆபீஸ்ல கடுமையா தான் உழைக்கிறீங்க, ஆனா பாருங்க வீட்டுல நாங்க உடம்பு முடியுதோ முடியலையோ அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுந்து பால் வரலனா அதுக்கு ஏற்பாடு பண்ணி, காலையில காஃபி சாப்பிடலனா உங்க மூடு ஆஃப் ஆயிடும் பாருங்க. அப்புறம் டிஃபன் பண்ணி காய்கறி நறுக்கி சமையல் பண்ணி உங்களுக்கு டப்பா கட்டி கொடுத்து, இதுக்கு நடுவுல 1008 phone calls, அது வேணுமா இது வேணுமான்னு. அப்புறம் துணியை துவச்சி செந்தாமரம் வரலனா 10 பாத்திரம் கழுவுறதுலேருந்து வீடு பெருக்கி துடைக்கிறது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு துணியை காய போட்டு அது காஞ்சபுரம் மடிச்சு வச்சு, அப்பப்பா மளிகை கடைக்காரரு பேப்பர் காரரு கேபிள் காருன்னு இவங்களெல்லாம் டீல் பண்ணிட்டு, வீட்டுக்கு வர விருந்தாளியும் கவனிச்சுக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் அனுசரிச்சு போறதுதான்.
0: அடிக்கிட்டே போற?
1: இல்லங்க, வீட்டுல நாங்களும் இவ்வளோ வேலை விடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு நாள் லீவ் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா?
0: ஏதோ வீம்புக்கு பேசுறனே, நீ சொல்ற வீட்டு வேலைகளா விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சுலபமா பண்ற வேலைகள். ஆனா ஆபீஸ் வேலைகளை சமாளிக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்.
1: நீங்க சொல்றது தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. ஆபீஸ் வேலை மாதிரியே வீட்டு வேலையை சமாளிக்கிறதும் கஷ்டம் தாங்க.
0: ஒத்துக்க முடியாது, ஆபீஸ் வேலை தான் கஷ்டம்.
1: நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? ஒரு டீல் வச்சுப்போமா?
0: டீலா?
1: சரி, சவால்னே வச்சுக்கங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன், சமையல்ல இருந்து எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நீங்க சொன்னீங்களே விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு ரொம்ப சுலபமா பண்ற வீட்டு வேலைகள், அத நீங்களே சமாளிங்க பாப்போம்.
0: என்னால முடியாதுன்னு நினைச்சியா?
1: நான் எங்க அப்படி சொன்னேன், கண்டிப்பா உங்களால முடியும். அத நிரூபிச்சு காட்டுங்க. இன்னைக்கு முழுக்க நான் எதுலயும் தலையிட மாட்டேன். வீட்டுல யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க தான் சமாளிக்க போறீங்க. என்ன சொல்றீங்க?
0: ஓகே ஓகே, சவால நான் ஏத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: என்ன கண்டிஷன்?
0: நான் சவால ஜெயிச்சா இனிமே ஞாயிற்றுக்கிழமையிலயோ லீவ் நாள்லயோ என்ன 9:30 மணிக்கு முன்னாடி எழுப்பவே கூடாது. வீட்டுல இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணு ஆர்டர் பண்ண கூடாது.
1: அவ்வளவுதானே கண்டிஷனுக்கு? நானும் ஓகே. அதே சமயத்துல எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு.
0: என்னது?
1: நான் சவால்ல ஜெயிச்சா இனிமே வாரம் ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு வீட்டு வேலையில இருந்து லீவ் கொடுத்தே ஆகணும்.
0: ஓகே ஓகே. ஆனா பாவம், உனக்கு வாரம் ஒரு நாள் லீவ் கிடைக்கவே போறது இல்ல.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
0: சவால்ல கண்டிப்பா நான் தானே ஜெயிக்க போறேன்.
1: சரி சரி, ஆல் தி பெஸ்ட்.
0: எனக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ தேங்க் யூ. போனா போறது. உனக்கு ஆல் தி பெஸ்ட்.
1: ஓ, அவ்வளவு கான்ஃபிடண்டா உங்களுக்கு?
2: அம்மா அம்மா,
0: கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, அடுப்புல கறி போட்டுருக்கிறேன், கிளறி கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, யார் பண்ணி?
2: அம்மா இல்லைங்களா?
0: ஏன், அம்மா கிட்ட தான் பேசுவீங்களோ, எங்ககிட்டலாம் பேச மாட்டீங்களோ?
2: அது இல்ல.
0: யார் பண்ணி?
2: பேப்பர் கடைக்காரருங்க.
0: அதான் காலையிலே பேப்பர் பையன் போட்டு போயிட்டானே.
2: அதுக்காக வரல, போன மாசம் பேப்பருக்கு காசு வாங்க வந்திருக்கேன்.
0: காசா?
2: என்ன காசான்னு கேக்குறீங்க? நீங்க அம்மாவை கூப்பிடுங்க.
0: அது என்ன அம்மாவை கூப்பிடுறது? அதெல்லாம் கிடையாது, எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு.
2: சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இந்தாங்க பேப்பர் பில்லு, 320 ரூபா.
0: 320 ரூபாயா?
2: ஆமா சார், அம்மாவுக்கு தெரியும், நீங்க அம்மா கிட்ட கேளுங்களேன்.
0: மறுபடியும் சொல்றேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும்.
2: சரிங்க, உங்ககிட்டயே பேசுறேன், பணத்தை எடுங்க.
0: இந்த பாரு, அது எப்படி 320 ரூபான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்.
2: தினம் இங்கிலீஷ் தமிழ்னு 2 பேப்பர் வாங்குறீங்க, அதான் 320 ரூபா.
0: போன மாசம் 3 நாள் பண்டிகை லீவு, அன்னைக்கெல்லாம் பேப்பர் வரல, அதுக்கெல்லாம் காசை கழிக்கணும். கழிக்காம அப்படியே பில்ல போட்டா எப்படி?
2: அது வந்துங்க.
0: நான் யார் தெரியுமா? எங்க ஆபீஸ்ல கோடி கோடியா பணம் பரவலும், அங்கேயே 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன், என்ன யாராலும் ஏமாத்த முடியாது.
2: சரிங்க.
0: என்ன சரி?

0: நான கதைய சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டு நாள்னா கிட்டத்தட்ட 9 ரூபாய். அந்த 9 ரூபாய சம்பாதிக்க நான் எவ்வளவு மூளைய கசக்கி பிழிஞ்சு உழைக்கிறேன் தெரியுமா?
1: இல்ல சார், அம்மா
0: அம்மாவாது அப்பாவாது அதெல்லாம் தெரியாது. 9 ரூபாய் கழிச்சாதான் உனக்கு பணம் தர முடியும். இல்லைனா இது ஏமாத்துறதுக்கு உன் பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏமாத்து பெருவி. அதோட
1: சார் அந்த பில்ல கொண்டாங்க.
0: அந்த பயம் இருக்கட்டும். இந்த பிடி பில்ல மாத்தி கொடு.
1: மாத்தி கொடுக்கறதா? நான் அம்மா இருக்கும்போது வந்து பில்ல கொடுத்து பணம் வாங்கிக்கிறேன். மேட்ரு புரியாம பெருசா பேச வந்துட்டாரு ஆடிட்டர்.
0: ஐயோ என்ன இப்படி மரியாதை எல்லாம் பேசிட்டு போறான்.
2: ஏங்க, அவன் பில்ல நீட்னா பணத்தை கொடுக்க வேண்டியது தானே?
0: அவன் இஷ்டத்துக்கு பில் போட்டு நம்மள கொள்ளையடிப்பான். அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு இது. இப்படி கணக்கு பார்க்காம எல்லாருக்கும் அள்ளி வீசறதுனாலதான் நம்ம பட்ஜெட்ல துண்டு விழுந்து மாச கடைசியில விழி பிதுங்க வேண்டியதா இருக்கு.
2: பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா?
0: பெருசா என்ன பேச போற?
2: பேப்பர் கடைக்காரு ஏற்கனவே என்கிட்ட வந்து பேசியாச்சு. பேப்பர் போடாத நாளுக்கெல்லாம் பணத்தை கழிச்சுதான் அவர் பில்லு போட்டு கொடுத்திருக்காரு. அன்னைக்கே காசு கொடுத்திருப்பேன், ஆனா சில்லற இல்ல, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டாரு. அது மட்டும் இல்லங்க, நீங்க சொன்ன மாதிரி 9 ரூபாய் இல்ல, தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 18 ரூபாய் கழிச்சிருக்காரு. உங்க ஆபீஸ்ல 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை யாரால ஏமாத்த முடியும்? இதெல்லாம் ஏமாத்துறோம்.
0: சரி சரி சரி, அந்த பேப்பர்காரன் இதை என்கிட்ட சொல்லிக்கலாம்ல?
2: அவரு எங்க பேச விட்டீங்க? ஏதோ எல்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி விடாம அவனை கத்திக்கிட்டு இருந்தீங்க. உங்க ஆபீஸ்ல கத்தி வேலை வாங்கலாங்க, ஆனா இங்க வீட்டுல கத்தினா வேலைக்காகாது. கத்தாம சாதுரியமா பேசிதான் வேலை வாங்கணும்.
0: ஓ, எனக்கே பாடம் எடுக்கிறியா? எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு முழுக்க லீவுன்னு தானே சொல்லியிருக்க? அப்ப வாய மூடிக்கிட்டு பேசாம உட்காரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னது இப்படி மூக்க உறிஞ்சற?
2: இல்லங்க, ஏதோ தீர வாசனை வரல.
0: நான் சொன்ன மாதிரி சாமர்த்தியமா வீட்டு வேலைகளை கவனிக்கிறேனே, அதை பார்த்து உன் வயிறு எரியுது. அதுதான் அந்த தீஞ்ச வாசனை.
2: இல்லங்க, கிச்சன்ல இருந்து தான் அந்த தீஞ்ச வாசனை வருதுன்னு நினைக்கிறேன்.
0: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது எப்படி கிச்சன்ல இருந்து? ஐயோ,
2: எங்க ஓடுறீங்க? என்னங்க என்னங்க என்ன ஆச்சு?
0: இல்ல சொல்லா, அது வந்து அடுப்புல கோஸ் கறி வச்சிருந்தேனா?
2: ஆமா, அதுக்கு என்ன இப்போ
0: கறி? நிஜமாவே கறியா எடுத்து பேப்பர் காரோட பேசிக்கிட்டு இருந்ததுல அடுப்புல வச்சிருந்த கறிய மறந்தே போயிட்டேன்.
2: என்னங்க நீங்க இப்படியா மறந்து போவீங்க? அடுப்புல வேலை பண்ணும் போதுதான் இப்படிதான் பேப்பர் காரு பால் காரு கேபிள் காருன்னு எல்லாரும் வருவாங்க. எல்லாத்தையும் சமாளிக்கணுங்க, அதாங்க சாமர்த்தியம்.
0: போதும் போதும், நிறுத்து. வந்து வேணும்னு தான் கோஸ்கரிய தீய விட்டேன். தீய விட்ட கோஸ்கரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஓ அப்படியா? முதல்ல உங்க முகத்தை தொடச்சுக்கங்க.
0: எதுக்கு?
2: ஹசடு வழியுது.

0: சரளம்மா சரளம்மா, கன்ஸுக்கு இன்னைக்கு ரொம்ப சூப்பரா அலங்காரம் பண்ணிக்கிறாங்கம்மா, நீயும் போய் கண்டுக்கிடுவா. சரி, வேலையை ஆரம்பிக்கலாமா?
1: இப்பெல்லாம் நீ வேலை பண்ண முடியாது, சமையல் வேலையை இன்னும் முடியல, அப்புறம் தான் பாத்திரம் போட முடியும். போயிட்டு அப்புறம் வா.
0: சார், அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சார், இன்னைக்கு எனக்கு வேற வீட்டுல வேலையே இல்ல.
1: அத பத்தி எனக்கு கவலை இல்ல, எங்க வீட்டுல இப்ப நீ வேலை பண்ண முடியாது.
0: நீங்க சரளம்மாவை கூப்பிடுங்க, நான் அவங்க கையில பேசிக்கிறேன்.
1: என்ன பெரிய சரளம்மா, இந்த வீட்டுல நான் சொல்றதான் நீ கேக்கணும்.
0: என்ன சார் இவ்ளோ ரஃப்பா பேசுறீங்க, அதெல்லாம் முடியாது சார்.
1: நீ என்ன இப்படி எழுத்து பேசுற, கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல.
0: முடியாது சார், ஓனுனா இப்பயே வேலையை முடிச்சுக்கிட்டு போறேன், அதுவும் சரளம்மாக்காக. வானானா நான் என் வீட்டுக்கு போயினே இருக்கேன்.
1: அதெல்லாம் வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போகவே முடியாது. ஆமா, வேலை பண்ணாம சம்பளம் மட்டும் வாங்கலாம்னு பாக்குறிய? விடமாட்டேன் விடமாட்டேன்
0: சார். என்ன சார் ஏமாத்து வேலை, அது இதுன்னு கூவுற?
1: இத பாரு, வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போக முடியாது. வெயிட் பண்ணி வேலையை முடிக்கிற.
0: முடியாது சார். சார் என்ன பெஜாரன ஆளாகிறிய, இதுக்கு ஏன் புருஷனே தேவலாம் போலகுதே. நீ தர மாட்ட, பாவ சரளம்மா உன்னை எப்படிதான் சகிச்சுக்குதோ. நான் வாரேன், எங்க வர்றது, நான் என் வீட்டுக்கு போறேன் போ.
1: என்ன
2: உங்க ஆபீஸ்ல குடுக்கற மாதிரி மெமோ கொடுக்க போறீங்களா, இல்ல வேலையை விட்டு அவளை தூக்க போறீங்களா?
1: நான் எதையோ பண்றேன், உனக்கு என்ன?
2: இல்லங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி நான் செந்தாமரை கிட்ட பேசணும்ல.
1: நீ ஒண்ணும் பேச வேண்டாம், வேலை பண்ண முடியாதுன்னு போயிட்டா போகட்டுமே. இவ இல்லைன்னா உலகமே அஸ்தமிச்சு போயிடுமா?
2: உலகம் அஸ்தமிச்சு போயிடாதுங்க, ஆனா சமையல் அறையில சிங்க்ல பாத்திரம் குவிஞ்சு போயிடும். எனக்கு வேற லீவ் கொடுத்துட்டீங்க, பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாவம், எல்லா பாத்திரத்தையும் நீங்க தானே தேய்ச்சு கழுவணும். வீட்டை கூட்டுறது கூட அப்புறமா பண்ணிக்கலாம். என்ன, வீடு முழுக்க ஒரே தூசியா இருக்கும், தூசுல நடந்தா கைகாலாம் அரிக்கும், பரவாயில்லையா?
1: எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம்.
2: சரிங்க, சமையல் ரெடியா? வயித்த ரொம்ப பசிக்குதுங்க.
1: வயித்த பசிக்காம கைகால பசிக்கும், எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ண, இப்பதான் ஜவ்வரிசி சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு.
3: யார்
1: பாணி, உனக்கு என்ன வேணும்?
3: சார், மளிகை சாமான் கொண்டு வந்திருக்கேன் சார்.
1: நான் மளிகை சாமான் எதுவும் கேட்கலையே.
2: சரி சரி, இருங்க இருங்க இருங்க, நான் தான் மாச மளிகை சாமான ஆர்டர் பண்ணிருந்தேன், அதை சரி பார்த்து வாங்கணும்ல.
1: நோ, டோன்ட் இன்டர்ஃபியர், எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வாய மூடிட்டு பேசாம உட்கார்.
3: சார், என்னங்க சார் லிஸ்ட்?
1: என்னது லிஸ்ட்
3: சார்? சாமான லிஸ்ட் சார், ஒவ்வொன்னா படிங்க, சரி பாத்துக்கலாம்.
1: என்னப்பா இது, என்னமோ கோழி கிரிக்கிற மாதிரி இருக்கு, ஒன்னும் புரியலப்பா, என்னது இது?
3: தமிழ் தான் சார், நல்லா பாருங்க.
1: தமிழ்? ஓ தமிழா? ஆமா, இது என்ன ஊப்பா காப்பா பாப்பா ஊக்கும், இதெல்லாம் எங்க வீட்டு சாமானுகள் இல்லையாப்பா, வேற யாருக்கோ போக வேண்டியது இங்க கொடுத்துருக்குற.
3: சார், இந்த வீட்டு சாமான் தான்
1: சார். நான் ஊப்பா பீப்பாலாம் ஆர்டர் பண்ணல
3: சார். ஊப்பானா உளுத்த பருப்பு, காப்பானா கள்ள பருப்பு,
1: பாப்பானா
3: பாசி பருப்பு சார்.
1: மாட்டிக்கிட்டேன் இந்த பாரு, வசமா மாட்டிக்கிட்டேன்.
3: என்ன
1: நீ கொடுத்த லிஸ்ட பாரு, முதல்ல ஒரு ஊப்பா, அதாவது உளுத்தம் பருப்புக்கு பில் போட்டிருக்க. ஓகே, இங்க பாரு, மறுபடியும் கீழே அங்க ஒரு ஊப்பாக்கு பில் போட்டிருக்கியே, இப்படி ஃப்ராட் பண்ணி எங்களை கொள்ளை அடிக்கலாம்னு பாக்குறிய? விடமாட்டேன் விடமாட்டேன். நான் யார் தெரியுமா
3: சார்? அந்த பில்ல கொஞ்சம் கொடுங்க.
1: என்ன
3: கொடுங்க சார்? நீங்க சொன்ன மாதிரி மேல இருக்கிறது ஊப்பா, அப்படின்னா உளுத்தம் பருப்பு தான், ஆனா கீழே இருக்கிறது ஊப்பா இல்ல, உப்பு. ஊப்பாவுக்கும் உப்புக்கும் வித்தியாசம் தெரியல சார் உங்களுக்கு?
1: நினைச்சேன் அது உப்பா தான் இருக்கும் நினைச்சேன், ஏன்னா விலையில வித்தியாசம் இருக்கு. இனிமே இது போல பில்லெல்லாம் கூடாது, உலகமே மாறிட்டு இருக்குப்பா, இனிமே தெளிவா கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு வேணும், இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், உங்க பேர்ல ஆக்ஷன் எடுத்து உங்க கடையை சீல் வைக்க ஏற்பாடு பண்ணிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் யார் தெரியுமா
3: சார்? அந்த பில்ல கொஞ்சம் கொடுங்க.
1: எதுக்கு எதுக்கு எதுக்கு
3: கொடுங்க சார் சொல்றேன்.
1: என்ன மளிகை சாமான்கள் பையோட
3: கிளம்புறான?
1: எங்க வீட்டுக்கு மளிகை சாமான் கொண்டு வந்தாச்சு, அதை வச்சுட்டு போ.
3: முடியாது சார், முடியாது. எப்போ எங்க கடையை சீல் வைக்கிறத பத்தி பேசுனீங்களோ, இனிமே நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, மேற்கொண்டு எதா இருந்தாலும் எங்க முதலாளி கிட்ட வந்து பேசிக்கங்க.
1: என்ன முதலாளி கிட்ட பேசுங்க? நான் யார் தெரியுமா?
2: எங்க எங்க எங்க கொஞ்சம் சும்மா இருங்க.
1: என்ன என்ன சும்மா இருக்கிறது? நான் யாருன்னு இவனுக்கு காட்ட போறேன்.
3: நீங்க யாராவது இருங்க சார், அதை பத்தி நான் இருக்கிற ஓகேவா?
1: ஆஃப்டர் கடையில வேலை செய்யற பையனு உனக்கு இவ்வளவு திமிர?
2: ஏங்க சும்மா இருங்களேங்க.
1: நீ சும்மா இரு, மணிய சம்பளம் எடுத்துட்டு
3: போறேன். ஆனா ஒண்ணு சொல்லிட்டு போறேன், இதை நான் சும்மா விட மாட்டேன்.
2: என்னங்க நீங்க அவனை இப்படி விரட்டி அனுப்பிச்சிட்டீங்க? மளிகை சாமான் எல்லாம் எடுத்துட்டு போறான் பாருங்க.
1: நான் விரட்டி அடிச்சதுதான் உனக்கு தெரியுதா? அவன் தப்பு தப்பா நடந்துகிட்டது தெரியலையே.
2: மளிகை சாமான எடுத்துட்டு போயிட்டான், இப்ப என்ன பண்ண போறீங்க?
1: உலகத்துல இவன் கடையை விட்டா வேற கடையே கிடையாதா? அதான் இப்ப தெருக்கு தெரு சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்காங்களே, போய் வாங்கிட்டா போச்சு.
2: தாராளமா வாங்குங்க, 2000-3000 அதிகம் செலவு பண்ணுவீங்க. ஏற்கனவே பட்ஜெட்ல துண்டு வேஷ்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே பாத்துக்கங்க. இதுல நான் தலையே இட மாட்டேன். இந்த ஒரு நாள் கூத்துலயே இவ்வளோ கலாட்டாவா?
1: இது கலாட்டா இல்ல, தப்பு தப்பா நடக்கிறத சரி பண்றேன், சிஸ்டம் சரி பண்றேன்.
2: இத பாருங்க.
1: எதுவும் பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நானே சரி பண்றேன்.

0: வேண்டும் வேண்டும்,
1: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
0: வேண்டும் வேண்டும்,
1: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
0: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
2: என்னங்க அங்க என்ன சத்தம்?
0: என்ன கேட்டா நான் இங்கதானே இருக்கேன். வேண்டும் வேண்டும்,
1: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
0: வேண்டும் வேண்டும்,
1: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
2: பாத்தீங்களா, நீங்க மன்னிப்பு கேட்கணுமாமே.
0: நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்?
2: என்ன கேட்டா நானும் இங்கதானே இருக்கேன். நீங்களே வெளியில போய் பாருங்க.
1: மன்னிப்பு கேட்கலன்னா விடமாட்டோம்.
0: நிறுத்துங்க,
1: முன்னால ஆயிரக்கணக்கா எங்க ஆளுங்க வந்து நிப்பானுங்க. என்ன சரிதானா?
0: நிக்கிறது மட்டும் இல்ல, கோஷம் போடுவாங்க, தர்ணா பண்ணுவோம், போலீஸ் வரும், அப்புறம் எல்லா மூலையிலும் ஸ்பீக்கரை போட்டு மைக் செட்ல வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும்.
1: வெளியில
0: மைக்லயும் உங்களால முடிஞ்சத பாத்துங்க. இன்னும் எண்ணி 10 நிமிஷத்துல இன்னும் நடக்குது மட்டும் பாருங்க. போலாம்
1: வரண்டா தம்பி, செல்லுல ஒரே ஒரு மிஸ்டு கால் அவ்வளவுதான், உன் ஆட்டம் க்ளோஸ். ச்சே, இந்த ஆளுக்கு இன்னைக்கு தலையெழுத்து ஒரே கிறுகலாக்குது போலக்குதே. வாடா போலாம்.
0: போங்கடா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்.
2: என்னங்க நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. நீங்க மட்டும் மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்லாம போயிருக்கும் பாருங்க.
0: என்ன, எனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லைன்னு நினைச்சிய? என்னால மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது.
1: சரளம்மா, சரளம்மா,
2: வந்துட்டேன் செந்தாமரே.
1: சரளம்மா, எல்லார் வீட்லயும் வேலை முடிச்சுட்டேன், உங்க வீட்டுல மட்டும்தான் பாக்கி.
2: செந்தாமரே, ஒரு அரை மணி நேரம் அப்படி உட்காந்து டிவிய பாரு, இல்ல உன் கன்சுவை 4 சுத்திட்டு வா, அதுக்குள்ள அடுப்புல இருக்க வேலையெல்லாம் முடிஞ்சிடும்.
1: என்னம்மா நீ, இன்னைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு போய் பசங்களை கவனிக்கலான்னு பார்த்தேன்.
2: அடடா, பசங்கன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, உன் சின்ன பையனுக்கு டியூஷன் கேட்டிருந்தல்ல, பக்கத்து தெருவில் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி தராங்களாம். உன் பையனை அங்கே சேர்த்து விட்டுரு, நான் வேணா கூட்டிட்டு போறேனே.
1: அப்படியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, அவன் நல்லா படிச்சு வரணும், அதான் எனக்கு ஓணும். சரி சரி, நீ பொறுமையா வேலையை கவனி. 6 நம்பர் அம்மா கூப்பிட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு வர.
2: சரி செந்தாமர, நீ போயிட்டு வா.
0: கொஞ்சம்
2: மோர் சாப்பிடுறியா?
0: எதுக்குமா, இதெல்லாம் வேணாமா. உங்களுக்கு எப்ப என்ன வேணாலும் ஒரு போன் போடுங்க, வந்து உடனே
2: குத்துறேன். எதுக்கு மறுபடியும் மறுபடியும் இப்படி அசிங்கமா சிரிக்கிறீங்க?
0: சரளா, நான் சொன்ன போது நீ நம்பல, இப்ப அது நடந்திருக்கு.
2: என்ன சொன்னீங்க, என்ன நடந்துருச்சு?
0: ஏதோ நான் மன்னிப்பு கேட்கணும், கும்பல கூட்டுவோம், அது இதுன்னு மிரட்டிட்டு போனாங்களே செந்தாமரையும் இந்த மளிகை கடைக்கார பையனும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தைரியம் கிடையாதுன்னு நான் சொன்னேன்ல, ஆனா நீ நம்பல. இப்ப பாத்தியா, இப்ப பாத்தியா, அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம எனக்கு பயந்து திரும்பி வந்திருக்காங்க.
3: என்னது, உங்களுக்கு பயந்தா?
0: ஆமா, எனக்கு பயந்து தானே பொட்டி பாம்பா அடங்கி வந்திருக்கிறீங்க.
3: ஆடச்சி, நாங்க வந்திருக்குது அம்மாவுக்காக, அவங்க வார்த்தைக்காக, உங்களுக்காக இல்ல.
0: என்ன சொல்றீங்க?
3: நானும் செந்தாமர் அக்காவும் சொன்ன மாதிரியே இங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து கோஷம் எழுப்பி உங்களோட வழி பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனா சரளம்மா தான் எங்ககிட்ட வந்து பேசி எங்களை சமாதானப்படுத்துறாங்க. அவங்க மட்டும் வந்து பேசி இருக்கலனா இந்நேரம் உங்க கதை கண்டல் தான். சரளம்மாவால நீங்க தப்பிச்சீங்க.
0: இது என்னடா புது கதை?
3: இது கதை இல்லை, நிஜம். ஒன்னே ஒன்று சொல்றேன், கேட்டுக்குங்க. இனிமே அனாவசியமா எந்த மேட்டர்லையும் வேணாம், எங்க மேட்டர்ல தலையிடாதீங்க. நாங்க அம்மா கிட்ட டீல் பண்ணிக்கிறோம், வாட்டா.
0: எதுக்கு
2: சிரிக்க கூட உங்க பர்மிஷன் கேட்கணுமா?
0: தெரியும், நீ எதுக்கு

0: தெரியும். செந்தாமரை மடிக கடைக்கார பையன் அவங்க கார்ல வந்து சரண்டர் ஆகி எனக்கு எதிராக இப்படி எல்லாம் பேச வச்சிருக்க, இதனால ஜெயிச்சிட்டோம்னு மனசுல ஒரு நினைப்பு வேற. அதானே
1: இத பாருங்க, நான் யார் கால்லயும் விழல, யார்கிட்டயும் சரண்டரும் ஆகல.
0: நீ சரண்டர் ஆகாம தான் இப்படி பேச போறானுங்களா?
1: அப்படி ஏன் பேசினான்னு நீங்க தான் அவங்க கிட்ட கேட்கணும்.
0: அதான் சொல்லிட்டேனே, நீ அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசிட்டேன்னு, அதாவது சரண்டர் ஆயிட்டேன்னு.
1: சரண்டர் ஆகலங்க, அவங்களோட சங்கடத்தை புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்படி ஆளுங்களை கூட்டிட்டு கோஷம் போட்டா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு உங்க ரெண்டு பேர் பேர்லயும் பிரச்சனைக்காரங்கன்னு முத்திர விழும். அப்புறம் இருக்கிற வேலை போறது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் வேலை கிடைக்கிறதும் கஷ்டம். வேலை கிடைக்கலனா எதிர்காலமே போய் குடும்பத்தோட நடுத்தருவுல நிக்கணும் அப்படின்னு புரிய வச்சேன். அவ்வளவுதாங்க, நிலைமைய புரிஞ்சுகிட்டு வழிக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே. இத பாருங்க, ஆபீஸ்ல நீங்க 100 பேரை திறமையா சமாளிக்கலாம். அவங்க கிட்ட உங்க அதிகாரத்தை காட்டி வேலை வாங்கலாம், நல்ல வேறக்காரன்னு பேர் எடுக்கலாம். ஆனா ஆபீஸ் வேலை வேற, வீட்டு வேலை வேற. வீட்டுல நான் சந்திக்கிறதெல்லாம் அதிகமா படிக்காதவங்க, இல்ல படிப்பறிவே இல்லாதவங்க. அவங்க கிட்ட அவங்க வழியில போய் தாங்க வேலையை வாங்கணும். ரொம்ப கண்டிப்பாவும் இருக்க கூடாது, அதே சமயத்துல ரொம்ப இடமும் கொடுக்க கூடாது.
0: சரி சரி, கடைசியா என்னதான் சொல்ல வர?
1: வீட்டு வேலைங்கிறது ஷேரிங் தாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. இன்னும் சொல்ல போனா கணவன் எந்த உதவியும் செய்ய வேண்டாம், உதவி பண்ற மாதிரி சும்மா கொஞ்சம் பாவலா கட்டினா கூட போதும். அந்த சந்தோஷத்திலேயே மனைவி சலிப்பில்லாம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. இதுதாங்க யதார்த்தம். அதனால என்னால முடியும் உன்னால முடியுங்கிற சவாலே தேவையில்லைங்க.
0: சரளா, என்ன மன்னிச்சிரு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இன்னைக்கு உனக்கு லீவ் விட்ட மாதிரி ஜென்மத்துக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இனிமே உனக்கு நோ லீவ், 365 நாளும் நீ ஆன் டியூட்டி. ஓகே?
1: அதுதான் இந்த சரளா கிட்ட நடக்காது.
0: என்னது,
1: வருஷத்துல உங்களுக்கு இவ்வளவு நாள் லீவுனு ஆபீஸ்ல குடுக்கற மாதிரி எனக்கு இவ்வளவு நாள் லீவுனு நீங்க குடுக்கணும்.
0: லீவா?
1: எதுவும் பேச கூடாது. இப்போ ஆடி பண்டிகை வரப்போகுது, என்ன பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க?
0: ஐயோ சரளா, அதெல்லாம் வேண்டாமே.
1: என்ன வேண்டாம், சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா?
2: வானொலி நாடக விழா 2026 இதுவரை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் SL நானு அவர்கள். நடிப்பு குடும்பத் தலைவராக அப்பா ரமேஷ், குடும்பத் தலைவியாக சி கற்பகம், வீட்டு வேலை செய்யும் செந்தாமரையாக பி உமா மகேஸ்வரி, மளிகை கடைக்காரராக பி ராமன், செய்தித்தாள் விநியோகிக்கும் நபராக பி வாசுதேவன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani and I'm Shagun Chopra with the news at 9. The headlines. Center approves Pradhan Mantri Surya Sarovar Yojana for development of floating solar photovoltaic projects with energy storage systems. Also clears National Offshore Exploration Scheme Samudra Manthan to strengthen country's energy security and unlock vast offshore potential. Union Cabinet gives nod to continuation of PM Kisan Samman Nidhi Scheme for next 5 years. Former Aam Aadmi Party councillor Tahir Hussain and four others get life term for murder of IB officer Ankit Sharma during 2020 Delhi riots. New Delhi slams Islamabad over brutal crackdown against peaceful protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. Flood crisis deepens in Odisha, relief and rescue operations in full swing. And Asmita Day clinches India's first ever judo gold at Commonwealth Games. Indian boxers Preeti Pawar, Jasmine Lamboria, Arundhati Chaudhary and Ankush Panghal advance to final in their respective bouts. And now the news in detail. The Union Cabinet has approved the Pradhan Mantri Surya Sarovar Yojana for development of floating solar photovoltaic projects with energy storage systems. Addressing media in New Delhi after the Union Cabinet meeting today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said that the scheme has been approved with a total outlay of 5,070 crore rupees. He said the scheme envisages the development of 5,000 megawatt of floating solar photovoltaic projects with co-located energy storage systems having a minimum storage capacity of 2 hours, totaling 10,000 megawatt hour.
2: सोलर कैपेसिटी पर कैपिटा के हिसाब से देखें तो वर्ल्ड हाईएस्ट देश में लगी है. वाटर बॉडीज हैं, डैम्स हो, लेक्स हो, कैनाल्स हो, उन सब का उपयोग करके जो सोलर पावर जनरेशन कैपेसिटी क्रिएट करना है उसका अप्रूवल लिया गया आज. 102 गीगावाट यानी 1,00,000 मेगावाट की कैपेसिटी पोटेंशियल है भारत में. टोटल 5,000 मेगावाट फ्लोटिंग सोलर पीवी फोटोवोल्टेक कैपेसिटी भारत में क्रिएट की जाएगी. 5 साल की स्कीम है. 1 करोड़ पर मेगावाट का इसका सपोर्ट दिया जाएगा स्कीम में. प्रोजेक्ट्स विल बी सिलेक्टेड थ्रू टैरिफ बेस्ड कॉम्पिटिटिव बिडिंग. 10 मिलियन टन्स ऑफ CO2 एमिशंस को ये प्रिवेंट करेगा.
1: In order to strengthen country's energy security and unlock vast offshore potential, the Union Cabinet has given its nod to the National Offshore Exploration Scheme Samudra Manthan with an approved outlay of 84,084 crore rupees for implementation up to financial year 2030-31. Mr. Vaishnav said the scheme encompasses a comprehensive set of interventions across the offshore exploration value chain.
2: Exploration ke liye aur uske baad mein production ke liye बहुत एक कॉम्प्रिहेंसिव प्रोग्राम बनाया गया है जिसका नाम है समुद्र मंथन. इसके दो कंपोनेंट है बड़े. एक है डेटा एक्विजिशन, सीज़मिक डेटा एक्विजिशन. समुद्र में सी बेड के नीचे कहाँ पर ऑयल मिलने की संभावना ज्यादा है या गैस मिलने की संभावना ज्यादा है उसकी कुछ टेक्नोलॉजीज हैं, सीज़मिक टेक्नोलॉजीज है मोस्टली. उससे एक बार हमारे पास प्रॉपर जब डेटा आ जाए तो एक्सप्लोरेशन का प्लान ठीक से तैयार किया जा सकता है. और वंस द एक्सप्लोरेशन प्लान इज प्रिपेयर्ड देन यू कैन स्टार्ट ड्रिलिंग द होल्स एंड देन यू get the actual data whether there is oil or gas available in that particular point or not.
1: The Union Cabinet has given its approval to the continuation of the Pradhan Mantri Kisan Samman Nidhi scheme from 2026-27 to 2030-31. Mr. Vaishnav said a total financial outlay of 3.15 lakh crore rupees has been approved for this scheme during the period of 5 years. The Union Cabinet has also approved an expanded Khelo India scheme and enhanced assistance to national sports federations with a combined outlay of 36,441 crore rupees for the period 2026-27 to 2030-31. Prime Minister Narendra Modi has said that the Cabinet's approval of Samudra Manthan marks a transformative leap towards strengthening India's energy security and unlocking the vast offshore potential. In a social media post, Mr. Modi noted that by combining investment, cutting-edge technology, skilled human capital and modern infrastructure, Samudra Manthan will give fresh momentum to make in India an Atmanirbhar Bharat. He added that the approval of the Pradhan Mantri Surya Sarovar Yojana expands the country's clean energy capacity through the innovative use of reservoirs and inland water bodies. Mr. Modi said that the scheme will benefit every state and union territory, reducing CO2 emissions. The Prime Minister emphasized that the government is committed towards empowering the prosperity of the farmers across the country. Mr. Modi highlighted that the extension of Pradhan Mantri Kisan Samman Nidhi scheme until 2030-31 will not only help the food providers in meeting their needs related to seeds, fertilizers and farming, but will also improve their economic condition. Further, the Prime Minister said that the extension of Khelo India scheme and the increase in assistance to national sports federations, it will provide young athletes across the country with better training, modern facilities and more opportunities to hone their talents. Both Houses of Parliament have been adjourned for the day following opposition uproar over several issues, including alleged police action during students' protests over the NEET issue. When the Lok Sabha met after the first adjournment at 12 noon, the presiding officer, Dilip Saikia, took up the registration of Births and Deaths Amendment Bill 2026 for consideration and passage. Minister of State for Home, Nityanand Rai, moved the bill amid opposition uproar. The bill was passed in the House amid ruckus without any discussion. Parliamentary Affairs Minister Kiran Rijiju criticised the opposition for not participating in the discussion. More from our correspondent.
3: Both the Houses of Parliament once again faced disruptions following opposition uproar over several issues, including alleged police action during students' protest over the NEET issue. Due to continued disruption by the opposition members, both the Houses were adjourned for the day before lunch. Following opposition uproar, question hour could not be taken up in both Houses of Parliament. However, amid din, the Lok Sabha passed the Registration of Births and Deaths Amendment Bill 2026 without discussion. The new bill has been brought to make provisions for delayed registration more stringent and to encourage timely reporting of events of birth and death. The bill also mandates that the designated authority must verify the authenticity of the reported birth or death before granting permission for delayed registration. When the Rajya Sabha began its proceedings, Chairman C.P. Radhakrishnan took up the zero hour in which several members raised issues of urgent importance. However, the opposition members began to protest with sloganeering, pressing for their demands. Due to opposition ruckus, the House was adjourned for the day till 3rd August, Monday, 11 a.m. However, this week Parliament passed two important legislations: Public Examination Prevention of Unfair Means Amendment Bill 2026 and the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026. With Anand Kumar, Anupam Mishra, Akashwani News, Delhi.
1: Prime Minister Narendra Modi spoke with the Prime Minister of the United Kingdom, Andy Burnham, and congratulated him on assuming office. In a social media post, Mr. Modi noted that during their conversation, they agreed to work together across sectors such as technology, innovation, defence, security, clean energy, education and people-to-people ties, and take the India-UK Comprehensive Strategic Partnership to new heights. This is Akashvani giving you the news. For quick news updates round the clock, follow us on our X handle at AIR News Alerts. And for details of stories and more, log on to our website www.newsonair.gov.in and download News on AIR app. A Delhi court today sentenced former Aam Aadmi Party councillor Tahir Hussain and four others to life imprisonment for the murder of Intelligence Bureau officer Ankit Sharma during the 2020 Delhi riots. Additional Sessions Judge Praveen Singh pronounced a sentence to all five accused after hearing arguments on the quantum. The court described the crime as a very serious incident and observed that it had shaken society. On 13th of this month, the court convicted Hussain and four others for the murder of Ankit Sharma, who was attacked by a mob during the riots. His body was later found in a drain. India Today said the so-called selections in Pakistan-occupied Jammu and Kashmir, or POJK, stand as a humiliating rejection of the Pakistani establishment. The so-called elections. Briefing media in New Delhi this afternoon, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said Pakistani establishment continues to unleash ruthless force against peaceful civilians in POJK. He said the crackdown has resulted in the tragic death of over 40 civilians and serious injuries to many.
4: the so-called elections stand as a humiliating rejection of the Pakistani establishment facing a violent regime. The people there have requested international organizations for an independent investigation into the unlawful killings. We urge that the international community should scrutinize Pakistan's actions and hold it accountable for its atrocities.
1: The spokesperson stressed that the Union Territories of Jammu and Kashmir and Ladakh are an integral and inalienable part of India. Flood crisis has deepened in Odisha as the Mahanadi and its tributaries continue to swell following incessant rainfall in the upper catchment areas. 15 districts have been affected, with vast stretches of villages, roads and agricultural land remaining inundated. Our correspondent reports that authorities have stepped up rescue and relief operations amid warnings of further flooding in downstream districts.
5: The flood situation in Odisha has deteriorated further, with the Mahanadi and its tributaries flowing above the danger level at several places. 15 districts have been affected as rising flood waters submerged hundreds of villages, roads and thousands of hectares of cropland, severely disrupting normal life. At Hirakud Dam, 22 gates are now releasing flood waters, while the reservoir level has reached 625.15 feet. With heavy inflows continuing, more gates may be opened, raising concerns of a severe flood in the Mahanadi basin. Water levels are increasing at Mundali in Cuttack district and in distributaries including the Chitrotpala, Luna, Karandia, Paika and Devi rivers, posing a threat to Cuttack, Jagatsingpur, Kendrapada and Puri districts. Prakash Das for Akashwani News, Bhubaneswar.
1: In Gujarat, amid the red alert, heavy rains continue to lash several parts of state since morning, disrupting normal life in south and central regions. Our correspondent reports that relief and rescue work is being carried out on a war footing in rain-affected districts.
6: Ambika in Surat district recorded the state's highest rainfall at 11.46 inches. Severe downpours also hit several places in Bharuch, Navsari, Dang, Anand and Kheda districts, causing waterlogging in low-lying areas and disrupting road traffic on several state highways and local routes. Relief operations have been intensified on a massive scale. Over 8,300 residents have been evacuated from low-lying areas to safe shelters, with Navsari recording the highest displacement of over 4,000 residents. Relief agencies safely rescued 11 stranded individuals in Narmada and Chota Udaipur districts. Meanwhile, as a precautionary measure, schools and college will remain closed in several districts tomorrow, including Surat, Banaskantha and Mehsana. Aparna Khunt, Akashwani News, Ahmedabad.
1: Benchmark domestic equity indices ended in positive zone for the third consecutive session today. The Sensex rose 166 points or 0.2% to close at 78,095. The Nifty added 66 points or nearly 0.3% to settle at 24,384. On to sports. Indian judoka Asmita Day created history by winning the country's first ever Commonwealth Games judo gold at Glasgow today. She defeated Canada's Heidi Quash 2-1 in the women's 48kg final. After the match was tied 1-1 at the end of regulation, Asmita secured a decisive yuko with a leg tangle into the golden score period, sealing a memorable victory in extra time. India's medal tally at the Commonwealth Games has risen to 18, including 4 gold, 9 silver and 5 bronze medals. Indian boxers continued their impressive run at the Commonwealth Games in Glasgow, with 5 pugilists securing places in the finals today. Preeti Pawar, Ankush Panghal, Jasmine Namboria, Arundhati Chaudhary and Jadumani Singh advanced to the title bouts in their respective categories, assuring the country of at least 5 silver medals. Preeti entered the final with a unanimous 5-0 victory over Zambia's Catherine Mwape in women's 54kg final. Ankush Panghal entered the men's 80kg final, defeating Canada's Joshua Ofori by a unanimous 5-0 decision in the semi-final. Jasmine Lamboria produced a dominant performance to storm into the women's 57kg final as she defeated Lesotho's Riplink Masisela via referee's stop contest in the semi-final. And now, before we end the bulletin, the headlines once again. Centre approves Pradhan Mantri Surya Sarovar Yojana for development of floating solar photovoltaic projects with energy storage systems. Also clears National Offshore Exploration Scheme Samudra Manthan to strengthen country's energy security and unlock vast offshore potential. Union Cabinet gives nod to continuation of PM Kisan Samman Nidhi Scheme for next 5 years. Former AAP councillor Tahir Hussain and 4 others get life term for murder of IB officer Ankit Sharma during 2020 Delhi riots.
7: New Delhi slams Islamabad over brutal crackdown against peaceful protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. Flood crisis deepens in Odisha, relief and rescue operations in full swing. And Asmita Day clinches India's first ever judo gold at Commonwealth Games. Indian boxers Preeti Pawar, Jasmine Lamboria, Arundhati Chaudhary, Jadumani Singh and Ankush Pangal advance to final in their respective bouts. That is all in the news at 9. Good night.
0: நேரம் 9:15.
8: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
9: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் மற்றும் மழைநீரை சேகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கௌதம் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மழைநீர் சேமிப்பு பத்தி முதல் பாகத்திலேயே நிறைய விஷயங்கள் பேசினோம்.
10: அதுல வந்து ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள் அப்படின்னு சொன்னோம்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மழைநீரை சேமிக்கிறதுடைய அவசியம் என்னன்னு புரிஞ்சிருந்திருக்காங்க நம் முன்னோர்கள். ஆனா இப்ப இடைப்பட்ட காலத்துலதான் வந்து நம்ம வந்து அதை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இன்னொன்னு, இந்த நீர்நிலைகளை வந்து சரியா பராமரிக்காம போனதனுடைய விளைவுதான் வந்து இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்றதுக்கு காரணமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. பருவநிலை மாற்றங்கள் எந்த அளவுக்கு மழை பொழிவ பாதிக்குது, மேலும் இந்த பருவநிலை மாற்றங்களுக்கே நம்மளுடைய மனிதனுடைய செயல்பாடுகள் தான் காரணமா?
11: ஃப்ளட்டிங் ஒன் ஆஃப் அன் எக்ஸாம்பிள். ஃப்ளட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக கூட எல்லா இடங்களையும் பகிரங்கமாக சொல்லப்பட்டது. இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இந்த சாயில் எரோஷனாக இருந்தாலும் சரி, அதெல்லாமே மேன்மேட் டிசாஸ்டர் தான். கிளைமேட் சேஞ்ச் ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது, பட் அதுதான் உண்மைன்றதை சொல்ல முடியாது. அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் தானே இப்போது நம்ம ஃபேஸ் பண்ணுறது. நம்ம இது சென்னையில் இருக்கோம், நம்ம உங்களால் சொல்ல முடியுமா எப்ப மழை பெய்யுது எப்ப மழை இல்ல?
10: ஷார்ட் ஸ்பெல்லாம் இப்ப நிறைய வந்துருது, நம்ம அன்எக்ஸ்பெக்டடா வந்து அதை பார்க்கிறோம்.
11: ஆமா, நான் நல்லா, நான் எனக்கு வயசு 33, 31 வரைக்கும் என் பர்த்டே அப்ப மழை பெஞ்சு, மார்ச் மாசம் மழை பெஞ்ச மாதிரி சரித்திரமே எனக்கு இல்லை. ஆனா கடந்த 2 வருஷம் என் பிறந்த நாளப்ப மழை பெஞ்சுது. இதை நான் பிளெஸ்ஸிங்கா பாக்குறதா இல்லை வந்துட்டு இல்லை வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஆப்வியஸ்லி கிளைமேட் சேஞ்ச் இஸ் தேர், அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம பார்க்குறோம்ல கடந்த 10 வருஷம்
10: எதிர்பாராத காலத்தில் பெய்யக்கூடிய ஒரு மழை.
11: ஆமா, சம்மர்லாம் அழகா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நானும் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. ஒன்னும்
10: பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்ய மாட்டேன்.
11: ஆமா, அது அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால். அட் த சேம் டைம் ரெயின்ஃபாலும் இல்லாத சுச்சுவேஷன்ஸும் 2019 கூட நடந்தது. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்துட்டு நம்ம தான் காரணம். அது எல்லா நம்மளோட சின்ன சின்ன பங்களிப்புகளாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரீஸோட பெரிய பங்களிப்புகளாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் டிராஃபிக்கு வரக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ், இது எல்லாத்துமே ஒரு காம்பவுண்டட் எஃபெக்ட் தான். இட் ஹஸ் ப்ராட் அப் இயர். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸும் ஆயிருக்கு. லாஸ்ட் 100 இயர்ஸில் மட்டும் 2-3 டிகிரி இன்க்ரீஸ் இருக்கு. இது ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 10 இயர்ஸில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. வி ஹாவ் டு ஃபேஸ் கம்ப்ளீட் கலாமிட்டி. அதுலேருந்து நிறைய நம்ம யோசிக்கவே முடியாத விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இதை தடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூரோப்லலாம் பார்த்துருப்பீங்க, இன்டென்ஸ் கிளைமேட் சேஞ்சால் வந்துட்டு அவங்களோட ரோட்ஸ் எல்லாம் கூட வந்து மெல்ட் ஆகுறது. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சால் அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் இஸ் அன்டவுட்லி தேர், எஸ்பெஷலி டிராபிக்கல் ரீஜன். நம்ம இந்த கிளைமேட்டை ஃபேஸ் பண்ணுறவங்க மான்சூன்ஸ் டிஃபர் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் ஸ்பெல்ஸ் பயங்கரமாக இருக்குது, இன்டென்ஸ் ரெயின்ஃபால் இருக்குது. 30 நாள் பெய்யக்கூடியது வந்து 2 நாளில் பெஞ்சு முடிஞ்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஃப்ளட்ஸ் கிரியேட் ஆகுது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கு வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் ஒரு 30-40% வந்துட்டு வெளியே போகிறத வந்து தடுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆப்வியஸ்லி சொன்னபடி கிளைமேட் சேஞ்ச் வந்து இருக்குது. இதில் நம்மளுடைய பங்களிப்புன்றது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் அப்படின்றது தான் இருக்குமே தவிர்த்துட்டு, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் அதுலேருந்து வரக்கூடிய எஃப்யூலன்ஸ், முடிஞ்சளவுக்கு கார்பனை வந்து கம்மி பண்ணுறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது இப்படின்ற விஷயங்கள் டெஃபினெட்லி ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன்.
10: நிச்சயமா, நீங்க ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படிங்கறதுனால உங்கள்ட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நமக்கான சோர்சஸை வந்து நம்ம நல்ல வகையில பயன்படுத்தணும் அப்படின்றது சாதாரணமாவே நமக்கே தெரிஞ்சிருக்கணும். ஆனா அரசு வந்து நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க, சூரிய சக்தியை பயன்படுத்துங்க, சோலார் போட்டுக்கோங்க, மழை நீரை சேமிச்சிருங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க. முன்னாடி எல்லாம் வந்து பில்டிங்க்கு வந்து அப்ரூவல் வேணும்னாவே வந்து வீட்டுல கண்டிப்பா இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் எல்லாம் இருந்துச்சு. அதுக்காக வந்து அப்ப கட்டாயமா அமைச்சாங்க. ஆனா சரியான முறையில் தெரியல எந்த அளவுக்கு மக்கள் வந்து இதுல கவனம் செலுத்தணும். கௌதம்,
11: குறிப்பிட்டு தமிழ்நாடு எடுத்துப்போமே. இங்கே வந்து 2000s வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல இடங்கள் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இப்போ இதை செயல்படுத்துகிற மூலியமாக இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் சே ஒரு அபார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க, கட்டும் போதே வந்து அந்த ஸ்கீமை வந்து கொடுத்துருவாங்க, வி ஹவ் இது ப்ரொவிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இஸ் இட் ஃபங்க்ஷனபிள் அப்படின்ற கேள்வி வந்து டெஃபினெட்லி கேட்டாகணும். அது ஃபங்க்ஷனபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசனுக்கு முன்னாடி வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஜியாலஜியில் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து வேறு வேறு ஃபில்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ரொம்ப கிளேயான ஏரியாவில் வந்து வேறு ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து கார்பன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய டஸ்ட் இருக்க இடத்துல வந்து இன்னும் கூட லெவல் ஆஃப் ஃபில்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுப்புகள் வந்து அதை வெரிஃபை பண்ணணும். அப்புறம் வந்து இந்த செடி மண் மிச்ச ஃபார்ம் ஆஃப் டெப்ரிஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அதில் வந்து உட்காந்துரும், அதை எடுத்தாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளஷ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது ஏன் வைக்கணும்னா, சிலதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வெளியே போயிடணும், தென் அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி அது வந்து பார்க்கணும். தென் அப்புறம் ரீசார்ஜ் வெல் வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்றபடி டிசைன் ஆயிருக்கா இல்லையா, சின்ன குழி தோண்டிட்டு சின்ன ஒரு போர்வெல் போட்டுட்டு. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ போடணுமோ அந்த மாதிரியான சிஸ்டமைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அந்த ரீசார்ஜ் வெல் வந்து கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி அந்த சாயில் கண்டிஷனுக்கு அது பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எல்லாமே. அண்ட் இது எல்லாமே மெயின்டெனன்ஸ், இந்த மெயின்டெனன்ஸ் டிக் ஆயிருக்கா அப்படின்றதும் ஒரு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டாக மூவ் பண்ணுற மூலியமாக சென்னையில் எஸ்பெஷலி இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்துட்டு ஃப்ளட்டிங்கை வந்து டெஃபினட்டாக பெரிய லெவலில் தடுக்க முடியுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இதை தான் முன்னெடுப்பாக எடுத்து பண்ணணும். அதுக்கு வந்து சுற்றுச்சூழல் கண்காணிப்பாளர் தான் வேணுன்றதில்ல, ஏய் நம்ம தண்ணியா, நம்ம தண்ணி நமக்கு வேணும், நமக்கு வீணாவது அப்படின்றத உணர்ந்தாலே போதும். இது கான்ட்ராஸ்டாக நிறைய ஆர்வலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வர தண்ணி அந்த ரெயின் வாட்டரை வந்து ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி கேன் கேனாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க.
10: இப்போ இங்கேயும் கூட அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து மக்கள் கிட்ட ஏற்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா?
11: சிட்டியில இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேரே வந்துட்டு தே ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ இட், நான் உட்பட பண்ணிட்டு தான் இருக்காது. நீரின்றி அமையாது உலகம்னு சொல்லுவாங்கல்ல, நீர்நிலையின்றி அமையாது நீர் அப்படின்றது சொல்லுவாங்க. இதை டெஃபினெட்லி எல்லாருமே பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய மாற்றங்கள் உருவாக்க முடியும்.
10: நிச்சயமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ அரசு வந்து திட்டங்களை வந்து கொண்டு வந்து செயல்படுத்த முடியும், ஆனா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை அப்படின்னு சொல்லலாம். மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த புரிதலை வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ மரங்கள் வெட்டப்படுறதும் பிளாஸ்டிக் பயன்பாடும் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு காரணம்னு சொல்லலாமா? மழை வெள்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அதெல்லாம் ஒரு காரணம் தானே கௌதம்?
11: கண்டிப்பா, இட்ஸ் நாட் அ டைரக்ட் ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், மரம் வெட்டுறனால வந்து மழை பெய்யாது அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய கார்பன் கால்குலேஷன் என்ன ஆகும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு மரம் வெட்டுற மூலயமா ஒரு அர்பன் ஏரியாவில் எடுத்துப்போம், மரம் எதுக்கு வெட்டுறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு கட்டணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ மரத்துக்கு கீழே என்ன இருக்குன்னா மண் இருக்குது, அண்ட் மரமே வந்து வாட்டர் ஸ்டோரிங் ஒரு சேனல் தான். அது மண்ணுக்கு மேலே கான்கிரீட் போட்டுறாங்க, ஸோ தண்ணி எப்படி உள்ளே இறங்கும்? கான்கிரீட் இஸ் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் வெப்பன் ஃபார் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த அர்பன் ஏரியாஸில் இந்த சிக்கல் இருக்குது. ரூரல் ஏரியாஸில் மரம் வெட்டுறதுன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஸ்டில் அங்கே மேம்பாடு, ரோடு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ட்டு வரும்போது இந்த இதே விஷயங்கள் தான் நடக்கும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த மரம் என்னவா ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் அப்சார்ப்ஷன் டூலாகவும் ஒரு வாட்டரை வந்து டைவர்சிஃபை டூலாகவும் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்டு ஃப்ளட்டிங்கை பயங்கரமாக தடுக்குது, அண்டவுட்லி ரொம்ப பெரிய லெவலில் வந்து தடுக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து மேஜர்லி இது பண்ணுறது. பிளாஸ்டிக் இன்னொரு புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜில் நிறைய வந்துட்டு அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஸோ எதுக்கு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் கட்டுறாங்க? நிறைய மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிறைய வரும், தண்ணி நிறைய இருக்கும்போது வந்துட்டு அந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் மூலயமா தான் வந்து கடலுக்கு போவோம் அப்படின்றதுக்கு தான் கட்டுறது. சரி, இங்கே அரசு வந்து இன்னொரு முன்னெடுப்பு கூட எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கங்கே போர்வெல் பிட் கட்டலாம், ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெஃபினெட்லி பண்ணலாம் இது. பட் ஸ்டில் கம்மிங் டு த பிளாஸ்டிக், இது இந்த பிளாஸ்டிக் ஸ்டெப்பில் வந்து அவ்வளோ கிளாகிங் நடக்குது. இது வெறும் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினில் மட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய கிளாகிங்கை வந்து உருவாக்கிட்டே தான் இருக்கு.
10: இப்போ குப்பையவே வந்து தரம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே வந்து சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து தரம் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது எந்த ஒரு விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்க நினைக்கணும்,
11: தண்ணியை சேமிக்கிறதுன்றது வந்து நமக்கு தானே முதல் பங்கு. வாட்டர் பெட் சீக்கிரமா இருக்கிறது மூலயமா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி நிறைய சேவ் ஆகும், டப்பு நல்ல தண்ணி மேலே வந்து நல்லா புஷ் கொடுக்கும், கம்மியான மோட்டர் டைம்லேயே வந்து உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். மோட்டர் வந்து நீங்கள் பெரிய ஹெச்பி போட தேவையில்லை, சின்ன ஹெச்பி இருந்தால் போதும், கரண்ட்ல சேமிக்கலாம். இது எல்லாமே ஹிடன் ஃபேக்டர்ஸ். வாட்டரை வந்து திருப்பி ட்ரைனிங்கை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் சென்சார்ஸ் போடலாம், 1500 ரூபாயிலேருந்து 3500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். நீங்க வந்து சுவிட்ச் போடணும் ஆஃப் பண்ணுன்ற அவசியமே இல்லை, அதுவே பண்ணுவோம்
10: ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும்.
11: நான் பண்ணி ஒரு 8 வருஷம் ஆகுது, நான் எவ்வளோ தண்ணி சேமிச்சிருக்கேன், எவ்வளோ நேரம் சேமிச்சிருக்கேன். 2 இயர்ஸ் ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் வரும். கரெக்டான எலக்ட்ரிக்கல் யூனிட் பண்ணிங்கன்னா மேபி அது கூட இருக்காது. இது பண்ணிங்கனாலே வந்து போதும். எங்ககிட்ட 2500 ரூபாய் இல்லை 3000 ரூபாய் இல்லைனா நீங்கள் 2 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணியை வீணடிக்கிறீங்க, நீங்கள் எத்தனை வாட்டி போயிட்டு சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கணக்கெடுத்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஒரு விஷயமே இல்லைன்றது உங்களுக்கே தெரியும்.
10: இன்னொன்று, இன்றைக்கி வந்து வாட்டர் கேனுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஒரு கேன் வாட்டர் வந்து எவ்வளோ கொடுத்து வாங்குறோம், ஒரு நாளைக்கு எத்தனை கேன் யூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் பார்க்கும்போது அதுக்கு இந்த செலவே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம கிட்ட இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்ற விஷயமே கிடையாது. இப்ப நமக்கு சோர்சஸ் இருக்கு, அதே மாதிரி டெக்னாலஜியும் இருக்கு. இப்ப நீங்க சென்சார்லாம் பத்தி சொன்னீங்க இல்லையா, டெக்னாலஜியும் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்கும்போது எந்த இடத்துல மக்கள் தவறு பண்றாங்க, இன்னும் எந்த விஷயத்துலலாம் அவங்களுக்கு விழிப்புணர்வு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
11: நமக்கு தான் சேமிப்பு இருக்குது அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சக்கப்புறமும் பண்ணாமல் இருக்காங்கன்னா ஒரு சோம்பல், என்னதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்றது அந்த தாட் ப்ராசஸ் தான். சி, ஒரு 50 இயர்ஸ் பேக் தண்ணியை காசு கொடுத்து வாங்கலை, அதெல்லாம் ஓகே. பட் வாட்டரை பேஸ் பண்ணி தான் அவங்க லைஃப் லைனே இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய கொழு தத்தா கொழு பட்டியெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் பக்கத்தில் தான் அவங்களோட லைஃபே இருந்திருக்கும். அண்ட் அதுவே வந்து அவ்வளோ சைக்ளிக் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1000-2000 வருஷம் வந்து இந்த இடத்துல இருந்தால் தண்ணி வந்து அதிகமாக வரும், இந்த இடத்துல தண்ணி இருக்காது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ தண்ணிக்கு கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது வந்து நமக்கு தெரியாது. அதுவும் லாஸ்ட் 5-10 இயர்ஸில் பிறந்தவங்க வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ பெரிய லெவலில் வந்து தண்ணிக்கு வந்து பாதிப்புகள் அர்பன் ஏரியாஸில் வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க. டெக்னாலஜி அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் வந்தக்கப்புறம் ஆனால் நீங்கள் இன்னும் ஏதாவது குக்கிராமத்துக்கு போகிறீங்க, குறிப்பிட்டு வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலேயும் நிறைய இருக்குது. இன்னொன்று, நீங்கள் மலைப்பிரதேசத்துக்கு போனீங்கனாலும் அங்கே அவங்க தண்ணியை சேமிக்கிற மெத்தட்லாம் இருக்குது பாருங்கள். இப்படி

0: பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்க. அதுக்காக அந்த ஒரு குடம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ராமநாதபுரத்துலேயே பல மாவட்டங்களில் இன்றைக்கும் வந்து தண்ணியை வந்து தள்ளிட்டு போகிற சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு தெரியும், ஓ நம்ம எவ்வளோ பிளெஸ்டு, நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சுவிட்ச் போட்டால் தண்ணி கிடைக்குது அப்படின்றதெல்லாம். ஆனால் இன்னும் நம்ம ஃபண்டமெண்டல்ஸு நமக்கு தெரியாமல் இந்த அர்பன் லைஃப்ன்றதை நம்மளை மூடி மறைச்சி ஒரு மாதிரி ஒரு கண்ணில் வந்து ஒரு துணியை கட்டின மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். வி ஆர் ஜஸ்ட் ஒரு ஒன் சீசன் அவே, தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்மளாம் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் டேங்கர் வரும் வந்து அதுக்காக தண்ணிக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்போம், லைனில் அடிக்கிட்டு ஓகே அப்படியெல்லாம் இருந்ததுலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாதுன்றது தான் இந்த கேட்ச் த ரெயின் திட்டங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எல்லா நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறது, எல்லாமே இன்னும் எக்ஸ்டெண்டடாக இன்னும் நிறைய வேலைகள் பண்ணுறதுட்டு. ஸோ இந்த நீரோட தேவையை எல்லாரும் புரிதல் அப்படின்றது, தண்ணியை காசு கொடுத்து வாங்கும்போதே உணரணும். அது வந்து உங்கள் கையில் காசு இல்லாத போது, தண்ணியும் இல்லாத போது, அன்னைக்கு அது உங்களுக்கு வந்து இட்டிங் ரியலைசேஷனாக இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் இன்றைக்கே அந்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய அலாமிங். நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ நான் சொன்ன அந்த 1786 கியூபிக் அந்த இதெல்லாமே வந்து என்ன அர்த்தம்னா, இந்தியா இஸ் ஏ வெரி வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி, வி ஆர் ஜஸ்ட் ஒன் சீசன் அவே ஆஃப் நமக்கு வந்து தண்ணி போகாமல் கிடைக்கிறது அப்படின்றது. அதை புரிஞ்சுட்டு நம்ம உண்மையிலேயே எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிச்சிட்டோன்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம பெரிய பாதிப்புகளை வந்து தடுக்கலாம் அப்படின்றதுக்கான சான்று தான் அது. இதில் நான் என்ன பண்ணுறது, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, எங்கள் வீட்டில் வந்துட்டு காசு இருக்குது, இல்லை மெயின்டெனன்ஸ்க்கு காசு கொடுத்துட்றேன், அதனால் வந்து எனக்கு மேலே சுவிட்ச் போட்டால் எனக்கு பம்ப்லேருந்து வந்துடும் அப்படின்லாம் ரொம்ப ஏளனமாகவோ இல்லை ரொம்ப ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர்லாம் இல்லாமல் வந்துட்டு இதை நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ற கேள்வி வந்து இப்போ கேட்கணும். எப்படி வந்து உங்களோட வீக்கெண்ட்ஸை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ, இல்லை இந்த இயர்க்கு நான் என்ன பண்ண போகிறேன்ற சில டிசைன் பண்ணுறீங்களோ, எவ்வளோ காசு சம்பாதிக்கணும்னு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ, உங்களோட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் இருக்கா, எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, எப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், செயல்படுத்தி ஆகணும், அதுலேருந்து நல்ல பயனடையணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள்.
1: நிச்சயமாக ரொம்ப அழகாக சிறப்பாக வந்து சொன்னீங்க. என்ன அப்படின்னா, தண்ணீர் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு அவசியம். இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அளவு வந்து குறைஞ்சிட்டே வருது. அதை வந்து நம்ம மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து நமக்கு இந்த கேட்ச் த ரெயின் அப்படின்ற ஒரு மிஷனை வந்து நமக்கு வந்து தொடங்கி கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுடைய பங்களிப்புன்றது கண்டிப்பாக அவசியம். எந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு உணர்வோடு இருந்தால் எதிர்கால தேவைக்கான தண்ணீரை நம்மளால் வந்து சேமித்து வச்சுக்க முடியும். நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. இன்னொன்று, டெக்னாலஜியை வந்து இதில் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் சொன்னீங்க. நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்க மக்கள் வந்து என்ன மாதிரி எல்லாம் செஞ்சுக்க முடியும், கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்கள் நீர்நிலைகளை எப்படி வந்து பராமரிச்சுக்க முடியும், நிறைய நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷவாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்பூந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்க இருக்கிறோம். எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சிக்கு துவக்கமாக மனசு கெருக, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது, ஹம்சத்வனி ராகம், ரூபகதாளம்.

我爱你，马拉基的我也我是，马拉基的我也我是，马拉基的。

நேரம் 9:56. நேர்களே, அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்பூந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, காம்போஜி ராகம், ரூபகதாளம்.

么年也那么的那么的。

அஞ்சேல் அஞ்சேல். திருப்பூந்துருத்தி வி. வெங்கடேசன் அவர்களின் சொந்த சாகித்யம். குந்தளவராளி ராகம், ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சிக்கு நிறைவாக விரித்த செஞ்சடையாட ராகமாளிகை விருத்தம்.
1: விரித்த

நேயர்களே, இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்பூந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38°C, இயல்புக்கு 2.9°C அதிகம். குறைந்தளவு 28.4°C, இயல்புக்கு 1.8°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 89%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.6°C, இயல்புக்கு 2.4°C அதிகம். குறைந்தளவு 27.6°C, இயல்புக்கு 1.5°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 72%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 38°C ஒட்டியும் குறைந்த அளவு 27-28°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் பொது காலை சூழல் விளக்கு, தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதற்பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக தாய்ப்பால் வாரம் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8 மணிக்கு ஒத்துழையாமை இயக்க தினம் உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். 8:30 இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல் படையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். தொடர்ந்து திரைக்கானம். 9 மணிக்கு அரங்கிசை. என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சீர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி 100.1 FM Gold இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு இளைய பாரதம். ஸ்டார்ட் அப்கள் குறித்த நேர்முகம், பங்கேற்பவர் பேராசிரியர் கிருஷ்ணன் பாலசுப்பிரமணியன் அவர்கள். பசுமை புரட்சி உரை வழங்குகிறார் லோகேஷ்குமார். ஜென் தத்துவங்கள் வழங்குபவர் சிவரஞ்சனி. கல்லிலே கலைவண்ணம் கண்டார் உரை வழங்குபவர் முருகன். 12:10 சங்கீத சாரல், பி லட்சுமிஸ்ரீ அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உடான் திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 பெருமைமிகு பாரதம், விபி ராம்ஜி உரைச்சித்திரம், எழுதியவர் டி சுரேந்தர், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரைக்கானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைக்கானம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி, 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தேன் தேன் தேன், தேனி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம் ஜான் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து இயற்கை வேளாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம். 8:05, 8:30 திரைக்கானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:45 தி ஹோம் கமிங் ஆஃப் எடிக்ஸ், ஆங்கில நிகழ்ச்சியின் 2 பகுதி. சோழர்கால செப்பேடுகளை திரும்பப் பெறுவது குறித்து மூத்த வழக்கறிஞர் திரு பி ஜெகநாத் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர் ராகப்ரியா அவர்கள். 9:15 திரைக்கானம், 10:00 அகில பாரத இசை, சின்மயா சகோதரிகள் உமா ராதிகா ஆகியோரின் பாட்டு, ஸ்ரதா ரவீந்திரன் அவர்கள் வயலின், பி கணபதி ராமன் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.